ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 5ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களிசை ராகம் கௌளை.

இனி குரல் அமுதம் அதிகாரம் 108 கயமை குரலின் 3. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்ய ஒழுகலான். பொருள்: கீழ்மக்கள் தேவர் போன்றவர் ஏனெனில் இருவரும் விரும்பியது விரும்பியபடியே செய்து முடிப்பர். குரல் அமுதம் கேட்டீர்கள்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல். இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பாப்பக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி. 7:15 தமிழ் செய்திகள்.

காலை 7:30 குட் மார்னிங் நிலகிரிசில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ், புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்துசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3 பருவம், தொடர்ந்து உணவே உன்னதம். 8:02 மாப்பேசி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் பாடல்கள். 9:15 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மற்றும் நேர்கள் கருத்து பகிர்வு. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். தலைப்பு உங்கள் ரோல் மாடல் யார். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 2:15 நீல நிகழ்ச்சியில் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் எண்ணங்களின் விதைகள் என்ற தலைப்பில் தமிழ் உரையும், அதனைத் தொடர்ந்து பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கனவுகள் விற்பவன் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம் இடம்பெறும். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளை வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தையொட்டி போதை பழக்கத்திலிருந்து மீளுதல் மற்றும் மறுவாழ்வு குறித்து நீலகிரி மாவட்ட மன நலத்திட்ட மருத்துவர் டாக்டர் எஸ் சரத்குமார் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கம்லு. 7:00 தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மொஹரம் தின உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழியாளர் SN சிக்கந்தர் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவருடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமப்பட நிர்வாக தகவல் களஞ்சியம் ஆகிய இடம்பெறும். 9:30 அரங்கிசையில் உமா மற்றும் ராதிகா அவர்களின் பாட்டு, கும்பகோணம் MR கோபிநாத் அவர்களின் வயலின், AS ரங்கநாதன் அவர்களின் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: இன்னும் சில நூல்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் தெளியஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi met Queen Maxima of the Netherlands, the UN Secretary General's Special Advocate for Financial Health, in New Delhi yesterday. Mr. Modi stated that during the meeting they discussed how India's digital public infrastructure-led revolution is making financial services more accessible and affordable, enhancing ease of living and empowering people at scale. The Prime Minister added that India remains committed to sharing its experience with partner countries across the world. Prime Minister Modi will be on a state visit to Seychelles from 27th to 29th of this month to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. Prime Minister last visited Seychelles in 2015. External Affairs Ministry said in a statement that a contingent of the Indian Defence Forces along with two Indian Navy ships will participate in the celebrations. During the visit, Prime Minister will hold talks with President of Seychelles, Dr. Patrick Harmini, and review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. He will also address the National Assembly of Seychelles and interact with members of the Indian diaspora. Union Home Minister Amit Shah will chair the 10th apex-level meeting of the Narco Coordination Centre in New Delhi today. The meeting, being organised by the Narcotics Control Bureau, NCB, will bring together representatives of central ministries, state governments and drug law enforcement agencies to review and strengthen efforts to combat drug trafficking and drug abuse across the country. On the occasion, Mr. Shah will release the vision document on Narcotics Control 2026-2029, which has been prepared through extensive consultations with various stakeholders. The Home Minister will also release the NCB Annual Report 2025 and inaugurate newly built NCB zonal offices in Jammu and Guwahati. In a major relief to industrial and commercial LPG consumers, government has removed all sectoral restrictions on the supply of non-domestic packed LPG and restored supplies to the levels prevailing prior to the West Asia crisis. Ministry of Petroleum and Natural Gas said in a statement that the supply of bulk LPG, which had been suspended at the onset of the crisis, has been relaxed by 50% of the pre-crisis consumption levels, providing significant relief to commercial and industrial consumers. The restoration follows the recent improvement in the LPG supply situation. National Testing Agency, NTA, has opened a window for candidates to challenge the provisional answer keys for the NEET UG 2026 re-exam, which was held on 21st of this month. The NTA announced that the answer keys are now available at www.neet.nta.in. Students can challenge questions for a fee of 200 rupees per question until the 28th of this month. This fee is fully refundable if the challenge is accepted. Further, the NTA has opened a portal for candidates who appeared for the re-exam to confirm and update their bank account details for fee refunds. The deadline to update bank details is 30th of this month. Venezuela's National Assembly President, George Rodriguez, has announced that the death toll from two powerful earthquakes has risen to 188, with 1,520 others injured and 200 still trapped. Mr. Rodriguez stated that at least 2,927 families lost their homes after powerful back-to-back 7.2 and 7.5 magnitude earthquakes struck around 160 kilometers west of the capital, Caracas. In the ICC Women's T20 World Cup, India defeated Bangladesh by 5 wickets in a Group A clash in Manchester, England last night. Opting to bat first, Bangladesh posted 136 for 8 in the stipulated 20 overs. For India, Radha Yadav picked up 3 while Sri Charani took 2 wickets. In reply, India comfortably overhauled the target, losing 5 wickets in 16.5 overs. And that is the end of this news bulletin.
2: நேரம் இப்பொழுது காலை 6:10. ஆகாஷவாணி.
3: இணைத்தானும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி அ. முருகன் அவர்கள்.
4: உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு வழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மரதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000+ நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண் துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி நவீன தொழில்துறைகள் பெருகியுள்ளதாலும் இயந்திரமயமானதாலும் 1000+ மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளிட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும் கலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வ புலவர். தொழில் பலவாய் இருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவியரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச் சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரிநிலை என்ற பாடல்

0: அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்றைய தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்துவிட்டோம். நவீனமயமாக்கல் என்று சொல்லி மரங்களை அழித்து விட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளைகிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர வேண்டும் என கூறி உழவும் தொழிலும் வளர வேண்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தனம் செய்து நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரலம் 4 கிராம் கிலோ அல்லது ஃபெசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோ கொண்ட விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துரு மேலாண்மை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன் லிப்ரேல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது குளோரோதாலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டு பொறிகளை நீலம் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் பொருத்தவும்.

மோசமான வடிகால் மற்றும் பருவமழையால் வாய்களில் தண்ணீர் தேங்கலாம். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்புகளை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதிச் சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி

0: 7 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம்.
3: நான் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து ஜானகி அம்மாள். அவங்க வந்து வெள்ளேரி கம்பை என்ற கிராமத்துல இருக்காங்க. அவங்க ஆளுக்குறும்பர் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். என் அம்மாவை பார்க்கறதுக்கு நான் இங்கிருந்து கிளம்புறேன். போய் கோத்தகிரி வந்தோடனே அவங்களுக்கு கூப்பிடுறேன். அவங்க மாமரத்துல நான் காத்திருக்கிறேன் அப்படின்னாங்க. நான் அங்க இறங்கினோடனே எனக்காக அவங்க காத்திருந்தாங்க. போகும்போது நிறைய பறவைகள் சத்தம், வனவிலங்குகள் சத்தம் இது கேட்டுட்டே மெதுவாக நடந்து போனோம். நடந்து போகும்போது யதார்த்தமான வழக்கு மொழியில் அவங்கள்ட்ட பேசும்போது தான் அந்த கதைகளையும் பாடல்களையும் என் கூட பகிர்ந்துக்குவாங்க. அப்போ வந்து நன்றி சொல்லிட்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நன்றி சொன்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு நான் கேட்டவுடனே நிறைய விஷயம் நடக்கும். நான் கேட்குறேன், ஒரு கதை இருக்கேம்மா நன்றி சொல்கிறத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, அதை எனக்கு சொல்ல நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அவங்க வந்து எது எதுக்கு நன்றி சொல்வேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியலே வச்சிருந்தாங்க. காலையில வந்து எந்திரிச்சோடனே இந்த சூரியனை சந்திக்க பார்க்கறதுக்கு பார்த்த உடனே கிடைக்கிறது நன்றி, இரவு முழுவதும் ஒளி தந்த நிலவுக்கு நன்றி, நட்சத்திரங்கள் வந்து எங்களெல்லாம் பாதுகாத்து வச்சிருந்துச்சு அதுக்கு நன்றி, காலையில எந்திரிச்சோடனே என்னோட கண்கள் வந்து இந்த இயற்கையெல்லாம் காண முடியுதே அதுக்கு நான் கண்களுக்கு நன்றி சொல்வேன், என்னோட காதுகளுக்கு வந்து இந்த ரம்மியமான காற்று மற்றும் பறவைகளோட ஓசை கேட்குதே அதுக்கும் நன்றி சொல்வேன், எங்கேயோ உடலுக்குள்ள இருதயம் மற்ற உடல் உறுப்புகள்லாம் என்னை தாண்டி இரவெல்லாம் நான் தூங்கும் போது கூட எனக்காக வேலை செஞ்சு அதுக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னாங்க. நன்றி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, வன தேவதைகள் வந்து சந்தோஷமான விஷயங்களையும் நன்றி சொல்றதையும் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க, நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கான அன்பு ஆசை ஆசீர் அப்புறமேட்டு தேவை செல்வம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து அள்ளி தருவாங்க, நீங்க நன்றி மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்குள்ள அவங்க வீடு வந்துருச்சு. அவங்க ஒரு வேங்கை மரம் இருக்கு, மிகப்பெரிய மரம், அந்த வேங்கை மரத்துல இருந்து பால் வடிஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த கருப்பு நிறமா இருந்துச்சு, அந்த அஜிலி போட்டு அந்த மரத்தை தொட்டு இந்த மரத்துக்கும் நான் நன்றி சொல்வேன் அப்படின்னாங்க. அவர்கள் வீட்டில இருந்து பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு பாறை ஓவியம் தெரிஞ்சு, அதுதான் எழுத்துப்பாறை அப்படின்னாங்க. அந்த எழுத்துப்பாறையில வந்து நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் இருக்கு, அந்த ஓவியங்களுக்கும் நான் நன்றி சொல்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சு பழங்குடி மக்கள் இயற்கையும் அவர்கள் பார்க்கின்ற மரங்களுக்கும் பறவைகளுக்கும் குறிப்பா வந்து கால்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நடக்கும்போது முன்னே நடந்து போய் பெரிய மலைகளையும் சரிவுகளையும் ஆறுகளை கடக்கிறதுக்கும்

0: ரொம்ப உறுதுணையா இருக்க என் காலுக்கு ரொம்ப நன்றி சொல்வேன். இந்த பழங்குடி மக்களின் வாழ்வியலில் பறவைகளுக்கும் உடலுக்கும் நன்றி சொல்வதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிகப்பெரிய நல்ல விஷயங்களை வந்து கதைகள் மூலியமாகவும் பாடல்கள் மூலியமாகவும் பழங்குடிகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்காங்க. அந்த ஜானகி அம்மாள் என்ற அந்த பழங்குடி தாய் எனக்கு கேட்டு பெற்ற இந்த நல்ல விஷயங்களையும் இந்த கதைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் கொள்கின்றேன். இனி எதிர்வரும் காலங்களில் மிகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து பெற்ற கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
4: ஊட்டி FM 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
5: சுற்றுச்சார்பில் உள்ள நிலைமைகளும் குழந்தைகளின் குணங்கள் அமைவதில் முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. என்றாலும் குழந்தைகள் மூதாதையர்களிடமிருந்து அடைந்ததே ஆரம்ப மூலதனமாக கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றன. மூதாதையர்களிடமிருந்து பெறும் தீய தன்மைகளை வெற்றிகரமாக தள்ளிவிட்டு வளரும் குழந்தைகளையும் பார்த்திருக்கிறேன். ஆன்மாவுக்கு தூய்மையே இயற்கையான குணமாக இருப்பதனால் இது சாத்தியமாகிறது. குழந்தைகளுக்கு ஆங்கில கல்வி அளிப்பது விரும்பத்தக்கதா என்பதை குறித்து போலக்கும் நானும் அடிக்கடி கடுமையான விவாதம் செய்திருக்கிறோம். ஆங்கிலத்திலேயே சிந்தித்து ஆங்கிலத்திலேயே பேசுமாறு தங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கும் இந்திய பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கும் நாட்டுக்கும் துரோகம் செய்தவர்கள் ஆவார்கள் என்பது எப்பொழுதுமே என் திடமான அபிப்பிராயமாக இருந்து வந்திருக்கிறது. இதன் மூலம் நாட்டின் ஆன்மீக சமூக பாரம்பரிய செல்வம் குழந்தைகளுக்கு இல்லாது போகும்படி செய்து அந்த அளவுக்கு நாட்டின் சேவைக்கு தகுதி இல்லாதவர்களாகவும் அவர்களை செய்து விடுகிறார்கள். இவ்வித திடமான கருத்துக்களை நான் கொண்டிருந்ததால் குழந்தைகளிடம் குஜராத்தியில்தான் பேசுவது என்று வைத்துக் கொண்டேன். இது போலக்கு பிடிப்பதே இல்லை. அவர்களுடைய எதிர்காலத்தை நான் நாசமாக்குகிறேன் என்று அவர் கருதினார். தன் முழு வலிமையுடனும் அன்புடனும் என்னோடு விவாதிப்பார். ஆங்கிலம் போன்ற உலகம் முழுவதும் பரவியுள்ள ஒரு மொழியை மழலை பருவத்திலிருந்தே குழந்தைகள் கற்றுக்கொள்வதாக இருந்தால் வாழ்க்கை போராட்டத்தில் மற்றவர்களை விட அதிக அனுகூலங்களை சுலபமாக அவர்கள் பெறுவார்கள் என்பார் போலக். ஆனால் என் மனத்தை அவரால் மாற்ற முடியவில்லை. என் போக்குத்தான் சரி என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படி செய்துவிட்டவனோ அல்லது நான் அதிக பிடிவாதக்காரன் என்று அவர்தான் விட்டுவிட்டாரா என்பது எனக்கு இப்பொழுது ஞாபகமில்லை. முழு இலக்கிய படிப்பும் இல்லாததனால் என் புதல்வர்கள் நஷ்டமடைந்திருந்தாலும் இயற்கையாகவே தாய்மொழியில் அவர்கள் அடைந்த அறிவு அவர்களுக்கும் நாட்டுக்கும் நன்மையானதாகவே இருக்கிறது. இதனாலேயே தங்கள் சொந்த நாட்டில் அந்நியரைப் போல் தோன்றியிருக்க வேண்டியவர்கள் இன்று அப்படி தோற்றமளிக்காமல் இருக்கிறார்கள். இயற்கையாகவே அவர்கள் இரு மொழிகளை அறியலாயினர். ஏராளமான ஆங்கில நண்பர்களுடன் தினமும் தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தாலும் முக்கியமாக பேசப்படும் மொழி ஆங்கிலமாகவே இருந்த நாட்டில் அவர்கள் இருந்தாலும் எளிதில் ஆங்கிலத்தில் எழுதவும் பேசவும் கூடியவர்களாக இருக்கின்றனர். ஜோகனஸ்பர்க்கில் நான் நிலை பெற்றுவிட்டேன் என்று நினைத்த பிறகும் எனக்கு நிலையான வாழ்க்கை ஏற்படவில்லை. இனிமேல் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியும் என்று நான் எண்ணிய சமயம் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. நேட்டாலில் ஜூலுக் கலகம் ஆரம்பமாயிற்று என்று பத்திரிகைகளில் செய்தியை படித்தேன். ஜூலுக்களிடம் எனக்கு எந்த விதமான விரோதமும் இல்லை. அவர்கள் இந்தியருக்கு தீமை செய்துவிடவும் இல்லை. கலகம் என்று சொல்லப்பட்டதை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகத்தின் நன்மைக்காகவே இருக்கிறது என்று நான் அப்பொழுது நம்பினேன். எனக்கு இருந்த உண்மையான விசுவாசம் அந்த சாம்ராஜ்யத்திற்கு ஒரு கெடுதலை கூட எண்ண முடியாதபடி என்னை தடுத்தது. ஆகையால் கலகம் நியாயமானதுதானா நியாயமில்லாததா என்பது கூட என்னுடைய தீர்மானத்தை பாதித்துவிடவில்லை. நேட்டாலில் தொண்டர் பாதுகாப்பு படை ஒன்று இருந்தது. அதில் அதிகம் பேரை சேர்த்துக் கொள்வதற்கு இடம் இருந்தது. கலகத்தை அடக்குவதற்காக இப்படை பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் பத்திரிகைகளில் படித்தேன். நேட்டலுடன் நான் நெருங்கிய தொடர்பு கொண்டவனாகையால் என்னை அதன் பிரஜையாகவே கருதினேன். எனவே அவசியமானால் இந்திய வைத்தியப்படை ஒன்றை அமைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்து கவர்னருக்கு எழுதினேன். என் யோசனையை ஏற்றுக்கொண்டு அவர் உடனே பதில் எழுதினார். இவ்வளவு சீக்கிரமே என் யோசனையை ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக கடிதம் எழுதுவதற்கு முன்னாலேயே அவசியமான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தேன். என் யோசனை ஏற்கப்பட்டு விடுமானால் ஜோகனஸ்பர்க் ஜாகியை எடுத்து விடுவது, வேறு ஒரு சிறு வீட்டுக்கு போலக் குடிபோய் விடுவது, என் மனைவி போனிக்ஸுக்கு போய் அங்கேயே இருப்பது என்று நான் தீர்மானித்தேன். இம்முடிவு குறித்து என் மனைவி பூரண சம்மதம் அளித்தாள். இதுபோன்ற காரியங்களில் என் தீர்மானத்திற்கு அவள் என்றாவது ஒரு சமயமேனும் குறுக்கே நின்றதாக எனக்கு ஞாபகமில்லை. ஆகையால் கவர்னரிடமிருந்து பதில் வந்ததுமே வீட்டை காலி செய்வதற்கு வீட்டு சொந்தக்காரருக்கு வழக்கமான ஒரு மாத முன்னறிவிப்பு கொடுத்தேன். வீட்டிலிருந்த சாமான்களில் சிலவற்றை போனிக்ஸுக்கு அனுப்பிவிட்டு மீதியை போலக்கிடம் விட்டுச் சென்றேன். டர்பனுக்கு சென்று ஆள் தேவை என்று கோரிக்கை வெளியிட்டேன். பெரிய படை எதுவும் தேவைப்படவில்லை. 24 பேரை கொண்ட ஒரு குழு எங்கள் படை. இதில் என்னை தவிர மற்றும் 4 குஜராத்திகள் இருந்தனர். சுயேட்சையான ஒரு பட்டாணியரை தவிர மற்றவர்கள் எல்லாம் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள், முன்னாள் தொழிலாளராக இருந்தவர்கள்.
4: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியா திரும்பிய புதிது. சாந்தி நிகேதனம் அவருக்கு விருப்பமான இடம். ரவீந்திரநாத் தாகூர் காந்தியிடமும் காந்தி தாகூரிடமும் வைத்திருந்த அன்பும் மதிப்பும் அளவற்றது. தமக்கு ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் காந்தி சில நாட்களேனும் சாந்தி நிகேதனுக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அன்று சாந்தி நிகேதனில் இருந்த காக்கா காகேப் காலேல்கர் காந்தியையும் அவருடைய நண்பர்களையும் வரவேற்றார். அன்றைய இரவு உரையாடலிலும் மறுநாள் அதிகாலை நேரம் பிரார்த்தனையிலும் கழிந்தது. பின்பு காலேல்கரும் மற்றவர்களும் சாந்தி நிகேதனுக்கு அருகிலுள்ள தோட்டத்தில் வேலை செய்ய சென்று விட்டனர். அவர்கள் வியர்க்க வியர்க்க வேலை செய்துவிட்டு காலை சிற்றுண்டிக்காக திரும்பி வந்தனர். எல்லோருக்கும் காலை சிற்றுண்டி தயாராக இருந்தது. காலேல்கர் ஒருசேர வியப்பிற்கும் திகைப்பிற்கும் உள்ளானார். சிற்றுண்டியை யார் தயாரித்திருப்பார்கள்? நாங்கள் எல்லோருமே வேலைக்கு சென்று விட்டோம். ஆனால் இங்கே சாப்பாடு தயாராக இருக்கிறது, யார் செய்திருக்க முடியும்? காந்தியிடம் கேட்டார். நான் தான் என்றார் காந்தி. நீங்களா? எங்களுக்காக உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டுமா? காலேல்கர் வருந்தினார். நான் செய்யக்கூடாதா என்ன? காந்தி சிரித்தபடியே கேட்டார். அப்படியில்லை, நாங்களல்லவா உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும்? பணிவுடன் பேசினார் காலேல்கர். உங்களுக்காக ஒரு மணி நேரம் செலவிட்டேன், அவ்வளவுதான். யார் எந்த வேலையை செய்யலாம், யார் செய்யக்கூடாது என்றெல்லாம் பார்க்காதீர்கள். நமக்குள் ஏற்றத்தாழ்வு ஏது என்றார் காந்தி.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியும் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வீர் சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வீர் சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவானா லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் குட் மார்னிங் நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரெண்டிங் ஹிட்ஸ்.

விஜய் யுவன் சங்கர் ராஜா குரலில் கேட்ட பாடல் கோட் திரைப்படத்திற்காக. குட் மார்னிங் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு பாடல்.

அந்த பெருங்கூட்டத்தினிடையே அப்படி ஒரு சூழ்நிலையில் இளங்குமரனிடம் இருந்து சுரமஞ்சரி இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. நேற்று மாலை இதே நாளங்காடியில் தன்னை கண்டு சுரமஞ்சரியா என்று கேட்டபோது, நான் சுரமஞ்சரி இல்லை, அவள் சகோதரி வானவல்லி என்று தான் கூறியிருந்த பொய் அவன் மனதில் சிறிதும் சந்தேகத்தை உண்டாக்கி இருக்காது என்றே அவள் எண்ணியிருந்தாள். ஆனால் அவன் ஒன்றை மெய்யென்று உணர்வதால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியையோ, பொய்யென்று உணர்வதால் ஏற்படுகின்ற காழ்ப்பையோ முகத்தில் தெரியவிடுகிற சாமானிய இளைஞனாக இப்போது இல்லை என்பதை நினைத்த போது, நேற்று அவனை ஏமாற்றிவிட்டதாக நினைத்துக் கொண்டு தானே ஏமாந்து போயிருப்பது அவளுக்கு இன்று விளங்கியது. கேள்வியை கேட்டவன் பதறாமல் கேட்டுவிட்டு சலனமின்றி நின்று கொண்டிருந்தாலும், கேட்கப்பட்டவளால் அப்படி பதறாமல் நிற்க முடியவில்லை. சந்தன கல்லில் அரைத்த சந்தனம் சரிவு சரிவாய் இழைத்து மடிந்தாற்போல் அவள் முகம் சுருங்கியது. வாட்டமும் கண்டது. ஆனால் அந்த வாட்டமும் பதற்றமும் தன்னிடம் நீடிக்க விடவில்லை. அவள் எதிரே படிப்பினாலும் தவத்தினாலும் இழைத்து வெளுத்து தூய்மையால் செழித்து அவன் நிற்கும் தோற்றம் என்ன மறுமொழி கூறுவது என்ற திகைப்பை அவளுக்கு உண்டாக்கினாலும் மெல்லிய குரலில் அவள் பேசினாள். மன்னிக்க வேண்டும், நேற்றிருந்த சூழ்நிலையில் நான் எதை எப்படி மாற்றி கூறியிருந்தாலும் அதை இன்று மறந்துவிடுங்கள். நேற்று நிகழ்ந்ததை பற்றி இன்று பேசியதற்கு, நேற்றைக்கு நானும் வசந்தமாலையும் இங்கு வந்திருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிற சூழ்நிலை வேறு. இப்போது இந்த இடத்தில் அந்த வேறுபாட்டை விளக்கி கூற முடியாமல் இருப்பதற்காக அருள் கூர்ந்து எங்களை பொறுத்தருள வேண்டும் என்று அவள் கனி இதழ்களில் இருந்து வார்த்தைகள் பிறந்தபோது இளங்குமரனுடைய இதழ்களில் நிர்விகாரமான புன்னகை ஒன்று அரும்பியது. நேற்று நிகழ்ந்ததை இன்று பேசக்கூடாது, ஆனால் என்னை தெரியவில்லையா என்று நீங்கள் பேச்சை தொடங்கியதே தவறாயிற்றே அம்மணி. தெரியவில்லையா என்று நீங்கள் கேட்டதனால்தான் உங்களை எப்படி தெரிந்து கொள்வது? நேற்று தெரிந்தது போலவா, இன்று தெரிவது போலவா என்று நானும் கேட்க நேர்ந்தது. நீங்கள் கேட்க நேர்ந்ததை பற்றி மகிழ்ச்சி. இன்று தெரிவது போலவே என்றும் நான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். யாருக்கு எப்படி தோன்றினாலும் உங்களுக்கு நான் சுரமஞ்சரியாகவே தெரிய வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். உங்கள் விருப்பம் அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் சித்திரங்களிலும் சிலைகளிலும் மகா கவிகளின் காப்பியங்களிலும் தான் இன்றுள்ளது போன்ற குணத்தை என்றும் காண முடிந்த வகையைச் சேர்ந்த உத்தம மனிதர்களை பார்க்க முடிகிறது. வாழ்வில் கண்முன் காண்கின்ற மனிதர்களின் குணம் என்னவோ மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. தீ சுடும் இயல்பை உடையது, நீர் குளிர்ந்தே இருப்பது என இயற்கை பொருள்களின் பொது குணத்தை உறுதிப்படுத்திச் சொல்ல முடிந்தாற்போல மனிதர்களுடைய குணத்தை எப்படி உறுதிப்படுத்தி சொல்ல முடியும்? அந்தந்த வினாடிகளின் நினைவுகளே அந்தந்த வினாடிகளுக்குரிய குணங்களாகவும் சத்தியங்களாகவும் கொண்டு, எந்த வினாடியில் இருந்தது சொந்த குணம் என்று தெரியாமல், எந்த வினாடியில் எண்ணியது எல்லா வினாடிகளுக்கும் சத்தியம் என்றும் தெரியாமல் வாழ்கிறவர்களுக்கு நிலையான குணம் இது என்று எதைச் சொல்வது? இப்பொழுது கூறிய வார்த்தைகள் யாருக்காகவோ? தனியாக யாருக்கென்று சொல்வது? உனக்காக, உங்களுக்காக, எனக்காக, எல்லோருக்காகவும் தான். ஓடுகின்ற ஆற்று நீர் போல சென்ற கணத்தில் இங்கு நின்றது, அடுத்த கணத்தில் எங்கு நிற்பது என தெரியாத தாய் எங்கும் நில்லாமல் ஓடிக்கொண்டே எல்லா இடத்திலும் நிற்பது போல தெரிவதனால் குணம் ஓர் இயக்கம். இயக்கமில்லாத நிலையான சத்துவ குணத்தை அருட்கவிகளின் தெய்வீகமான காப்பியங்களில் வரும் உத்தமமான பாத்திரங்களிடம்தான் காண முடியும். மனம் சத்துவகுணமே நிரம்பியதாகும் போது உலகம் சுகரூபமாகவும், இராட்சசகுணமே நிரம்பியதாகும் போது அதே உலகமே துக்கரூபமாகவும், தாமத குணமே நிரம்பியதாகும் போது மோகரூபமாகவும் தெரிகிறது. ஒரு சமயம் சுகமாய் தோன்றியது, மற்றொரு சமயம் துக்கமாகவும், துக்கமாக தோன்றியது சுகமாகவும், மனதுக்கும் அங்கு நிற்கும் குணநிலைக்கும் ஏற்ப மாறி தோன்றுவதை எப்படி வரையறுக்க முடியும்? வரையறைகளையும் இலக்கணங்களையும் பற்றி நீங்கள் என்னிடம் பேசுவதை பார்த்தால் என்னையும் உங்களோடு வாதிட வந்தவளாக நினைத்துக் கொண்டு விட்டதாக தெரிகிறது. நானும் என்னோடு வந்திருப்பவர்களும் உங்களை வாது கழிக்க வரவில்லை, வணங்கிச் செல்வதற்கே வந்தோம். அப்படியா? மற்றவர்கள் என்னை வணங்குவதையும் சேர்த்து என்னால் வணங்கப்படுகிறவர்களுக்கு பாவனையால் அனுப்பிவிடுகிறவன் நான். இப்படி வணக்கங்களையும் கூட ஏற்று மகிழ முடியாதவனை தேடி வந்து வணங்குவதில் உங்களுக்கு என்னதான் சுகம் கிடைக்கப் போகிறது? உலகத்தில் சுகம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தே எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமா? தொடர்ந்து துக்கமும் வெறுப்பும் அலட்சியமும் கிடைக்கிற இடத்தில் வந்து நிற்கும்போது அங்கே சுகம் கிடைக்காது என்று உணர்ந்திருந்தும் மனம் அந்த அவநம்பிக்கையிலேதான் சுகம் ஒளிந்திருப்பது போல துரத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறதே. சுரமஞ்சரி இந்த சொற்களை சொல்லும்பொழுது

அவள் விழிகளில் நீர் சுழன்று ஈரம் மின்னுவதை இளங்குமரன் கண்டும் அமைதியாகவே நின்றான். நன்றாக நிமிர்ந்து அதுவரை இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தை தானும் பார்த்தான் அவன். சுரமஞ்சரி நெகிழ்ந்த குரலில் மேலும் கூறலானாள்,

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா.
1: வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.
2: Yeah, once upon a time, 8 boys, 5 girls. 13 பேய் ஒன்னா போய் என்னாய் கோளாராய்.

0: Yes, y'all.
1: Here and I don't stop.
2: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் 3 முதல் 6 வயதிலான பாலர் பருவ குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பல் பிரச்சினை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு, அதற்கான ஊட்டச்சத்து உணவுகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள்.
3: வணக்கம். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குங்க. ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ்னா அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து டென்டல் ப்ராப்ளம் இருக்கலாம், டென்டல் கேரிஸ் இருக்கலாம். அதாவது டென்டல் கேரிஸ் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான இனிப்பு ஐட்டங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்த பழக்கினாலும், இல்லை கரெக்டாக வந்து இந்த குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ண மோட்டிவேட் பண்ணல, இல்லை வந்து ஃபுட் அதிகமாக ஜங்க் இல்லை வந்து ஸ்வீட் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்போது இந்த டென்டல் கேரிஸ் வரும். இந்த டென்டல் கேரிஸால் குழந்தைங்களை அன்றாட சாப்பிடக்கூட போகும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பற்கள் ரொம்ப அரிச்சு, ஸோ வந்துட்டு சாப்பிட முடியாத அளவுக்கெல்லாம் பற்கள்லாம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம தவிர்க்கணும். ஸோ அதிக அளவு சர்க்கரை நிறைந்த உணவுகளை கொடுக்கறத கம்மி பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக பல் துலக்குதல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் மேஜராக இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த பிக்கா அப்படின்ற ஒரு பாதிப்பு. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நார்மலாக இப்போ வீட்டை சாம்பலை சாப்பிடுவாங்க, மண்ணை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டாலே அவங்க உடம்புல ஏதோ ஒரு சத்து குறைபாடுகள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னு பண்ணாங்கன்னா குழந்தைங்களுக்கு பின்னால் வந்துட்டு அனீமியா வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அது நம்ம ப்ராப்பரான ஒரு டாக்டர் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும். ப்ளஸ் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்க வெளியே விடுவோம் இல்லைங்களா, வெளியே விடும்போது அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னும்போது ஐடென்டிஃபை பண்ணணும். எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக அதை பண்ணி அதுக்கான டாக்டரை பார்த்து அணுகி அந்த அனீமியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணுங்க. அனிமையான்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி முருங்கைக்கீரை சாப்பிடலாம், அப்புறம் ராகி கஞ்சி குடிக்கலாம், அப்புறம் ஈரல் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஐட்டம் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ரத்த அளவு கொஞ்சம் அதிகமாகும். அடுத்து நியூட்ரிஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நியூட்ரிஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 to 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு உடல் எடை அதிகமாகும். உடல் எடை ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு போதுமான உணவை விட அதிகப்படியான உணவை நம்ம கொடுக்குறோம். இந்த குழந்தைங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றா, நல்லா தூங்குறது இல்லை, ஜங்க் அதிகமாக சாப்பிட்றான், அப்புறம் வந்துட்டு அதிகமாக சர்க்கரை போட்டு சாப்பிட்றா, அதிகம் மாவு சத்து உள்ள உணவு அதிகமாக சாப்பிட்றான், அந்த மாதிரிலாம் உணவு கொடுக்கும்போது ஒபேசிட்டி வர சான்ஸ் இருக்குது. உணவு எப்படி கொடுக்கணும்னா, சரி விகித உணவாக இருக்கணும். எல்லா உணவுலையும் நம்ம கொஞ்சம் போட்டு குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும். ஒரே விதமான மாவு சத்தானது அதிகமாகும் போது, மாவு சத்துன்னா நம்ம சாதம், கோதுமை, இட்லி, தோசை, இந்த மாதிரி ஐட்டம்ல இருந்து அதிகப்படியான மாவு சத்து மட்டுமே கொடுத்து இந்த முட்டை, காய்கறி, பயிர்கள், தானியம் இதெல்லாம் கொடுக்காம போனீங்கன்னா, இந்த ஒபேசிட்டி அதாவது இதில் இருக்கிற மாவு சத்தானது உடம்புல வந்து சேரும் பொழுது கொழுப்பாக சேர ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைகள் உடல் எடையும் அதிகமாகும். அது பின்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சரியாக உணவை எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் அதாவது சிவியர் அக்யூட் மேல் நியூட்ரிஷன் அதாவது சத்து குறைபாடு, மிகவும் மோசமான சத்து குறைபாடு கூட ஏற்படும். ஸோ அந்த மோசமான சத்து குறைபாடில் 2 வகை இருக்குது, ஒன்று குவாஷியோர்கர், இன்னொன்று மராஸ்மஸ். இந்த நோய்கள் இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட உயரமானது நார்மலாக இருப்பாங்க, ஆனால் வெயிட் ஆனது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு உயரமும் குறைவாக இருக்கும், வெயிட்டும் குறையாக இருக்கும், ரொம்ப எலும்பு போல் தெரிவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகமான புரத சத்து, கலோரி சத்து அதெல்லாம் நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கொழுப்பு சத்தும் நம்ம குழந்தைங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு, அதாவது அவங்க எடுத்துக்கிற உணவுலேருந்து கிட்டத்தட்ட 20% நம்ம கொழுப்பு சத்தை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், ஒரு வீட்லேயே நம்ம எப்படி சின்னதாக சிம்பிளாக வீட்லேயே கிடைக்கக்கூட பொருளை வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ராகி, பாசி பயிறு, வெல்லம் இது 3 போட்டு நம்ம பொட்டு பிடிச்சி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா வேக வச்ச ராகி, பாசிப்பயிறு வேக வச்சு எடுத்து வெள்ளத்தால் போட்டு புட்டு பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ஆனது குழந்தைங்களுக்கு ஒரு 11 to 4 அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராகி, பொட்டுக்கடலை, கோதுமை இந்த 3 ஒன்றா பிடிச்சி நம்ம புட்டு பண்ணி கொடுக்கலாம். இதுவும் நமக்கு சுவையிலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ளஸ் இதுலேயும் நமக்கு போதுமான அளவு கேலரி நமக்கு கிடச்சிரும், புரத சத்து கிடச்சிரும், மற்றும் மற்ற தாது பொருட்கள் நமக்கு இதிலிருந்து கிடச்சிருங்க. அடுத்தது பொட்டுக்கடலை, பால், வெல்லம் இது 3 போட்டு நம்ம பாயசம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது அரிசி, பொட்டுக்கடலை இதை போட்டு நம்ம கஞ்சி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி உணவுகளை கொடுக்கும்பொழுது குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி உணவு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ 3 to 6 வயசில் ஒரு டயட் பாப்பாக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் 7 மணிக்கு குழந்தைங்க எழுந்திருக்கிறாங்க அப்படின்போது அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒரு சுடு தண்ணி வயிற்று கொடுக்கலாம். இந்த சுடு தண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாத மாதிரி வயிறை கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக ஒரு கிளாஸ் சுடு தண்ணி கொடுக்கலாம். ஸோ மோஷனெலாம் நல்லா க்ளீனாக போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 7-30 மணி அளவு என்ன கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச பாதாம். முன்னாடி நாள் நைட்டு பாதாம் 4-5 பாதாம் ஊற வச்சு அதை அடுத்த நாள் காலையில் 7-30 மணிக்கு குழந்தைகள் கொடுக்கலாம். இந்த பாதாமானது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதன் பின்பு வந்து 8-30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிடக்கூடிய உணவான கஞ்சி கொடுக்கலாம். அதாவது சத்துமாவு கஞ்சி, நம்ம அங்கன்வாடியில் கொடுக்குற சத்துமாவு கஞ்சி கொடுக்கலாம். அப்புறம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற ராகி இட்லி அல்லது ராகி தோசை இல்லைனா வந்து கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான உணவை நம்ம கொடுக்கலாம். முடிஞ்ச அளவு ஹெல்தி ஃபுட்டாக இருக்கணும் காலை வேளையில். பின்பு ஒரு 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸில் வந்துட்டு நம்ம விதைகளை சேர்த்துக்கலாம். விதைகள் அதாவது நட்ஸ் அந்த மாதிரி விதைகளை சேர்த்துக்கலாம். இல்லை என்பது நம்ம வீட்டில் கொண்டக்கடலை இருக்குது.

0: ஒரு பொரியல், நமக்கு லோக்கலாக என்ன வந்து காய்கறி அவைலபிளாக இருக்கோ அந்த காய்கறியை வச்சு பொரியல் நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும் மத்தியானத்தில். பின்பு வந்துட்டு ஒரு முட்டை கூட கொடுத்துக்கலாம். ஒரு 4-30 மணி அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி சூப்பு இல்லை சுண்டல், கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா இந்த மாதிரி உணவு நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு வராங்கன்னு போது இந்த மாதிரி உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க ரொம்ப டயர்டாக வீக்காக வருவாங்க. வரவங்களுக்கு இந்த மாதிரி உணவு நம்ம கொடுக்கலாங்க. அடுத்து நைட்டு ஒரு 8-30 மணிக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம், ரசசாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி உணவு நம்ம கொடுக்கலாங்க. முட்டை தோசை இந்த மாதிரி சாப்பாடு கூட 8 மணிக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்து 9 மணிக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பால் அல்லது ஏதாவது ஒரு பழம், வீட்டில் ஏதாவது நமக்கு என்ன பழம் ஈஸியாக கிடைக்குதோ அந்த பழத்தை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கலாங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளா

0: சுத்தமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
1: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
2: இன்று June 26. போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம், இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங். இந்த தினம் 1987 தொடங்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்தலை தடுத்து சர்வதேச அளவில் நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதும், போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு அளிப்பதை ஆதரிப்பதும் இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும். 2026 கருப்பொருளாக போதைப்பொருள் பிரச்சினை, நீடிக்கும் சிக்கல்கள், புதிய சவால்கள், புதுமையான பதில்கள், அதாவது த வேர்ல்ட் ட்ரக் ப்ராப்ளம், பெர்சிஸ்டிங் இஷ்யூஸ், நியூ சேலஞ்சஸ், இன்னோவேட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவில் இந்த தினத்திற்கான விழிப்புணர்வு இயக்கமாக June 17-26 நாடு முழுவதும் நஷா முக் பாரத் அபியான் என்ற மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநிலத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள், பேரணிகள் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளின் தீமையை கொண்டு சேர்க்க மாநில அளவிலான கருத்தரங்குகள் மற்றும் விழிப்புணர்வு ஓட்டங்கள் ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ரன் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்று June 26 போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம், இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங்.
3: இன்னும் சில இடங்களில் சென்னை அஞ்சல் தொடரும்.
4: ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
5: வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உரையை 2 மிகப்பெரிய சான்றோரின் பேச்சுலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாட்டுக்கு பழைய பேர் மெட்ராஸ் ஸ்டேட் அல்லது சென்னை மாகாணம் என்கிற பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்னை மாகாணம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய தேதி 1969 January 14 அன்னைக்கு. அப்போ உரையாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு பெரிதும் பாராட்டி பேசினார். யார் அவர்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்முடைய காந்தியடிகள் 1933 December வடசென்னையில ஹரிசன சேவா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய ஒருவர் அவரை காந்தியடிகள் அருகில் அமர வைத்து பாராட்டி பேசினார். யார் அவர்? இந்த இருவரும் சான்றோரால் பாராட்டப்பட்டவர்தான் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியந்து வியந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில வாழ்க்கை வசதிகள், சில சமூக நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய களப்போராளியாக ஒரு பக்கம் இருந்திருக்கிறார். அவர் 89 வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்காங்க. போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் படிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தது 3 வரைதான். ஆனால் இந்த சிறையில் படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 50 100 புத்தகம் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய படிப்பாளியாகவும் இன்னொரு பக்கம் களப்போராளியாகவும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 1906 அவர் பிறந்திருக்காரு. 1919 அப்போது மாப்போசிக்கு 13 காந்தியடிகள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் சென்னைக்கு வர்றாரு. அந்த உரையால் கவரப்பட்டு அகிம்சை பாதையையே தம் அரசியல் வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களில் மாப்போசியும் ஒருவர். சென்னைக்கு தமிழ்நாடு என்று பேர் சூட்டியது மாதிரி சென்னை மாநகரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏனென்றால் அப்பொழுது ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, கேரளா முழுவதுமாக இப்படியெல்லாம் சேர்ந்து நான்கு மாநிலத்திற்கும் சேர்ந்த சென்னை மாகாணத்தின் தலைநகராக சென்னை இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் பிரியுது இல்லையா, அப்படி ஆந்திரா பிரிகிற போது சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று ஆந்திர மக்கள் போராடுறாங்க. அந்த தலைநகரை மீட்கிற போராட்டத்தில் தலைமகனாக நின்றவர் மாப்போசி. இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும்போது மாப்போசியினுடைய வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு கேட்குறீங்களா, அவரு கள்ளுக்கடை வைத்திருக்கிற குடும்பத்தைச் சேர்ந்தவர். கள்ளுக்கடை மறியல் நடத்துகிற போது அவருடைய வீட்டில் அது பிரச்சனையாகிறது, உறவினர்கள் மத்தியில் அது பிரச்சனையாகிறது. 1921 காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தவுடன் தான் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதா என்று நேரடியாக முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு சிவஞானம் அவர்கள் வருகிறார். அவரு அப்ப 15 வயசு. அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்துல போய் தொழிலாளியா வேலை செய்யறாரு. அவங்க குடும்பத்துல வெளியில வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வேலை பார்க்கிறவர் அவர் ஒருத்தர் தான். மாசம் 14 ரூபாய் சம்பளமா. அந்த வேலையை விட்டுவிட்டு கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டு சிறை சென்றார். வீட்டில் வறுமை அவரை வேலைக்கு போக சொல்லி விரட்டியது. அவர் மறியல் செய்த ஒரு கள்ளுக்கடையில் வேலை கிடைத்தது மீண்டும். ஆனால் அவருடைய தாயார் கொள்கை பற்றோடு சொந்த தேவைக்காக கொள்கையை உதறி வேலைக்கு செல்வது இழுக்கு என்று கூறி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்று அவரது தாயே தடுத்தார். சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். 1928 நல்ல ஞாபகம் வச்சிருங்க, அப்ப மாப்போசிக்கு வயது 22. சிவஞானம் பிரசவாக்கத்தில் தன் நண்பருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போறாரு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக சென்னையில் நடைபெற்ற எல்லா ஊர்வலங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அந்த வழக்கம் அவருக்கு மேடைகளில் உணர்ச்சிகரமாக பேசுவதையும் சத்தியமூர்த்தியுடன் காந்தி தலைவர்களுடைய நண்பர்களாகவும் ஆனார். காந்தியடிகள் 1930 தொடங்கிய தண்டி யாத்திரையை தொடர்ந்து நாடெங்கும் கடற்கரை நகரங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். சென்னை கடற்கரையில ஆந்திர பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சிவஞானமும் கலந்து கொண்டார். அப்பொழுது வயது 24. நண்பர்களே, தன்னுடைய 31 தான் திருமணம் பண்ணுறாரு. அவருடைய தாய் மாமன் மகளான ராஜேஸ்வரியை திருமணம் பண்ணுறாரு. அவருக்கு திருநாவுக்கரசு என்கிற மகனும் கண்ணகி மாதவி என்கிற மகளும் பிறந்தனர். மாதவி அவர்கள் பின்னால் சிலப்பதியார விழாவை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய பேத்தி தி பரமேஸ்வரி இப்பொழுதும் இலக்கியங்களில் மாப்போசியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த நம்முடைய மாப்போசி தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைக்கு போனார். அவருடைய வாழ்நாளில் 700 நாட்களுக்கு மேலாக, அதாவது 23 சிறையில் இருந்திருக்கிறார். அப்படி சிறைதான் அவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறது. அங்குதான் அவர் சங்க இலக்கியம் படிக்கிறார், அங்குதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார், அங்குதான் அவர் பாரதியை படிக்கிறார். இப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார். எப்படி, பாரதி விழாவை நடத்த ஆரம்பிக்கிறார். 1938 முதன் முதலாக செப்டம்பர் 11 தொடங்கி ஒரு வார காலத்துக்கு சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. அதில் என்ன புதுமைன்னு கேட்டா, ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்றவர், திருவிக்க போன்றவர்கள் கலந்துகிட்டாங்க. காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருந்த சக்கர செட்டியார், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், வரதராஜல நாயுடு அவரு திராவிட இயக்க தலைவர், இவர்களையெல்லாம் அழைத்து பாரதியாரின் நண்பர்கள் என்கிற வகையில் அழைத்து உரையாற்ற செய்தார் சிவஞானம். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்ல, இப்ப கப்பலோட்டிய தமிழன்னா எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வாழ்க்கையவே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய இலக்கியவாதி. 18/11/1936 மறைகிறார். 2 ஆயுள்தண்டனை பெற்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.க்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடக்கவில்லை. இதை கண்டு மிகுந்த கவலைப்பட்ட மாப்போசி அவர்கள் இரங்கல் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிலை வைத்து விழா நடத்த வேண்டும் என்று தொடங்குகிறார். அப்போ கப்பலோட்டிய தமிழன் என்கிற ஒரு நூலையும் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழன் என்கிற பெயரில் அவர் எழுதிய நூல் பின்னால் திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்த பிறகு வ.உ.சி. புகழ் நாடெங்கும் பரவியது. அப்படி வ.உ.சி.யுடைய புகழ் உண்மையிலேயே பரவுவதற்கு அடிப்படையாக அவருடைய கப்பலோட்டிய தமிழன் என்கிற நம்முடைய மாப்போசி எழுதிய நூல் தான் காரணமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கப்புறம் 1939 காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக நம்முடைய மாப்போ சிவஞானம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது வ.உ.சி.க்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் ஹாமில்டன் பாலத்தில் அந்த சந்தையில் வசித்த எளிய மனிதர்களிடம் 1 ரூபாய் 2 ரூபாயாக கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவியவர் விடாப்பிடியான நம்முடைய மாப்போசி அவர்கள். 1946 தமிழரசு கழகம் என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்குகிறார். செங்கோல் என்கிற ஒரு வார இதழை நடத்துகிறார். தொடர்ந்து எழுதினார். 1954 தமிழரசு கழகம் என்கிற அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தமிழரசுக் கழகம் முன்னை விட வேகமாக இயங்கியது. மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய

0: நூல் வஉசியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது போல அவர் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற நூலும் அதுவரை அறியாத வீரபாண்டிய கட்டபொம்மனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, மூன்றாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக தன் இலக்கியத்தினால் சமூகத்திற்கு பணியாற்றிய பாரதியை, வஉசியை, வீரபாண்டிய கட்டபொம்மனை எல்லாம் எடுத்து எழுதியது போலவே சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். சிலம்பு செல்வர் என்கிற பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டையில காங்கிரஸ் திடலில் முதன் முதலாக சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தலைவர்களை கூப்பிடுறாரு. ராபி சேதுப்புள்ளி, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களையும் அழைத்து விழாவை நடத்துறாரு. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்ட தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தது. தனது தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்போசியின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பள்ளி அவர்கள் அவருக்கு சிலம்பு செல்வர் மாப்போசி என்கிற பட்டத்தை வழங்கினார். அந்த பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அதுபோலவே அவர் மறைவுக்கு பிறகும் மகள் மாதவி அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. நண்பர்களே, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட மாப்போசி அமராவதி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்தார். அப்படி படித்து 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்ற போது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்ன அது? வட இந்தியர்களுக்கு ழகர உச்சரிப்பு வராது. தமிழ் அல்லாதவர்கள் அதை ழாவை உச்சரிக்க முடியாது என்பதனால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஒரு ஆலோசனை தந்தார். ஆனால் மாப்போசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு NADU என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாதிட்டார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952-54 வரையிலும், சட்டமன்ற மேலவை தலைவராக 1972-78 வரையிலும் மாப்போசி பணியாற்றினார். 1986-3 ஆண்டு காலம் தமிழ் வளர்ச்சி உயர்நிலை குழு தலைவராகவும் பணியாற்றினார். அவர் எழுதிய நூல்களை இன்றைய இளைஞர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த ஒரு நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலாருடைய பாடல்களின் சிறப்பை எல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த ஒரு நூலாக வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை எழுதினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அதே போல அவருடைய பொது தொண்டை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவை இரண்டும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கினர். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 அக்டோபர் 3 உடல் நலம் குன்றி தனது 89 வயதில் காலமானார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தமக்குரிய வேதம் என்றும், காந்தியடிகளின் சத்திய சோதனையை வழிகாட்டி என்றும் வகுத்துக் கொண்டு சிவஞானம் அவர்கள் அரசியல், சமயம், சமூகம், மொழி, கலை, பண்பாடு, ஆன்மீகம் என எல்லா தளங்களிலும் காந்தியடிகளின் பார்வையே தமக்கு வழிகாட்டி நடத்தியதாகவும் சொல்கிறார் எழுத்தாளர் பாவணன் அவர்கள். அவருடைய 1000 அளவிலான எனது போராட்டம் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய தன் வரலாற்று நூல் மிக முக்கியமான ஆவணம். அறிஞர்கள் பார்வையில் மாப்போசி என்னும் தலைப்பில் அவருடைய மகள் மாதவி பாஸ்கரன் அவர்கள் உருவாக்கிய புத்தகமும் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். கம்பனை பற்றி எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய அவர் தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய காலம் கடந்த போராட்ட நிகழ்ச்சிகளால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள், அவருடைய அரசியல், அவருடைய களப் போராட்டம் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: withdraws sectoral restrictions. FIR lodged against 8 named accused and several unidentified persons in connection with Ayodhya Ram Mandir donation case. IMF says India continues to be major driver of global economic growth despite economic impact of Iran conflict and higher energy prices. In football, Ecuador advanced to FIFA World Cup knockout stage, beating Germany 2-1 in New Jersey. And in cricket, Shefali Verma powers India to 5-wicket win over Bangladesh in Women's T20 World Cup in Manchester. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30
2: ஆகாஷ்வாணி. வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
3: இன்று June 26 இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். ஏன் தெரியுமா? வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல்லால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தேசபக்தி நெருப்பில் நனைய வைத்த இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டே ஆங்கிலேயர்களின் அஸ்திவாரத்தை அசைத்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியின் சுவாரஸ்யமான, இதுவரை நீங்கள் கேட்டிராத வரலாற்று பக்கங்களுக்குள் தான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். 1838 June 27 மேற்கு வங்காளத்தில் உள்ள நைஹாட்டி என்ற கிராமத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திரர். பெங்காலி மொழியில் பங்கிம் சந்திரா என்றால் என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? வளர்பிறையின் இரண்டாம் நாள் நிலவு என்று பொருள். அவர் பெயருக்கு ஏற்றாற்போலவே இருண்டு கிடந்த நவீன பெங்காலி இலக்கிய உலகிற்கு ஒரு புதிய ஒளியை தந்தார். இளமையிலேயே படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் 2 பட்டதாரிகளில் ஒருவராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார். அவருடைய திறமையை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மிக உயரிய பதவியான டெப்டி மெஜிஸ்ட்ரேட் மற்றும் டெப்டி கலெக்டர் பதவிகளை வழங்கியது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்த அரசு பதவியில் இருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கூளை கும்பிடு போடும் அதிகாரியாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் ஜெசூர் என்ற இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆங்கிலேய இண்டிகோ உற்பத்தியாளர்கள் அங்குள்ள ஏழை இந்திய விவசாயிகளை அடிமைகளாக நடத்தி சித்திரவதை செய்து வந்தனர். இது தொடர்பாக நடந்த கலவரங்களை விசாரிக்க பங்கிம் சந்திரர் சென்றிருந்தார். பிரிட்டிஷ் அரசு தனக்கு சம்பளம் கொடுத்தாலும் தன் சொந்த நாட்டு ஏழை விவசாயிகளின் பக்கம் நின்றே அவர் துணிச்சலாக தீர்ப்புகளையும் அரசு அறிக்கைகளையும் எழுதினார். இதனால் ஆங்கிலேய அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகி பல முறை பழிவாங்கப்பட்டு தொலைதூர கிராமங்களுக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். அவருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணமும் உண்டு நேயர்களே. ஒரு முறை ஒரு மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு பங்கிம் சந்திரருக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அவரோ, என் பேனா அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு கட்டுப்பட்டதே தவிர என் மனசாட்சி அல்ல என்று கூறி சட்டப்படி சரியான தீர்ப்பை வழங்கி ஆங்கிலேயர்களின் முகத்தில் கரியை பூசினார். ஒரு அரசு அதிகாரி எப்படி சுதந்திரப் போராட்டத்தின் அடையாளமாக மாறினார்? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் நெஞ்சை உளுக்கும் சம்பவமும் இருக்கிறது நேயர்களே. 1873 பங்கிம் சந்திரர் பல்லக்கில் தன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பஹரம்பூர் என்ற இடத்தில் கர்னல் டஃபின் என்ற பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்தியர் ஒருவர் தன் கண்முன்னே பல்லக்கில் சவாரி செய்வதா என்று கோபமடைந்த அந்த வெள்ளைக்கார அதிகாரி பங்கிம் சந்திரரை பல்லக்கை விட்டு கீழே இழுத்து அடித்து அவமதித்தார். இந்த சம்பவம் பங்கிம் சந்திரரின் மனதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சி நெருப்பை மூட்டியது. துப்பாக்கியை தூக்க முடியாத அரசு பணியில் இருந்தாலும் தன் பேனாவை கத்தியாக மாற்ற அவர் முடிவெடுத்த வரலாற்று தருணம் அதுதான். 1870களின் ஒரு மாலை பொழுதில் ஹூக்ளி நதிக்கரையில் அமர்ந்திருந்தபோதுதான் வந்தே மாதரம் என்ற 6 பக்திகள் கொண்ட பாடலை அவர் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களின் காட் சேவ் தி கிங் பாடலை இந்தியர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தியதற்கு போட்டியாக நம் தாய்நாட்டை வாழ்த்தி எழுதப்பட்ட பாடல் இது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பு இல்லை. இதனால் மனமுடைந்த பங்கிம் சந்திரர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், நான்

0: வந்தே மாதரம், அதாவது தமிழில் தாயை வணங்குகிறேன் என்று எழுதியதற்கு பதிலாக வந்தே உதரம், அதாவது வயிற்றை வணங்குகிறேன் என்று எழுதியிருக்கலாம் போல மக்கள் பாராட்டியிருப்பார்கள் என்று வேதனையோடு குறிப்பிட்டார். ஆனால் அவரே நினைத்து பார்க்காத வகையில் 1882 அவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற வரலாற்று நாவலில் இந்த பாடலை இணைத்தார். 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக சன்னியாசிகள் நடத்திய மாபெரும் ஆயுத புரட்சியை அடிப்படையாக கொண்ட நாவல் அது. பாரத நாட்டை வெறும் நிலப்பகுதியாகவோ வரைபடமாகவோ பார்க்காமல் அவளை அன்னை தெய்வம் என்று உருவகப்படுத்தி பாரத மாதா என்ற உன்னதமான வழிபாட்டு வடிவத்தை இந்தியர்களின் மனதில் முதன் முதலில் விதைத்தவர் பங்கிம் சந்திரர்தான். ஒரு முறை பங்கிம் சந்திரரின் நண்பர் அவரிடம், இந்த பாடல் இவ்வளவு கடினமான சமஸ்கிருத மற்றும் பெங்காலி கலப்போடு இருக்கிறதே, சாதாரண மக்கள் இதை பாடுவார்களா எனக் கேட்டார். அதற்கு பங்கிம் சந்திரர் தீர்க்க தரிசனமாகச் சொன்னார், இப்போது இது உங்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் ஒரு காலம் வரும். இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் தூக்கத்திலிருந்து எழுப்ப இந்த ஒரு சொல்லே போதும் என்று அவர் சொன்னது அப்படியே பலித்தது. 1896 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலுக்கு மிக அற்புதமான ராகம் அமைத்து முதன் முதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மேடையில் பாடினார். அதன் பிறகு 1905 நடந்த வங்கப் பிரிவினையின் போது தேசபக்தர்களின் இடிமுழக்கப் போர்க்குரலாக வந்தே மாதரம் மாறியது. ஆங்கிலேயர்களின் லத்தியடிகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பயப்படாமல் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மந்திர சொல்லை சொல்லியே களம் கண்டனர். நம் மகாகவி பாரதியார் இந்த வந்தே மாதரம் பாடலால் ஈர்க்கப்பட்டு அதை 2 முறை வெவ்வேறு பாணியில் தமிழில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் என்பது தமிழர்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். வந்தே மாதரம் என்போம் என்று பாரதி பாடிய வரிகளின் விதை பங்கிம் சந்திரர் போட்டதுதான். நேயர்களே, பங்கிம் சந்திரர் வெறும் தேசபக்தி எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதியும் கூட. அக்காலத்திலேயே பெண்களின் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் தன் பேனா மூலம் தொடர்ந்து குரல் கொடுத்தார். விஷவிருட்சம், தி பாய்சன் ட்ரீ என்ற தனது நாவலில் அக்கால சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக மிக அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்தார். அதேபோல இந்திய இலக்கிய வரலாற்றில் அவர் படைத்த மற்றொரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற நாவல்தான். ஓர் இந்தியரால் எழுதப்பட்ட மிக முதல் ஆங்கில நாவலாக உலக வரலாற்றில் கருதப்படுகிறது. அவருடைய எழுத்துக்களின் வீரியத்தையும் அது மக்களிடம் ஏற்படுத்திய எழுச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ் அரசு அவரது ஆனந்தமடம் புத்தகத்திற்கு பல ஆண்டுகள் தடையும் விதித்தது. பெங்காலி மொழியை உலக தரத்திற்கு உயர்த்தியதால் அவரை சாகித்ய சாம்ராட், அதாவது இலக்கிய பேரரசர் என்று பெங்காலி மக்கள் இன்றும் அன்போடு அழைக்கிறார்கள். அவருடைய வாழ்நாளின் இறுதிப் பகுதியில் ஆன்மீகத்தின் பக்கமும் அவர் திரும்பினார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விளக்க உரை இன்றும் மிகச்சிறந்த தத்துவ படைப்பாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பங்கிம் சந்திரர் நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வுகள் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமானவை. ஆங்கிலேய அரசு பங்கிம் சந்திரரின் அசாத்தியமான நிர்வாகத் திறமையை பார்த்து அவரை பகைத்து கொள்ள முடியாமல் அவருக்கு ராய் பகதூர் பட்டத்தையும் கம்பானியன் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் என்ற உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது. பிரிட்டிஷ் அரசு கொடுத்த பட்டங்களை அவர் வாங்கினாலும் தன் நாட்டின் மீதான பற்றை அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. 1894 ஏப்ரல் 8 தனது 55வது வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தார் பங்கிம் சந்திரர். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த வந்தே மாதரம் என்ற தேசபக்தி நெருப்பு அணையவே இல்லை. 1950 சுதந்திர இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய பாடலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்தை பெற்றது. ஆங்கிலேய அரசிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டே அதே ஆங்கிலேய அரசின் அஸ்திவாரத்தை அசைக்கும் எழுத்துக்களை படைத்த தாய்நாட்டிற்கு இலக்கியம் மற்றும் தேசபக்தி மூலம் எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று நிரூபித்த அந்த இலக்கிய பேரரசரின் பிறந்த நாளில் நாமும் நம் தாய் நாட்டை போற்றுவோம். நேயர்களே, இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் வந்தே மாதரம் என்ற சொல்லின் தியாகமும் கலந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம்.
1: வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி.

0: நேரம் இப்பொழுது 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: உடல் நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலைக்கான யோகா. உடம்போட பிளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பினுடைய எந்த பகுதியிலுமே ரத்தம் பாயறதுக்கு தேக்கம் ஏற்படாம தடை இல்லாம அந்த பகுதிகளுக்கு ரத்தம் போய் சேரும். ஒரு பகுதிகளில் ரத்தம் போய் சேர வேண்டியதனுடைய பொறுப்பு என்னன்னா, உந்த உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து அந்த பாகங்களுக்கு சரியா போய் சேரும். அதே மாதிரி அந்த பாகங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறத்துக்கும் ரத்தம் சீரா பாயணும். கொண்டு போற பொருளை அந்த இடத்துல சேர்த்துட்டு அங்க தேவையில்லாத பொருளையும் இதே ரத்தம் தான் கேரி பண்ணிட்டு போகுது. எடுத்துட்டு அந்த கழிவுகளை உடல்ல சரியா போய் வெளியேற்றணும். இதற்கு ஒவ்வொரு உடம்புக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதற்கு இந்த ஃபிளெக்சிபிலிட்டி யோக பயிற்சிகளை நம்ம நிறைய செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்து பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்ன? தடுமாறாம இருக்கிறது. இந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு உடம்பினுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும். அதற்கு யோக பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பூமியில நாம தடுமாறாம இருக்கிறதுக்கு புவியீர்ப்பு விசை வந்து பலன் கொடுக்குது. புவியீர்ப்பு விசையினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஜாயின்ஸும் மசில்ஸும் நமக்கு இந்த யோக பயிற்சியின் மூலியமா தடுமாற்றங்களை தடுத்து உறுதியா இருக்கிறதுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த பேலன்சிங் போசஸ் சிலவற்றை நான் இங்க சொல்றேன். முதல்ல வர்றது தாடாசனா. தாடாசன பயிற்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியேதான், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா சீராக்கி ரத்தம் சீரா பாஞ்சு உடம்பினுடைய எந்த பகுதியுமே வந்து ஸ்டிஃபா இல்லாம அருமையா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வீரபத்ராசனால வரக்கூடிய டி போஸ், 3வது வீரபத்ராசனா போஸ்டர். இது வந்து ஆங்கில எழுத்து டி மாதிரியே இருக்குங்க. இந்த பயிற்சியில நிக்கும் போது உடம்பினுடைய மொத்த வெயிட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பாடி தாங்கணும். அந்த ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி முத முதல்ல ஆரம்பிக்கும் போது கால் நடுக்கம் ஏற்படும். நிறைய பேர் தடுமாறி விழப்போவாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு செவரையோ இல்ல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு மேஜையோ பிடிச்சிட்டு இந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கால் உங்க மொத்த பாடியினுடைய வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கக்கூடிய சக்திய அதிகரிக்கும். உங்க கால் வலுவடையும். இந்த கால் வலுவடைறதன் மூலியமா உங்களுடைய இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நோய்களுமே வந்து நீங்கி கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒரு மொத்த உடம்புலயுமே ஒரு கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய உடம்பினுடைய மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா ரத்தம் சீரா போய் அந்த பாகங்களுக்கு சேரும். அதனால இந்த டீ போஸ் ஆன வீரபத்ராசனா 3 போஸ நம்ம பயிற்சி பண்றதன் மூலியமா மொத்த உடம்புமே ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு செல்லும். அடுத்து கருடாசனா. கருடாசனா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாகத்தினுடைய உடலினுடைய ஒரு பாகம் இன்னொரு பாகத்தோட பின்னி பிணைஞ்சு எப்படி ஒண்ணுக்கொன்னு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறதுதான். இந்த கருடாசன பயிற்சியை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு காலோட இன்னொரு கால் பின்னி பிணைஞ்சிருக்கும், இன்னொரு கையோட கையும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த பயிற்சியை நம்ம பண்றதன் மூலியமா உடல் வலுவடையும், உறுதியாகும், மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே நல்ல உறுதியான நிலையில இருக்கும். கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும். நம்ம எதை நோக்கி ஓடணும்னு நினைக்கிறோமோ அதுல எந்தவித தடுமாற்றமும் இல்லாம தடைகளும் இல்லாம அந்த வேலையை உறுதியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த கருடாசன பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பேலன்சிங் போசஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளோட நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு இயக்கம் வந்து சரியா இருக்கிறதுக்கு இந்த கருடாசன போஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடராஜாசனா. நடராஜாசனா வந்து ஒரு அற்புதமான போஸ்டர், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நடராஜாசனாவுமே

உடம்ப கொஞ்சம் பின்னோக்கி வளைச்சு கால்களை வந்து வளைச்சு பிடிச்சுக்கிட்டு அத ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி பண்றதன் மூலமா முதுகு தண்டு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. முதுகு தண்டு சார்ந்த எந்த நோய்களும் நம்ம உடம்புக்கு அண்டாது. நரம்புகள் புத்தி கூர்மை நல்லா இருக்கும். போஸ்டர் பார்க்கவே அழகா இருக்கும். உடம்புல அலைன்மெண்ட்ஸ் எலும்புகளும் ஜாயின்ஸும் ப்ராப்பரா பர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுல தடுமாற்றம் இருக்காது, செயல்பாடுகள்ல தடுமாற்றம் இருக்காது. ஸோ இந்த நடராஜ ஆசன பயிற்சியை வந்து முறையா செய்யும் போது ஒருத்தருடைய உடம்புல வலு, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா அர்த்த சந்திராசனா, அர்த்த சந்திராசனா பயிற்சி வந்து பண்ணும்போது வளைவு தன்மையும் அந்த உடம்பினுடைய கால்கள்ல வலு தன்மையும் அதிகரிக்கும். இந்த போஸ்டர் வந்து கோர் மசில்ஸ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இது வந்து பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் அதிகரிக்கும். அர்த்த சந்திராசனா போஸ்டர். அடுத்து ஹம்பிள் ஃபிளமிங்கோன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. அதாவது கொக்கு, கொக்கு எப்படி நின்று இருக்கும், குனிஞ்சிட்டு ஒத்த கால தூக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு போஸ்டர் இது. இடுப்புல பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டர் அவாய்ட் பண்ணும். மத்த எல்லாருமே இந்த போஸ்டர் ட்ரை பண்ணலாங்க. இந்த போஸ்டர் ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அற்புதமா அதிகரிக்கும். எந்த நிலையிலையும் எந்த விதமான தடுமாற்றங்களையும் தாங்குற அளவுக்கு உடம்ப நம்ம படிப்படியா பயிற்சி பண்ணிட்டு போறதுதான் இந்த ஹம்பிள் ஃபிளமிங்கோ போஸ்க்கு நமக்கு கொடுக்கற ஒரு பலன். இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், அண்ட் நம்ம உடம்பினுடைய வளையும் தன்மையும் தாங்கும் தன்மையும் வந்து அதிகரிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர் விருக்ஷாசனா. விருக்ஷம் போல மரம் போல நிக்கிற ஒரு போஸ் இது. இந்த போஸ் நம்ம வந்து ட்ரீ போஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா முழுமையா உடம்பினுடைய நரம்பு மண்டலம் வந்து சுத்திகரிக்கப்படுது, நரம்பு மண்டலம் வந்து சீரமைக்கப்படுது. எங்கேயுமே பிரச்சனைகள் இருந்தா படிப்படியா நம்ம நிக்கிற நேரத்தை அதிகரிக்க அதிகரிக்க நரம்பு மண்டலம் வலுப்பெறும். அதுல இருக்கக்கூடிய நோய்கள் வந்து படிப்படியா படிப்படியா நீக்கப்படும். கால்கள் வந்து வலுவடையும், கோர் மசில்ஸ் நல்லா வலுவடையும், அப்பர் பாடியும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை தூக்கி உயர்த்தி நிற்கும் போது பாத்தீங்கன்னா தோள்கள் வலுவடையும். ரொம்ப நேரம் இந்த பயிற்சியை பண்ண பண்ண உடம்பினுடைய தாங்கும் சக்தி என்டியூரன்ஸ் வந்து அதிகரிக்கும், கவனம் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். நாம வந்து உறுதியா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு போஸ்டர் இது. முன்னெல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த விருக்ஷாசனா போஸ்ல தான் நின்று தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி நாம பயணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான போஸ் இந்த விருக்ஷாசனா போஸ். இந்த பேலன்சிங் போஸ் வந்து சும்மா ரொம்ப நேரம் நிக்கிறது, அதனால வந்துட்டு சாதாரண ஒரு வலுவை மட்டும் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் உடம்பும் இன்னொரு பகுதி உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது உடல் உடனுடைய இயக்கங்களுக்கு தடையா இல்லாம ப்ராப்பரா அலைன் பண்ணி சரியா வேலை செய்யறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும். பேலன்ஸ அதிகரிக்கும். பேலன்ஸும் ஸ்டெபிலிட்டியும் நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கும் போது பொறுமையும் ஃபோக்கஸும் விடாம பயிற்சி பண்ணணுங்கிற நம்மளுடைய உறுதியும் அதிகரிக்கும். இந்த விபரீத கரணிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரிலாக்ஸ்டு போஸ்ங்க. அதாவது உங்க வால் கிட்ட உங்க வீட்டுல ஏதாவது செவர் இருந்துச்சுன்னா அந்த செவர் கிட்ட போயிட்டு மேட்டோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ போட்டுட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி அந்த செவர் மேல போட்டுட்டு கைகளை தலைக்கு மேல உயர்த்திட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. கொஞ்ச நேரத்துல என்ன உணர்வு இருக்கும்னா ரத்தம் கால்கள்ல விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு ரிவர்ஸ்ல வந்து ரத்தம் ஓடுறத வந்து நீங்க உணர்வீங்க. என்ன இது புது உணர்வா இருக்கேன்ட்டு தோணும். ஏன்னா நம்ம நேராதான் நின்றுப்பமே தவிர்த்து செங்குத்தா காலை உயர்த்தி வச்சு இருக்க மாட்டோம். இயல்பா இந்த வேலைகளை நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் பண்ணுது. ஆனா இப்படி நம்ம ரிலாக்ஸ்டா பண்ணும் போது பெரிய அளவுல உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காம இந்த பொசிஷன்லயே ரத்தம் சீரா வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து உடம்புல போக ஆரம்பிக்குங்க. ரிவர்ஸ்ல போகும்போது இதயத்துக்கு சீரா ரத்த ஓட்டம் போய் சேரும். உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். கால்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள் ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி வலன்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின், கால் ரொம்ப நேரம் நிக்கிறதுனால அங்கங்க வந்து நீர் தேங்கிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த விபரீத கரணி பயிற்சி பண்றவங்களுக்கு படிப்படியா சீராகும். ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை பாக்குறேன், எனக்கு உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் தினமும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க வந்து படுத்து கால்களை செவர் ஓரமா உயர்த்தி வச்சுக்கோங்க. என்னால கீழே படுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கட்டிலையோ இல்ல ஒரு சோஃபாலையோ படுத்துக்கிட்டு கால்களை

0: கரணிய வால் சப்போர்ட்டட் விபரீத கரணிய தவிர்த்துடுங்க. நீங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. மத்த எல்லாரும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் கால்களை உயர்த்தி வச்சு அந்த கால்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அங்கங்க தண்ணி, காலில் நீர் தேங்கிறது, சிலந்தி வலை இருக்கிறது, காலில் அதிகப்படியான வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து படிப்படியா குறையறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு பெஸ்ட் போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாகராசனம். இந்த வியாகராசனா பயிற்சி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல வெயிட்டை சடனா குறைக்கணும், ஆனா வெயிட் குறைக்கிறதுக்கான பயிற்சிகளான பிளாங்க், அப்டமன் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு இடுப்பு வலி, வயிறு வலி வந்துருந்தனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரம் தான் இந்த வியாகராசனம். இந்த பொசிஷன்ல வந்துட்டு கேட் பொசிஷன்ல இருந்துட்டு காலை உயர்த்தி மூச்சை வெளிவிடும் போது காலை உடம்புக்கு உள்ள எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பயிற்சி இந்த வியாகராசனம். இதை டைகர் போஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த பயிற்சியை பண்றதன் மூலியமா வேகமா பண்ணா வெயிட் லாஸ்க்கு அற்புதமான ஒரு பயிற்சி. இதையே நீங்க வந்து ஸ்லோவா மெதுவா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சயாட்டிகா பெயின், சயாட்டிகா இஷ்யூஸ் இருக்கு, லோவர் பேக்ல பெயின் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆசனம். இந்த பயிற்சியை ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்க உணர்வீங்க. மறுபடியும் தினமும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பயிற்சி பண்றவங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை பாக்குறவங்க இந்த வியாகராசனா பயிற்சியை உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பிராணயாமா அப்படிங்கிற பிரீதிங் பிராக்டிஸ் பற்றி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. யோகாவோட ஃபவுண்டேஷனே வந்து மூச்சு பயிற்சி தான் நான் சொல்லியிருந்தேன். மூச்சை உள்ளிழுக்கிறது, மூச்சை தேக்கி வைக்கிறது, மூச்சை வந்து வெளியிடுறது, இதை பூரக கும்பக ரேச்சக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நம்ம எந்த அளவுக்கு சீரா நம்ம மூச்சை கவனிச்சு உள்ளிழுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த மூச்சை நம்மளால உள்ள தேக்கி வைக்க முடியுதோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை வந்து நல்ல முறையில எக்ஸைல் பண்ணி வெளியிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீரா இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நம்ம சிம்பிளான நாடி சோதனா, நாடி சுத்தி பிராணயாமால பயிற்சி பண்ணலாம். இதுக்கு வந்து விரல்களை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து ஒரு பக்கம் வெளியிடணும், இன்னொரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து இன்னொரு பக்கம் வெளியிடணும். இதை நீங்க சிம்பிளா யார் வேணாலும் பயிற்சி பண்ணலாங்க. இந்த பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளுடைய மனம் அமைதி பெறும், நரம்பு மண்டலம் வந்து சீரா இருக்கும். நரம்பு மண்டலம் சீரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் வந்து தெளிவா இருக்கும். எண்ணங்கள் தெளிவா இருக்கும் போது செயல்பாடுகளுமே வந்து நல்ல தெளிவாகவும் உறுதியா இருக்கும். பிராணயமால பிராமரி வந்து ஒரு அற்புதமான பயிற்சிங்க. இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது பிராமரி பயிற்சி வந்து பீயோட ஹம்மிங் சவுண்டை ஏற்படுத்துறது, வண்டு ரீங்காரமிடுற சத்தத்தை நம்மளுடைய உடம்புல இருந்து ஏற்படுத்துறோம். இந்த சத்தத்தை நம்ம கொடுக்கறதன் மூலியமா உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளோட உடம்புல இயற்கையா நைட்ரிக் ஆக்சைட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. நைட்ரிக் ஆக்சைட் நம்ம உடம்புல ஆல்ரெடி உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது 15 மடங்கு அதிகப்படியான உற்பத்தி இருக்கான். சரி, இந்த நைட்ரிக் ஆக்சைடோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன பலன்? நம்மளுடைய வாழ்வியல் முறையினால ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி கொழுப்புகள் படிஞ்சு ரத்தம் சீரா போக முடியாம ஹார்ட்ல பிளாக் ஆகுறது, ஸ்ட்ரோக்ஸ் வர்றது, உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது இல்லையா. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணோன்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்த நாளங்களை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அது உள்ள இயற்கையாவே நல்ல ரத்த ஓட்டம் சீரா போகிறதுக்கு உதவிகரமா இருக்குது. சோ இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலயமா இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏற்படுறதன் மூலயமா ரத்த நாளங்கள் நல்லா விரிவடையுது, எங்கேயும் அழுக்கு தங்காம கொழுப்பு தங்காம சீரா ரத்த ஓட்டம் ஏற்படுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. முக்கியமா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிராமரி பயிற்சியை மேற்கொள்ளும் போது இன்சோமியால இருந்து பெருமளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், மன அமைதி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி பிராமரி ஒரு அற்புதமான பயிற்சி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கேட்ட பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: தாத்தா, இது என்ன செடி?
3: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவேன். இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே
2: செய்யறேன். லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
3: எதுக்கு?
2: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
3: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸ்ல நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே நாம என்ன பண்ணுவோம்? எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம். அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாம கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா? 1935 அந்த வருஷம் மே மாசத்துல ஒரு நாள் காந்திஜி டெல்லியில இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யாருக்கிட்ட கேட்டார்னா மனுபன் காந்திகிட்ட கேட்குறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறாரு. காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபன் காந்தி பார்த்தாங்க. மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு. இப்படி 2 தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சிருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு 1/2 ரூபாயாவது இருக்கும். அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு 2 குழந்தைகளோட காந்திஜியை பார்க்கறதுக்காக வந்தது. வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுகிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி. அவர் மனசு நிறைஞ்சி இருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளோ நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்கள என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்க. அதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேற காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். இதை கடவுள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம். இன்றைய நிலவரப்படி கத்திரிக்காய் 44 முதல் 66 வரை, வெண்டைக்காய் 38 முதல் 52 வரை, அவரை 58 முதல் 82 வரை, பூசணிக்காய் 15 முதல் 21 வரை, சின்ன வெங்காயம் 50 முதல் 70 வரை, பெரிய வெங்காயம் 29 முதல் 41 வரை, முருங்கைக்காய் 63 முதல் 87 வரை, தேங்காய் 38 முதல் 52 வரை, கிழங்கு வகைகள் 29 முதல் 41 வரை, உருளைக்கிழங்கு 37 முதல் 53 வரை, கேரட் 37 முதல் 53 வரை, பீட்ரூட் 33 முதல் 47 வரை, முட்டைகோஸ் 25-35 வரை, பட்டாணி 120-160 வரை, வெள்ளைப்பூண்டு 170-210 வரை, இஞ்சி 150-190 வரை, பீன்ஸ் வகைகள் 75-106 வரை, ஊட்டி அவரை 110-150 வரை, புரக்கோலி 84-116 வரை, கீரை வகைகள் 50-70 வரை, கொத்தமல்லி 58-82 வரை, கருவேப்பிள்ளை 29-41 வரை, புதினா 50-70 வரை. இனி பல வகைகள். கொய்யா 66-94 வரை, பப்பாளி 37-53 வரை, மாதாப்பழம் 190-230 வரை, திராட்சை 84-116 வரை, வாழைப்பழம் 33-47 வரை, ஆப்பிள் 220-260 வரை, ஆரஞ்சு 130-170 வரை, சாத்துக்குடி 90-130 வரை, அன்னாசி பழம் 66-94 வரை. நேர்கள் இதுவரை உழவர் உதகை சந்தையின் காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள்.

0: മഴലയാകി, തല്ലാടും പേടയാകി, ചെല്ല പെടുമ്പയാകി, മലച്ചോടും മങ്കയാകി, കച്ചറിന്ന മടന്തയാകി, മലർമാലി സൂട്ടി, ആണിൻ വാഴ്ക്കു അർത്ഥം തരും അരുവിയാകി, പെൺമൈ പൂത്ത് ഉയർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീനാട്ടി വളർത്ത് உலகை பண்படுத்தும் தெரிவையாகி, கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். வாங்க நேர்களே, நம்ம ஒரு மகளிர் கிட்ட பேசலாம்.
1: ஹாய்க்கா, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஷீபா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் ஐடி கம்பெனி ஒர்க்கிங் பண்றேன்.
1: ஓகே, மேரிடுங்களா?
2: ஆ, மேரிட்.
1: குழந்தைங்க எத்தனை பேரு?
2: ரெண்டு டாட்டர்ஸ்.
1: என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: பெரியவ பிகாம் ஃபைனல் இயர், சின்னவ பிளஸ் ஒன்.
1: ஓகே, உங்களோட ஹாபிஸ் என்ன?
2: ஹாபிஸ் டெய்லரிங், குக்கிங்.
1: வீட்டு வேலையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னா எது சொல்லுவீங்க?
2: வீட்டு வேலையில பிடிச்சது டெய்லரிங் தான், குக்கிங் தான்.
1: என்னென்ன தைப்பீங்க?
2: நான் வீட்டில் பிளவுஸ் தைப்பேன், சாரீஸ்.
1: ஓகே, நேர்களுக்காக ஒரு டிப் சொல்ல முடியுமா?
2: கண்டிப்பா சொல்லலாம். சன்டன், நம்ம வெளியே சன்ல போயிட்டு வரும்போது சன்டன் இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் கடலை மாவுல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணி ஒரு 10 minutes அப்புறம் வாஷ் பண்ண ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கும்.
1: ஓகேங்க, சூப்பர். ரொம்ப அழகா ஒரு பியூட்டி டிப் சொன்னீங்க, தேங்க்யூ. மூவிஸ்ல பாப்பீங்களா?
2: ஆ, பாப்போம் கண்டிப்பா.
1: எந்த மூவி ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு பிடிச்சது லியோ.
1: ஓகே, உங்களுக்காக ஒரு பாடல் பிளே பண்ணிடுறோம். Thank you.
2: Thank you so much.

0: ஹாய்க்கா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: என் பேர் எப்சி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வீட்டுல தான் இருக்கேன்.
0: ஓகே, வீட்டுல உங்களோட ஹாபிஸ் என்ன? ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்பீங்க?
1: ஹாபிஸ்ன்னு சொல்லும்போது வீட்டு வேலைகள் சரியா இருக்கு, ஒரு நாள் முழுசும் அது முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஏதாச்சும் டெய்லரிங் மிஷின் இருக்கு, அதுல போய் புடவைங்க ஓர அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது எனக்கு தேவையானது தச்சிட்டு இருப்பேன்.
0: ஓகே, வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு டெய்லரிங்கும் பாத்துட்டு இருக்கீங்க?
1: ஆமாங்க.
0: ஓகேங்க, வீட்டு வேலைகள்ல ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகேங்க, சூப்பர். சமையல்ல உங்க வீட்டுல எல்லாருக்கும் நான் செய்யறது இது ரொம்ப பிடிக்கும்னா எந்த டிஷ் அப்படி சொல்லுவாங்க?
1: ரொம்ப பிடிக்கும்னா புட்டு செஞ்சா பிடிக்கும், அவள் உப்புமா செய்வேன், அது எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். சமையல்ல குழம்பு ரொம்ப டேஸ்டா இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகேங்க, நேர்களுக்காக ஒரு டிப் சொல்ல முடியுமா?
1: இப்ப காலகட்டத்துல வடை போண்டா அப்படி வாங்கி சாப்பிடுறத விட இந்த சிறுதானியங்கள், வரகு, திணை, சாமை அப்படி வாங்கி சமையல் செஞ்சு சாப்பிட்டு அதுல குழம்பு ஊத்தி சாப்பிடலாம், கஞ்சி வச்சும் குடிக்கலாம், அது உடம்புக்கும் நல்லது, ஹெல்தியாவும் இருக்கும்.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் பிளே பண்ணிடலாம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சாரதா மேம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வர்க் போயிட்டு இருக்கேன் மேம்.
0: உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
1: நானும் எங்க வீட்டுக்காரு என் பையன்.
0: ஓகே, பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்?
1: பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்.
0: ஓகே, இப்போ வீட்டில் மார்னிங்ல இருந்து உங்களுடைய ரொட்டீன் பத்தி சொல்லுங்க.
1: காலையில நான் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு மத்தியானம் வந்து குழந்தைக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். சாயங்காலம் வந்ததுமே மீதி வேலையே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொழுது அப்படியே போயிடும்.
0: ஓகே மேம், இப்போ வந்து நீங்க வீட்டில் வேலைகள்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன என்ன பண்ணிட்டே வேலைகள்லாம் பாப்பீங்க?
1: எனக்கு பிடிச்சது வந்து பாட்டு தான் மேம். காலையில எந்திரிச்சதுமே நான் எஃப்எம் போட்டுருவேன். எஃப்எம் கேட்டுட்டு நான் வேலை செஞ்சிடுவேன்.
0: ஓகேங்க, சூப்பர். இப்போ இந்த வானொலி கேக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, சோ அது உங்க லைஃப்ல வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு?
1: அதுல வந்து சமையல் குறிப்பு, மத்தபடி குழந்தைங்களுக்கு படிப்பான விஷயங்கள்லாம் சொல்றாங்க, அப்புறம் பாட்டு, எல்லாமே எல்லா விஷயமும் எனக்கு பிடிச்சிருக்கு. வேலை செஞ்சுட்டே நியூஸ் எல்லாம் கேட்டுக்கலாம், நிறைய விஷயங்கள் அதுல தெரிஞ்சுக்கலாம் மேம்.
0: சோ வானொலி வந்து உங்க லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: ஆமா மேம்.
0: ஓகே மேம், இந்த கால இளைஞர்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்வீங்க?
1: ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, பெத்த தாய் தகப்பன பாக்கணும். வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. வந்து நம்ம கல்யாணம் கட்டிட்டு போனாலும் ஒரு பெத்த தாய் மாதிரி தான் அவங்கள பாக்கணும். ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து அவங்கள்ட்ட நடந்துக்கணும். ஏன்னா நம்மளுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்திருக்காங்க. அவங்க மனசு ஃபீல் பண்ணாத மாதிரி நம்ம அவங்க பாத்துக்கணும். கல்யாணம் கட்டிட்டு போனாலும் நம்ம வந்து

0: பாட்டு நம்ம தாய் மாதிரி மாமியாரை பாத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து வாழ்றதுலயே சண்டை வராது. இருந்தாலும் அன்புதான் ரொம்ப முக்கியம். காசு பணம் ரெண்டாவது, அன்பு இருந்தாதான் ஒரு குடும்பத்துல வந்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்.
1: ஓகே மேம், அன்புதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் சொன்னீங்க. திரைப்படம் எல்லாம் பாப்பீங்களா?
0: பாப்பேன் மேம்.
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் இது?
0: எனக்கு பிடிச்ச படம் ரஜினி தான் பிடிக்கும்.
1: ரஜினி மூவி எல்லாமே பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு அப்போ பிடிச்ச ஹீரோ யாரு? ரஜினி தானா?
0: ரஜினி தான் பிடிக்கும்.
1: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
0: முத்து திரைப்படத்துல இருந்து குழுவாளிலே மொட்டு வந்தது.
1: ஓகேங்க, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மொஹரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச

0: போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்புப் பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணிகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: மக்களாட்சியில் நீண்ட காலம் பிரதமர் பதவி வகிப்பவர் யார்?
0: கேள்விக்கான சரியான பதில் நரேந்திர மோடி.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை சோ சண்முக சுந்தரம், உதகை யாழினி, வெள்ளையங்காடு கீர்த்தி, மகேஸ்வரி ஹரிஷ், அவினாசி பிரபு, தேவி ஸ்ரீசாய், தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, அறந்தாங்கி ஐயப்பன், கோயமுத்தூர் அகிலா, சேலம் ராதிகா, வெள்ளலூர் மாணிக்கம், மாதம்பட்டி விநாயகம்.
0: அடுத்த கேள்வி. நாட்டிலேயே முதன் முறையாக எல்கேஜி முதல் முதுகலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்க உள்ள மாநிலம் எது? சரியான பதில் ஒடிசா மாநிலம்.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் உதகை குமார், தூத்துக்குடி பாலசுப்ரமணி, தொட்டாம்பாளையம் கிரிஜா, தேவாலா ஷீலா, ஊத்துக்குழி தருண், உடுமலை சிவன், எடக்காடு மாதவன்.
0: அடுத்த கேள்வி. வீரதீர செயலுக்காக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர் யார்? சரியான பதில் மீனாட்சி சுந்தரம்.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை ஐஸ்வர்யா, ராஜபாளையம் ராணி, அறந்தாங்கி மாதவி, வேடன் நகர் தர்ஷினி, காருண்யா ஸ்ரீதர், பிங்கர் போஸ்ட் ஜீவா, வெள்ளிப்பாளையம் பாக்கியநாதன்.
0: அடுத்த கேள்வி. நீட் தேர்வு வினாத்தால் கசிவு குளறுபடிகளை தடுக்க மத்திய அரசு எந்த செயலிக்கு தடை விதித்துள்ளது? சரியான பதில் டெலிகிராம்.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் திருப்பூர் மாவட்டம் வனிதா, தாசம்பட்டி சுரேஷ், மதுரை வீரலட்சுமி, பொள்ளாச்சி கலா, சூலூர் முத்து, ஈரோடு பாபு.
0: அடுத்த கேள்வி. 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ஆதார் அட்டை வழங்கப்பட மாட்டாது என அறிவித்த மாநிலம் எது? சரியான பதில் அஸ்ஸாம்.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் பாம்பே கேஸ் ராஜு, கோயமுத்தூர் தீனா, திண்டுக்கல் மாவட்டம் ராமன், பாலக்காடு உமா, HPF ராதா, மேட்டுப்பாளையம் முருகன்.
0: அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர் சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன். தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: இன்றைய கேள்வி, நீட் தேர்வு எத்தனை மொழிகளில் நடத்தப்படுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, நீட் தேர்வு எத்தனை மொழிகளில் நடத்தப்படுகிறது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரச தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நேர்களே, இனி கேட்கலாம் நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவையோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ரோல் மாடல் யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. அதாவது உங்களுடைய ரோல் மாடல் யாருன்றது நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300091018. அது மட்டும் இல்லாமல் 0423 இந்த கோடு ஆட் பண்ணி 2966781 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் நேர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ சார், வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் எங்கேருந்து?
3: ஊட்டியிலேருந்து ராஜ்குமார் சார்.
2: ராஜ்குமார், நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க சார். மகரம் வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். என்ன இன்னைக்கு தலைப்பு கேட்டிங்களா? உங்களுடைய ரோல் மாடல் யார்?
3: என்னோட ரோல் மாடல் அஜித் சால்மி.
2: ஓகே.
3: அவர் வந்து நல்லா ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு நல்ல மனுஷர்.
2: ஓகே.
3: அவர் வந்து என்னுடைய படத்தை வந்து முதல்ல குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் என் படத்தை வந்து பாருங்கன்னு சொல்லி ஒரு சொல்லுகிற வார்த்தை.
2: உண்மையான வார்த்தை
3: சொன்னார். பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரசிகர் மன்றமே தேவையில்லை. ஆனால் வந்து எல்லாத்தையும் விட அதிகமாக ரசிகர் மன்றம் அந்த சமயத்தில் தான் அவருக்கு இருந்தது. எனக்கு ரசிகர்கள் இருந்த போது என்ன வந்து யாரும் கடவுளை மதிக்க வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் ரசிகர்கள் முன்னாடி பேசியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷனா வாழ்ந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு மாணவர்களுக்கு நல்ல ஒரு யோஜனமுள்ள ஒரு ஒரு மனுஷனா இருக்கிறாருங்க. நிறைய பேருக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாங்க.
2: அவங்க உதவி செய்யறாரு.
3: என்னங்க?
2: நிறைய உதவி செய்யறாரு.
3: உதவி செய்யறாங்க. இப்ப வந்து அவரோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி சினிமால வந்து இவ்வளவு வளர்ச்சி வந்து இப்ப திரும்பி காதலுக்கு போய் ஜெயிக்கிறாரு. மனைவி எவ்வளவு அந்த அளவுக்கு இல்ல, உண்மையான ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும்ன்றது முக்கியத்துவமா அந்த இந்த யாருக்கு இந்த ஜோடி மூலமா நான் தெரிஞ்சிருக்கேங்க.
2: ஓகே, ஓகே சார்.
3: அதனால எனக்கு இந்த ரோல் மாடல் இவங்க ரெண்டு பேர். இவங்க வாழ்ற வாழ்க்கையும் சரி, அவர் முன்னாடி இருந்த அந்த தோல்வி பிடியிலிருந்து மீண்டு வந்ததும் சரி, எல்லா வகையிலும் பார்க்கும்போது இவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அஜித் குமார் அந்த சாமி.
2: ஓகே சார், நன்றி நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாங்க?
3: எனக்கு ஏ அமிகோ சாங் காப்பான்.
2: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
3: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார், எங்கேருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சத்யநாராயணன், உங்களுடைய ரோல் மாடல் யாரு?
1: ஸோ என்னுடைய ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையார்.
0: ஓகே.
1: ஏன்னா மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன், ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு டிசிப்ளின் ஆகட்டும், எல்லா எவ்ரித்திங் அவரோட கூட கம்பேர் பண்ணவே முடியாது.
0: சரிங்க சார்.
1: பிகாஸ் அவர் சீஃப் இன்ஜினியர் இருந்தார், அதனால அந்த இதில் இருந்த மாதிரி என்னால் அந்த அளவுக்கு வர முடியல. பட் இருந்தாலும் அவருடைய ஃபுட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுற ரோல் மாடல் அவர் தான்.
0: ஓகே ஓகே சார், என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? படம் ரோஜா, சின்ன சின்ன ஆசை.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி சார்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தருமபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாத்திக்கொடுக்கிற விஜயம் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க விஜய், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: உற்சாகமா இருக்கிறேன், ஓட்டி பண்ணி கேட்டு ஆனந்தமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய ரோல் மாடல் யாரு?
1: எங்க அப்பா தாங்க என்னுடைய ரோல் மாடல். அவங்க தான் என்னை படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைக்கு ஆளாக்கி தொழிலெல்லாம் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு நல்ல நிலைமைகள் இருக்கிற காரணமே எங்க அப்பா அம்மா தான். அவங்க ரெண்டு பேருமா நாங்க இல்லை, இருந்தாலும் அவங்க எங்க இதயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
0: ஓகே,
1: வீடு எல்லாம் எங்க நாங்க இல்லாத போற வீட்டுலதான் இருந்தோம்.
0: சரி சார்.
1: அப்புறமா கிட்டத்தட்ட எங்க அப்பா லாரி டிரைவர், ஆல் இண்டியா பர்மிட், இந்தியா முழுக்க ஓட்டி இரவும் பகலும் கண்ணு முழிச்சு எங்களுக்கு நாலு பசங்க நாலு பொண்ணு சார் எங்க வீட்டுல.
0: சரி சார்.
1: ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணி நாங்க சந்தோஷமா இருக்கிற காரணமே எங்க அப்பா அம்மா தான்.
0: ஓகே,
1: அவங்க தான் எங்களுடைய ரோல் மாடல். அவங்களை வந்து நாங்க கடவுள தெய்வமானு நினைக்கிறோம். தெய்வத்துக்கு ஃபர்ஸ்ட் முதல் கடவுளே அப்பா அம்மா தான், அவங்க அதுக்கு பின்னாடி தான் தெய்வம்லாம்.
0: ஓகே,
1: ஆமா சார். அதனால எங்களோட ரோல் மாடல் அவங்க தான்.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: படம் முள்ளு மலரும். பாடல் வந்து செந்தாளம் போய் வந்தாலும் திரு மோது தான். அந்த பாடல் வந்து அனைத்து நேயர்களும் முழுக்கம் சேர்த்து கொடுங்க சார்.
0: ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி.

0: நம்ம கூட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: யார், எங்க இருந்து?
1: கோவை மாவட்டம் சின்ன வம்சில இருந்து செல்வராஜ் மஞ்சுளா பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: எல்லாம் சூப்பரா இருக்கும் செல்வராஜ் மஞ்சுளா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கிறோங்க சார். ஆனா வெயில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார்.
0: உங்களுடைய ரோல் மாடல் யாரு?
1: ரோல் மாடலா இருக்கிறேன் எங்க அம்மா தாங்க சார்.
0: ஓகே.
1: ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எங்க அம்மா. நானும் கண் கூட பாத்துருக்கிறேங்க சார்.
0: சரி,
1: கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு கஷ்டம் இல்லைங்க சார். அதையெல்லாம் அப்பப்ப நான் இன்னும் நினைச்சிட்டே இருக்கிறேங்க.

0: சார். அவங்க அதெல்லாம் நினைச்சுக்காட்டிதான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் சார். இப்ப நான் நல்லா இருக்கிறேன், அது எங்க அம்மா இல்லைன்னா எனக்கு ரொம்ப வேதனைங்க சார்.
1: ஓகே,
0: அதாவது நாங்க நல்லா இருக்கும்போது எங்க அம்மா எங்களை பார்க்க முடியல, எங்க ஒரு ரொம்ப கவலை ஏக்க எல்லாமே சார். ஏன்னா எங்க அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சார்.
1: ஓகே,
0: கட்டடத்து வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தினாங்கம்மா சார்.
1: சரி சரி,
0: இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மா எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்குங்க சார்.
1: சரி சரிங்க, என்ன பாடல் கொடுக்கலாங்க?
0: ராணுவத்திலிருந்து சொன்னால் தான் தெரியும் அந்த பாட்டு போடுங்க.
1: ஓகே சார், உங்களுக்கு அந்த பாடல் இதோ.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார்.

0: நம்ம கூட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
1: நான் தென் பொன்மடியில மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க சார். கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல, சில்லுன்னு இருக்குங்க.
0: உங்களுடைய ரோல் மாடல் பத்தி சொல்லுங்க.
1: என் குருநாதர் டி எம் சௌந்தரராஜன் அவங்க சார். நான் ஊட்டியில பிறந்து வளர்ந்தேங்க. என்னை இங்க 1988 இங்க தென் பொன்முடி கூட்டிட்டு வந்துங்க. 10th வரைக்கும் படிக்க வச்சு அப்புறம் கைத்தறி நெசவு தொழில் சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த தொழில் மூலியமா நானும் சொந்த வீடு வாசல் எல்லாம் வாங்கி மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறேங்க. அவர் இன்னைக்கு இல்லைனாலும் அவர்
0: சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ சார், லைன்ல இருக்கீங்க? அடுத்த நேர். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார். ஹலோ

இன்று ஜூன் 26 பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள். இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை எழுதியவரும் வங்காள மொழி இலக்கியத்தின் மாபெரும் எழுத்தாளருமான பக்கிம் சந்திர சாட்டர்ஜி 1838 ஆண்டு ஜூன் 27 வங்காளத்தின் நைஹாட்டி அருகே உள்ள கந்தல்பாரா என்ற கிராமத்தில் பிறந்தார். வங்காள இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் இவர் துர்கேஷ நந்தினி, கபால குண்டாலா, கிருஷ்ணானந்தனின் உயில் உள்ளிட்ட பல நாவல்களை படைத்துள்ளார். வங்காதர்ஷன் என்ற இலக்கிய இதழை தொடங்கி அதன் மூலம் வங்காள மொழி உரைநடை வளர்ச்சிக்கு வித்திட்டவர். 1882 ஆண்டு இவர் எழுதிய ஆனந்த மடம் என்ற நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் என்ற பாடல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது மக்களின் தேசிய எழுச்சிக்கு பேருதவி செய்தது. இந்தியாவின் கலாச்சார மற்றும் சுதந்திர வரலாற்றுக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்த இவர் April 8, 1894 காலமானார். இவரது பிறந்த நாளில் இவரின் தேசபக்தி மற்றும் இலக்கிய சேவைகள் இந்தியா முழுவதும் நினைவு கூறப்படுகின்றன. இன்று ஜூன் 26 மாபெரும் வங்காள மொழி எழுத்தாளரான பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் பிறந்த தினம். இன்று ஜூன் 26 போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம், இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங். இந்த தினம் 1987 தொடங்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்தலை தடுத்து சர்வதேச அளவில் நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதும், போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு அளிப்பதை ஆதரிப்பதும் இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும். 2026 ஆண்டிற்கான கருப்பொருளாக போதைப்பொருள் பிரச்சினை, நீடிக்கும் சிக்கல்கள், புதிய சவால்கள், புதுமையான பதில்கள், அதாவது த வேர்ல்ட் ட்ரக் ப்ராப்ளம், பெர்சிஸ்டிங் இஷ்யூஸ், நியூ சேலஞ்சஸ், இன்னோவேட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவில் இந்த தினத்திற்கான விழிப்புணர்வு இயக்கமாக June 17 to 26 வரை நாடு முழுவதும் நஷா முக்த் பாரத் அபியான் என்ற மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநிலத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள், பேரணிகள் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருளின் தீமையை கொண்டு சேர்க்க மாநில அளவிலான கருத்தரங்குகள் மற்றும் விழிப்புணர்வு ஓட்டங்கள் ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ரன் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்று ஜூன்

0: ஆறு, போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங்.
1: நம்ம கூட அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: கோவை வைதேவிச்சாரல், நரசிபுரம், என் கே கந்தசாமி.
1: ஓகே கந்தசாமி, உங்களுடைய ரோல் மாடல் யாரு?
2: என்னுடைய ரோல் மாடல் நம்ம எம்ஜிஆர் தான் சார்.
1: ஓகே,
2: புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் ஆட்டா சொந்த வாழ்க்கையிலும் நேர்மையா நடக்கணும், பொது வாழ்க்கையிலும் நேர்மையா இருக்கணும்னு விரும்புகிறோம் சார்.
1: ஓகே, என்ன பாடல் வேணும்
2: சார்? இன்னைக்கு மொகரம், நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் சார்.
1: சொல்லிடலாம் சார், நிச்சயமாக.
2: சார், முகமத் பின் துக்ளக்லிருந்து
1: ஓகே,
2: எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய அல்லா அல்லா பாடல் போடுங்க சார்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
2: நன்றி சார்.
1: ஓகே ஓகே சார்.

0: நம்மளோட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: காலை வணக்கத்தோடு, பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: நலமா இருக்கீங்களா ராமகிருஷ்ணன்?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேங்க சார்.
0: உங்களுடைய ரோல் மாடல் யார் சார்?
1: என்னுடைய ரோல் மாடல் வந்து என்னுடைய தந்தையார்.
0: ஓகே.
1: அவர் இப்போது

0: ாலும் சொல்லும் செயலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று என்னை அறிவுறுத்தி வழிநடத்தி சென்றவர். அதனால் என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய தந்தையார்.
1: ஓகே, அவர் என்றென்றும் உங்க கூட இருப்பார் இல்லையா?
0: நிச்சயமா நிச்சயமா, என்னுடைய நெஞ்சிலேயே குடியிருக்கிறார்.
1: ஓகே சார், ஓகே. என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: காதல் தேவதை படத்திலிருந்து சம்மதம் தந்துட்டேன் நம்பு என்ற பாடல்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
0: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்குங்க ஐயா.
0: ஓகே சக்தி, உங்களோட ரோல் மாடல் யாருங்க?
1: என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னா என்னோட அப்பாவை தான் நான் சொல்ல வேணும்.
0: ஓகே.
1: ஏன்னா நான் என்னை வந்து படிக்க வச்சாரு, படிக்க வச்சு என்னோட அம்மா வந்து ஒரு 10 வயசுல தவறிட்டாங்க.
0: ஓகே.
1: ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க.
0: ஓகே.
1: அப்புறம் இந்த டூ வீலர் மெக்கானிக் வேலையெல்லாம் அவர் தான் வந்து வழிகாட்டினாரு.
0: சரி.
1: அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாரு, கடை வச்சு கொடுத்தாரு. ஆமா.
0: ஓகே சார். ஓகே.
1: இவ்வளவு உதவி செஞ்சதற்கு நான் இந்த நேரத்துல என்னோட அப்பாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறேன். அவர் வந்து இப்ப 3 வருஷம் ஆச்சு இறந்து போயிட்டாருங்க ஐயா.
0: ஓகே சார். ஓகே சார். என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: நம்ம நேயர்களுக்காக எஜமான் திரைப்படத்திலிருந்து எஜமான் காலடி மண்ணெடுத்து இந்த பாடலை ஒளிபரப்புங்கள்.
0: நன்றி நன்றி.

சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம், இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங். இந்த தினம் 1987 தொடங்கப்பட்டது. போதைப் பொருள் கடத்தலை தடுத்து சர்வதேச அளவில் நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதும், போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு அளிப்பதை ஆதரிப்பதும் இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும். 2026 கருப்பொருளாக போதைப் பொருள் பிரச்சினை, நீடிக்கும் சிக்கல்கள், புதிய சவால்கள், புதுமையான பதில்கள், அதாவது தி வேர்ல்ட் ட்ரக் ப்ராப்ளம், பெர்சிஸ்டிங் இஷ்யூஸ், நியூ சேலஞ்சஸ், இன்னோவேட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவில் இந்த தினத்திற்கான விழிப்புணர்வு இயக்கமாக June 17-26 நாடு முழுவதும் நஷா முக் பாரத் அபியான் என்ற மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநிலத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள், பேரணிகள் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளின் தீமையை கொண்டு சேர்க்க மாநில அளவிலான கருத்தரங்குகள் மற்றும் விழிப்புணர்வு ஓட்டங்கள் ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ரன் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்று June 26 போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம், இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங்.

இன்று ஜூன் 26 பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள். இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை எழுதியவரும் வங்காள மொழி இலக்கியத்தின் மாபெரும் எழுத்தாளருமான பக்கிம் சந்திர சாட்டர்ஜி 1838 ஆண்டு ஜூன் 27 வங்காளத்தின் நைஹாட்டி அருகே உள்ள கந்தல்பாரா என்ற கிராமத்தில் பிறந்தார். வங்காள இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் இவர் துர்கேஷநந்தினி, கபால குண்டாலா, கிருஷ்ணானந்தனின் உயில் உள்ளிட்ட பல நாவல்களை படைத்துள்ளார். வங்காதர்ஷன் என்ற இலக்கிய இதழை தொடங்கி அதன் மூலம் வங்காள மொழி உரைநடை வளர்ச்சிக்கு வித்திட்டவர். 1882 ஆண்டு இவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் என்ற பாடல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது மக்களின் தேசிய எழுச்சிக்கு பேருதவி செய்தது. இந்தியாவின் கலாச்சார மற்றும் சுதந்திர வரலாற்றுக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்த இவர் 8 April 1894 காலமானார். இவரது பிறந்த நாளில் இவரின் தேசபக்தி மற்றும் இலக்கிய சேவைகள் இந்தியா முழுவதும் நினைவு கூறப்படுகின்றன. இன்று ஜூன் 26 மாபெரும் வங்காள மொழி எழுத்தாளரான பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் பிறந்த தினம்.

நேர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:50

ஐந்திற்கு திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம். குறும்பர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 இலக்கிய இன்பம். எண்ணங்களின் விதைகள் என்ற தலைப்பில் தமிழ் உரையும், அதனைத் தொடர்ந்து பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கனவுகள் விற்பவன் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம்.

2:55 வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சல் பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் இடம்பெறும். சென்னை அஞ்சல் 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நான் யார்? 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தையொட்டி போதை பழக்கத்திலிருந்து மீளுதல் மற்றும் மறுவாழ்வு குறித்த நீலகிரி மாவட்ட மனநலத்திட்ட மருத்துவர் டாக்டர் எஸ் சரத்குமார் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டது கமலோ, வடுகமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:00 தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம், முஹரம் தின உரை. வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். 7:30 தோட்டமும் தொழிலும். உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து உதகை பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை இடம்பெறும். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசு புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில முதல் ஸ்நேகிதி இணைப்புல இருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கிறோம் மகா மேம். சொல்லுங்க, இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில முதல் நேரா இணைப்புல வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: அதாவது மேடம், புடவை எல்லாம் இப்ப நம்ம வெளியில போகும்போது கட்டிட்டு போறோம் இல்லைங்களா, ஒரு நாள் கட்டிட்டு போனா உடனே மற்றவங்க சோப்பு போட்டு காய போடுவாங்க. அப்படி சோப்பு அடிக்கடி போட்டீங்கன்னா கலர் வந்து பேட் ஆயிரும். அதனால அப்படி வந்து தண்ணி வெறும் பக்கெட்ல டப்புல ஒரு டப்பு நிறைய தண்ணி வச்சு அதுல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சிங்கன்னா அந்த தூசு அழுக்கெல்லாம் போயிடும். அழகா அலாசி நிழல்லே காய போட்டுறணும். காய போட்டீங்கன்னா புடவை ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறம் ரெண்டாவது, புடவைக்காக வேண்டி நிறைய காசெல்லாம் செலவு பண்ண கூடாது. ஒண்ணுமே இல்ல பாத்தீங்கன்னா, ஒரு பட்டு புடவை வேணும்னா லைட் கிரீன் பச்சை அப்படி உங்களுக்கு சூஸ் பண்ற கலர் சொல்லுங்க. ஆனா லைட் கிரீன் கிளிப்பச்சை கலர்ல ப்ரௌன் கலர் காபி தூள், நல்ல டார்க் காபி தூள் கலர்ல எம்ப்ராய்டிங் பண்ணுங்க. அப்படி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கு எம்ப்ராய்டி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எம்ப்ராய்டிங் அல்லாம உங்களுக்கு ஜமிக்கு வேணும், இல்ல எனக்கு ஜமிக்கு தான் பிடிக்கும்னா ஜமிக்கு டிசைன், நம்ம டிசைன் உங்களுக்கு தெரியலன்னா டிசைன் எவன் நிபுணர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய்க்க வரைஞ்சு கொடுக்க சொன்னா வரைஞ்சு தருவாங்க. அது கொஞ்சம் பைசா கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம நல்லா ஜமிக்கு வேலைப்பாடு பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஒரு 5 ரூபாய்க்கு முடியும். ஆனா அது 30 ரூபாய் 20 ரூபாய் போடுற மாதிரி ஜொலிக்கும். அந்த மாதிரி கட்டிக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட நான் டிரஸ் வாங்கும்போது பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போக மாட்டேன். அது மெயின் ரோட்ல இருக்கிற கடை, குட்டி கடைக்கு கூட போக மாட்டேன். எங்கேயாவது ஒரு சந்தில இருக்க ஒரு கடை, அந்த கடைக்கு போனோம்னா அவங்க நிறைய எல்லாம் நேர் கூட்டம் வராது, நிறைய விற்காது இல்லைங்களா. அருமையான சுடிதார் இருக்கும். அந்த சுடிதார் வந்து கடையில வந்து 2000 இங்க ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அதை வாங்கி கொண்டு வந்து போட்டுட்டேன், ஐயோ இது எங்க வாங்கின எங்க வாங்கின எல்லாரும் கேட்பாங்க. அப்படி அப்படி சிக்கனம் பண்ணணும், டிரஸ் போட்ட மாதிரி இருக்கணும், சிக்கனமாவும் இருக்கணும். அப்புறம் பூவெல்லாம் வந்து நம்ம வெளியில போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. ஒரு பூ தட்டியில கூட மனோரஞ்சனை வந்து கொடி மனோரஞ்சன், அப்பா வாசனை 8 வீட்டுக்கு அடிக்கும், அவ்வளவு வாசமா இருக்கு. கொடி மஞ்சள் மனோரஞ்சி இப்ப செடி வந்திருக்கு, அதெல்லாம் கொடி மனோரஞ்சு வாங்கி பூ அப்படி உரம், இந்த கடல் புண்ணாக்கு இந்த மாதிரி முட்டைத்தோல் அது காப்பித்தோல் அதெல்லாம் போட்டாலே போதும், அப்படி பூ பூக்கும். அந்த பூவை வச்சுக்கிட்டு அப்படியே விசேஷ வீட்டுக்கு போனா அப்படி கிரீன் கலர் அதே மனோரஞ்சு கலர் புடவை கட்டிட்டு ஜாக்கெட் போட்டு அந்த பூ இவங்களுக்கு எவ்வளவு தலை சமக்குமோ அவ்வளவு வச்சுட்டு போங்க. அப்படி ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பீங்க, நட்சத்திரமே வந்து பூமிக்கு வந்த மாதிரி ஜொலிப்பீங்க. இந்த மாதிரி சிம்பிளாவும் காசு குறைச்சலாவும் உங்களை நீங்க ஜொலிக்க முடியும். அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் உழைப்பு போடணும், மனோரஞ்சுதான். அப்புறம் வந்து இந்த இது செண்பக பூ இருக்கு இல்லைங்களா, அது வந்து இப்ப வந்து இந்த செடி வந்து போடுறாங்க, இந்த ஒட்டுக்கண்ணு போடுறாங்க, அது லாய்க் போடாது. மரம் வாங்கி வச்சுக்கணும். அது மரம் வாங்கி வச்சோம்னா கொஞ்ச நாள் ஆனாலும் கூட பூ எக்கச்சக்கமா பூக்கும் மரத்துக்குதான். அந்த பூவை அப்படியே அழகா டிசைன் பண்ணி, அதாவது சும்மா நார்மலாவே கட்டுற மாதிரி இல்லாம பூ மாலை தொடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப கூட வெட்டிட்டு மாலை தொடுக்கிற மாதிரி தெரிச்சிங்கன்னா அப்படியே அச்சோ டான்ஸ் அப்படி ஜெலிக்கும். அதே கலர் புடவை கட்டிட்டு நீங்க விசேஷ வீட்டுக்கு போனீங்கன்னா, இந்த பூ என்ன பூ, என்ன வாங்கினீங்க, எப்படி கட்டினீங்கன்னு உங்களை நோண்டு நோண்டு நோண்டுவாங்க. அந்த மாதிரி ஜொலிக்கணும் நம்ம பெண்கள்னால, அழகு அழகுனால பெண்கள். அதெல்லாம் நம்மளா கைப்பட கொஞ்சம் மெனக்கடந்து சோம்பேறித்தனம் படக்கூடாது, மெனக்கடாம வாங்கி போடும். அப்புறம் பட்டு புடவை எல்லாம் அயன் பண்ணி பீரோக்குள்ள வைக்க கூடாது. அயன் பண்ணீங்கன்னா அது அந்த அயன் பண்ண மடிப்புக்கு இதாகி இட்டு போயிடும். அதனால அதை அப்படி செய்யக்கூடாது. சும்மாவே மடிச்சு கையிலயே மடிச்சு வச்சுக்கணும். எங்கேயாவது போகணும், நாளைக்கு போடணும்னா அப்ப வேணா நீங்க சும்மா நம்மளே கூட லைட்டா அயன் பண்ணிக்கலாம், பார்டருக்கு மட்டும் அயன் பண்ணிக்கிட்டா போதும். மெத்த இடத்தெல்லாம் அப்படியே கையாலேயே இப்படி இப்படி தேய்ச்சி வச்சுட்டா நீண்ட நாள் உழைக்கும். எல்லா புடவையும் சோப்பு அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க, வெயில்ல காய போடக்கூடாது, அடிக்கடி தண்ணி துவைச்சிட்டே இருக்கக்கூடாது. தண்ணியும் வேஸ்ட், உழைப்பும் வேஸ்ட். அதுல என்ன அழுக்கு, ஒரு நாள் கட்டிட்டு போறதுல என்ன அழுக்கு இருக்கு போகுது? சோப்பை போட்டு போட்டு போட்டு துவைச்சு துவைச்சு துவைச்சாது. சில வீட்டுல வேலைக்காரின டொம் டொம்னு அடிப்பா, துணியை போட்டு அடிப்பாங்க. எனக்கு என்னடா துணியை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்களே. நான் கையில அழுக்கு அப்படி கையிலேயே தேய்ச்சி கையிலேயே கும்பி கையிலேயே அழைச்சி போடுவேன். ஒரு 40-30 வருஷம் அம்மா புடவை கூட பத்திரமா புதுசு மாதிரி வச்சுக்குவேன். அப்படி செஞ்சவனா அழகாவும் இருக்கலாம், ஜொலிக்கலாம்.
3: ரொம்ப அழகா எங்களுக்கு வந்து சொன்னீங்க, இதெல்லாம் நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அத்தனை விஷயங்களும் எங்க கூட ஷேர் பண்ணி சிநேகிதி நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: தேங்க்யூமா.
3: ஓகே, இதே போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நிறைய சிநேகிதிகள் வந்துட்டு நிகழ்ச்சியை மட்டும் கேட்டுட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இல்லாம உடனே உங்க ஊட்டிஎஃப்எம்க்கு கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிந்த சில தகவல்களையும் பயனுள்ள விஷயங்களையும் வந்துட்டு நம்ம மற்ற சிநேகிதிகளுக்கும் தெரியப்படுத்தலாம். நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 9344-1001-08 என்ற எண்ணிற்கும், 9342-1001-08 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். அல்லது 8300-1018 என்ற எண்ணிலும் கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த பயனுள்ள தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இது எதுலையுமே இணைப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சில பெண்களும் கூட 0423 அப்படின்ற இணைப்பினோடு சேர்த்து 2966781 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள் மற்றும் வீட்டிற்கு பயனுள்ள பல தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். வேலைக்கு போற பெண்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய நேரங்கள்ல வந்து தங்களுடைய அழகா பராமரிக்க முடியுதா அப்படின்னாக்கா சில நேரங்கள்ல வந்து அது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரிங் எடுத்துக்கிறதோ இல்ல அதற்கான நேரத்தை ஒதுக்கிறதுக்கோ அவங்களுக்கான டைமிங் வந்து செட் ஆகுது. ஸோ இதுக்கான ஒரு வழிகள் தான் என்ன, என்னதான் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 டைம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வெறும் தண்ணியில, இது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம் தான், வெறும் நீராவியில வந்துட்டு நம்மளுடைய முகத்தை வந்து காட்டி விட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள்லாம் வெளியேறி முகம் வந்து பளிச்சுன்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் வந்து அந்த ஆவி பிடிக்கிற ஒரு விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளால எந்தையுமே நம்ம ரொம்ப காஸ்ட்லியா நம்ம போக முடியலைங்க, டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு சிநேகிதிலும் கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த விஷயத்த செஞ்சுட்டே வாங்க, கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய முகமும் அப்படியே பளிச்சுன்னு மாறிடும். ஸோ இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வீட்டு குறிப்புகள் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில்.

முதல்மொழி வரி முழுவதும் கவிதைகளாக மெது புறம் எது புரிந்தது போலே கண்டேனே. உன்முடி முதல் அடி வரை முழு

கேட்ட அந்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்துல இருந்து மது பாலகிருஷ்ணன் அவங்களோட வாய்ஸ்ல வித்யாசாகரோட இசையில அப்படி சூப்பரா கேட்டோம். நிலையத்தில் நேரம் 12:24. உங்கள் ஊடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்ட உங்களுக்கு தெரிந்த தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணணும் சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம் உங்க ஊடிஎஃப்எம் 101.8. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018 என்ற எண்ணிற்கும், 8300019118 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம், அல்லது 04233 என்கிற இணைப்பினோடு 2966781 என்ற எண்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஊடிஎஃப்எம் 101.8.

இப்போ உங்களுக்கான ஒரு சமையல் குறிப்பை வந்து நான் சொல்ல போகிறேன். இது எல்லாத்துக்குமே தெரிந்திருந்தாலும் பல நேரங்களில் நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கோங்க. அல்லது அந்த தவறு ஏற்படும் பொழுது நம்ம வந்துட்டு அந்த பதட்டமான சூழ்நிலையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது கூட ஒரு ஈஸியான விஷயம்தான். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சில நேரங்களில் நம்ம பெண்கள் வந்து சமைக்கிற அர்ஜென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சில நேரங்களில் உப்பு வந்து குறைவாக போட்டுட்டா கூட பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் சேர்த்துட்டு எப்படியாவது வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் சில நேரங்களில் நம்ம மறந்துட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கூட உப்பு போட்டலாம், அல்லது அளவுக்கு மீறி நம்ம வந்து உப்பு சேர்த்துருவோம் சில நேரங்களில் குழம்புல. ஸோ அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை உடனே எடுத்து ஒரு ரெண்டு கிழங்கு பக்கம் எடுத்து அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அந்த குழம்புலேயே போட்டு நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த கிழங்கு வந்து என்ன பண்ணுனாக்கா அந்த சால்ட்டை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ அதிகமாக உங்களுக்கு அந்த குழம்புகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்பு சமைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் உரிப்போம் இல்லையா, ஸோ அந்த வெங்காயம் உரிக்கும் போது எல்லா பெண்களும் கண்டிப்பாக அழுகாமல் இருக்கவே முடியாது. கண்ணீர் கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். எனக்கும் அதிகமாக அந்த மாதிரி ஏற்படுற அனுபவங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த வெங்காயம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அல்லது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் உரிச்சு பயன்படுத்தினீங்கன்னா அதிகமாக கண்ணீர் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம மோஸ்ட்டாக தண்ணியில் போட்டு வச்சுட்டு உரிக்கிற பழக்கம் நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் எல்லா பெண்களுக்கும் அந்த அளவுக்கு பொறுமை இருக்கா அப்படின்னே தெரியல. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இப்போ கண்ணிலேருந்து தண்ணி வந்தால் என்னங்க, கை சூடு வச்சா என்னங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே வந்து பொருட்படுத்தாமல் செஞ்சுட்ருப்போம் இல்லையா. அந்த டைமில் வந்துட்டு ஸோ நம்ம வந்து ஒரு அதாவது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அதை பொறுமையாக எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா உரிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் எனக்கு ஏற்படுற அனுபவங்கள், அதனால தான் இதுக்கு என்ன டிப்ஸ் இருக்குமோ அப்படின்றத வந்து நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, குக் பண்ணும்போது சில நேரங்களில் நம்மள அறியாமே கையில் அடிக்கடி சூடு வச்சுக்குவோம். ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம அந்த சூடுக்கு என்ன மருந்து போடுறோமோ அப்படின்றத யோசிக்காமல் சமையல் பிஸியில் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதோடைய எரிச்சல் தாங்க முடியாமல் பல பெண்கள் சில நேரங்களில் வந்து அவதிப்படுவோம் இல்லையா. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, சூடு வச்ச உடனே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து டக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கிச்சனில் அந்த பக்கம் ஏதாவது நம்ம வந்து ஏதாவது பக்கத்தில் வச்சுருப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறதுக்கு பதிலாக அந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா அப்படியே அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஹீட்டெல்லாம் அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் வந்து கைகளில் ஏற்படாது, மற்றும் தழும்புகள் அந்த கொப்பளங்கள் வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து அடிக்கடி செய்கிற விஷயம் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சிநேகிதே நிகழ்ச்சியில் இன்னும் சில பெண்கள் வந்து அப்படியே வேலையில் பிஸியாக இருப்பீங்க. உடனே உங்கள் ஊட்டி எஃப்எம்க்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த சில தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 12:35. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். ஓகே, அடுத்த ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில். என்ன அப்படின்னாக்கா, பொதுவாக நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னாக்கா, பல நேரங்களில் வந்து நல்லா தான் நம்ம வந்து இட்லியை வந்து பதமாக அரைப்போம், நல்லா சூப்பரான இட்லி வந்து மெது மெதுவாக வரும். சில நேரங்களில் ஏதோ ஒரு விஷயனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த இட்லி சாஃப்ட்னஸ் கிடைக்கலையே, லாஸ்ட் டைம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, இட்லி மாவுக்கான அந்த அரிசியெல்லாம் ஊற வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஊற வைக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி ஒரு கைப்பிடி வந்து இது அவள் அதை வந்து சேர்த்துக்கங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சம் ஜவ்வரிசி, ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி ஊற வைக்கும் போது நீங்கள் வந்துட்டு சேர்த்து வெந்தயத்து கூடையோ அல்லது வந்து உளுந்து கூடையோ நீங்கள் வந்து ஊற வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, நல்லா அரைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டான இட்லி வந்து நீங்கள் செய்யும்போது சூப்பராக மெது மெதுவாக இட்லி வந்து கிடைக்கவும். ஸோ இது நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவள் அல்லது வந்து ஜவ்வரிசி இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், கண்டிப்பாக சாஃப்டான ஒரு இட்லி வந்து கிடைக்கும். அதே போல் சப்பாத்தி மாவு பிசையும் போது சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பல நேரங்கள் நம்மளுக்கு இது தெரிந்த விஷயங்களாக கூட இருக்கலாம், தெரியாதவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து பால் சேர்த்து பிசைஞ்சு அந்த மாவு வந்து கொஞ்ச நேரம் வச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல, அதுக்கப்புறம் செய்யும் போது நல்ல சாஃப்டான வந்து சப்பாத்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல்

பூரி செய்யும் போது நல்லா புஃப்னு சொல்லிட்டு அழகா பூரி வரணும் அப்படின்னாக்கா, நீங்க மாவு பிசையும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவையும் அந்த மாவுல வந்து நீங்க சேர்த்து பிசைஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க பூரி செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த பூரி வந்து நல்லா உப்பி வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற பூரி மாதிரி நல்லா புஃப்னு வந்து கிடைக்கும். ஸோ இதனையும் நீங்க வந்து கண்டிப்பா பூரி செய்யும் போது மறக்காம ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம். உங்க ஊட்டி ஃபேம் 101.8 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியல்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு. உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

மேற்கில் இதுவரை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள். நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் அக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப் பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப் பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின்போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தினர்

0: உள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்புசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசாங்கத்துல இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பா செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதுல இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால மொத்தமா பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில எனக்கு கிடைச்சது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாசத்துக்குள்ள எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்ப நான் 3500 ரூபா போல பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்ப எனக்கு வரதில்ல. அதனால இப்ப நான் என்னோட வீட்டுல வந்து ஏசி, மிக்சி, கிரைண்டர், லைட், ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக் சிலிக்கா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் 12:50.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
2: பிரதம மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஆரோக்கியமான சமூகம் அமைவதுதான் ஒரு நாட்டின் தலையாய குறிக்கோள். ஆனால் இந்தியாவில் மருத்துவ செலவுகள், குறிப்பாக மருந்துகளின் விலை, நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக உள்ளது. திடீர் நோய்கள் அல்லது நாட்பட்ட நோய்களுக்கான மருந்துகள் ஒரு குடும்பத்தின் மாத செலவில் பெரும் பகுதியை விழுங்கி அவர்களை கடனில் தள்ளுகிறது. இந்த சவாலை எதிர்கொள்ளவும் மலிவான விலையில் தரமான மருந்துகள் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யவும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டமே பிரதம மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா திட்டம். இது அனைவருக்கும் மருந்து என்ற உன்னத இலக்கை நோக்கிய ஒரு மக்கள் இயக்கமாகும்.

ஆகும். இத்திட்டத்தின் தேவையை புரிந்து கொள்ள நாம் பிராண்டட் மற்றும் பொது மருந்துகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொது மருந்துகள் என்பவை பிராண்டட் மருந்துகளின் உண்மை வேதிப்பொருட்களை கொண்டு அதே செயல்திறன் மற்றும் தரத்துடன் தயாரிக்கப்படுபவை. புதிய மருந்தை உருவாக்கும் நிறுவனம் காப்புரிமை காலம் முடியும் வரை பிராண்டட் மருந்தை அதிக விலைக்கு விற்கும். காப்புரிமை முடிந்த பின் அதே வேதிப்பொருளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மருந்துகளே பொது மருந்துகள். பொதுவாக பிராண்டட் மருந்துகளின் விலையில் சுமார் 50 முதல் 90% குறைவாக பொது மருந்துகளை விற்க முடியும். ஆனால் பிராண்டட் மருந்துகளின் சந்தைப்படுத்துதல் ஆதிக்கம் காரணமாக மக்கள் அதிக விலை கொடுத்து அதே வேதிப்பொருட்களை வாங்குவதை தவிர்க்க முடிவதில்லை. இந்த செலவினத்தை குறைத்து மக்களின் சிகிச்சைக்கான செலவு குறைப்பை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய இலக்காகும். தனது இலக்கை அடைவதற்காக ஜனௌஷதி கேந்திரங்கள் என்ற பிரத்யேக மருந்து கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை பொது மருந்துகளை மட்டுமே விற்கும் பிரத்யேக கடைகள். இவற்றை தனிநபர்கள், மருந்தாளுநர்கள், அரசு சாரா நிறுவனங்கள் அல்லது அரசு முகமைகள் போன்றோர் நடத்தலாம். இத்திட்டத்தின் கீழ் கடைகள் திறக்க அரசு ஊக்குவிப்பு மற்றும் நிதியுதவி அளிக்கிறது. மலிவானது ஆனால் தரம் குறைந்ததல்ல என்பதே இத்திட்டத்தின் தாரக மந்திரம். ஜனௌஷதி கேந்திரங்களில் விற்கப்படும் அனைத்து மருந்துகளும் உலக சுகாதார நிறுவனத்தின் தரச்சான்றிதழ் பெற்ற உற்பத்தியாளர்களிடமிருந்து மட்டுமே பெறப்படுகின்றன. சந்தைக்கு வருவதற்கு முன் தேசிய அங்கீகார வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களில் அவை கடுமையாக சோதிக்கப்படுகின்றன. இதனால் விலையில் மலிவாக இருந்தாலும் தரத்தில் எந்த சமரசமும் இல்லை என்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்த கேந்திரங்களில் விற்கப்படும் மருந்துகள் சந்தையில் உள்ள பிராண்டட் மருந்துகளின் விலையை விட சராசரியாக 50% முதல் 90% குறைவாக இருக்கும். ஆரம்பத்தில் சில மருந்துகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 2000-க்கும் மேற்பட்ட மருந்துகள் மற்றும் 300-க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை உபகரணங்கள் மலிவு விலையில் கிடைக்கின்றன. நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற 40 நோய்களுக்கான மருந்துகளும் இதில் அடங்கும். இத்திட்டம் 2 முக்கிய தளங்களில் சமுதாயத்திற்கு பலனளிக்கிறது. அதில் முதலாவது பொதுமக்களுக்கு நேரடி சேமிப்பு. மருத்துவ செலவு குறைவதால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் சேமிப்பு அதிகரிக்கிறது. நீண்ட கால நோய்களுக்கு தொடர்ந்து மருந்து வாங்குபவர்களுக்கு இது பெரும் நிதி சலுகையை அளிக்கிறது. மருந்துகளை வாங்கும் திறன் அதிகரிப்பதால் நோயாளிகள் சிகிச்சை

0: நேர்கள் இதுவரை மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் 23 நாள் அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய அணியில் அறிமுகமாகிறார் ரோஹித் சர்மா. அந்த போட்டியில் ரோஹித் சர்மா பேட் செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம், இந்திய அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை தோற்கடித்ததுதான். அதன் பின்னர் ஜூன் 29 தேதி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக தனது முதல் ஒருநாள் போட்டி ரன்னை எடுக்கிறார் ரோஹித் சர்மா. இப்படி சில ஆண்டு காலம் அணிக்குள் வருவதும் போவதும் மிகப்பெரிய அளவில் ரன் சுவபிக்காததும் ரோஹித் சர்மாவை வாட்டி விதைத்தது. அதே ஜூன் 23, 2026 ஆண்டு டெல்லியில் நடந்த விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் கையால் பத்மஸ்ரீ விருதை வாங்குகிறார் ரோஹித் சர்மா. விளையாட்டில் அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக, கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியாவிற்காக 2 உலகக்கோப்பைகளை வென்று தந்ததற்காகவும் அவரது அளப்பரிய சாதனைகளுக்காகவும் இந்த விருது ரோஹித் சர்மாவிற்கு வழங்கப்படுகிறது. காலம் எவ்வளவு வேகமாக மாறுகிறது பாருங்கள். அணியில் இடம்பெற்றும் வாய்ப்பிற்காக போராடிய ஒரு இளைஞன் இன்று அந்த அணிக்காக 2 உலகக்கோப்பைகளை வென்று கொடுத்திருக்கிறார். இந்திய கிரிக்கெட் உலகத்திற்கு ரோஹித் சர்மா ஆற்றிய பங்களிப்பு பற்றி சில விஷயங்களை அறிந்து கொள்வோம். இது பத்ம விருதுகள் சாதனையாளர் 2026. 1987 ஆண்டு ஏப்ரல் 30 அன்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள பன்சோட்டில் பிறந்த ரோஹித் சர்மாவிற்கு அவருடைய தந்தையால் ஆரம்ப காலகட்டங்களில் பள்ளி கட்டணம் கூட செலுத்த முடியாத நிலை இருந்தது. ரோஹித் சர்மாவின் தந்தை குருநாத் சர்மா சரக்கு போக்குவரத்து நிறுவனத்தில்

0: உருமாறுகிறார். அவர்தான் ரோஹித்தின் சிறு வயது பயிற்சியாளர் தினேஷ் லாட். பயிற்சியாளரின் நம்பிக்கை ரோஹித் சர்மாவின் தீவிர பயிற்சி அவரை இந்திய அணியில் இடம்பெற செய்தது. 2007 இந்திய அணிக்காக அறிமுகமாகிறார் ரோஹித் சர்மா. அந்த காலகட்டத்தில் துவங்கப்பட்ட இந்தியன் பிரிமியர் லீக் ரோஹித் சர்மாவிற்கு பெரும் உதவி புரிந்தது. முதல் தொடரில் டெக்கான் சார்ஜர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய ரோஹித் சர்மா 2009 முதல் IPL கோப்பையை வென்றார். அதன் பிறகு 2011 மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட ரோஹித் சர்மா 2013 அணித்தலைவராக பொறுப்பேற்று 2013 தொடங்கி 2020 வரை 5 IPL கோப்பைகளை மும்பை அணிக்காக வென்று கொடுத்தார். இந்திய அணியில் நிலையில்லாமல் மத்திய வரிசை ஆட்டக்காரராக இருந்த ரோஹித் சர்மாவை MS தோனி தொடக்க ஆட்டக்காரராக வாய்ப்பளித்தார். காரணம் ரோஹித்திடமிருந்த ஆட்டத்திறமை. அதன் பின்னர் ரோஹித்தின் வாழ்வில் தொட்டதெல்லாம் பொன்தான். 2022 ஒரு நாள் T20 மற்றும் டெஸ்ட் ஆகிய 3 வகையான போட்டிகளுக்கும் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 2023 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதே ஆண்டு நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை, கடந்த 2024 நடந்த T20 உலகக்கோப்பை, அதற்கு அடுத்த வருடம் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி என்று 4 வகையான ICC போட்டிகளுக்கும் தலைமை தாங்கிய இந்தியாவின் ஒரே கேப்டன் என்ற பெருமையும் ரோஹித் சர்மா பெற்றார். அதில் T20 உலகக்கோப்பையும் சாம்பியன்ஸ் டிராபியும் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். ரோஹித் சர்மாவின் உடைக்க முடியாத சாதனைகளாக பார்ப்பது அவர் ஒருநாள் போட்டிகளில் அடித்த 3 இரட்டை சதங்கள். அதிலும் அவர் அடித்த 264 ரன்கள் என்ற தனிநபர் ஸ்கோரை தகர்த்து புதிய சாதனை படைக்க கிரிக்கெட் உலகிற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்று கூறினால் அதில் மிகையில்லை. டெஸ்ட், ஒருநாள் மற்றும் T20 என உலகிலேயே அதிகபட்ச சிக்சர்களை விளாசிய வீரர் ரோஹித் சர்மா. தற்பொழுது வரை டெஸ்டில் 88 சிக்சர்களும், ஒருநாள் போட்டிகளில் 340 மேலும், 20 ஓவர்களில் 205 சிக்சர்களும் விளாசியுள்ளார். இலங்கைக்கு எதிராக அவர் அடித்த 264 ரன்களில் 33 பவுண்டரிகளை அடித்துள்ளார். இதன் மூலம் கிரிக்கெட்டின் ஒரே இன்னிங்ஸில் அதிக பவுண்டரி அடித்தவர் என்ற பெருமைக்கு உரியவராகிறார் ரோஹித் சர்மா. மேலும் 2019 நடந்த ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பையில் அவர் 5 சதங்கள் அடித்துள்ளார். இது போன்ற சாதனைகள் ரோஹித் சர்மாவை கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய ஜாம்பவானாக மாற்றியுள்ளது. அவரது பெரும்பான்மையான சாதனைகள் மற்றொரு வீரரால் படைப்பதற்கு வெகு காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில சாதனைகள் உடைக்கப்படாமலே இருக்கும். இப்படிப்பட்ட அளப்பரிய சாதனைகளுக்காக இந்திய அரசு ரோஹித் சர்மாவை 2026 ஜூன் மாதம் 23 தேதியன்று பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இன்றைய பத்ம விருதுகள் சாதனையாளர் 2026 ரசிகர்களால் ஹிட்மேன் என்றழைக்கப்படும் ரோஹித் சர்மாவை பற்றி சில தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு பத்ம விருதுகள் சாதனையாளர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம்.

உதித் நாராயணன் அல்கா அக்னிக் குரல்களில் ஒலித்த பாடல் இந்தி மொழியிலிருந்து ஒலித்தது. நிலைத்த நேரம் 1:17. உங்கள் ஊடகம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

கேட்ட இந்த மலையாள மொழி பாடல் இயேசுதாஸ் மற்றும் சித்ரா அண்ட் வித்யாசாகர் இவங்களோட வாய்ஸ்ல ஒலிக்க கேட்டோம். வித்யாசாகரின் இசையில் உங்களுடைய நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

பாடல்கள் கேட்ட அந்த இந்தி மொழி பாடல் கே கே மற்றும் டோம்னிக் இவர்களின் குரல்களில் ஒலித்ததா.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப் பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப் பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் தொடர்பாக தகர்க்கும்போது போதைப் பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப் பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும் விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் மகளிர் சக்தி மற்றும் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15 தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா எனும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மொஹரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் இந்த ஆலைகள் இன்னும் 1 கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
4: இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க வந்து கையங்கலமா பிடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121 பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
5: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ முருகன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்கள் தொடர்ந்து திரைகானம் கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் 12B திரைப்படத்துல இருந்து கே கே அண்ட் பிரசாந்தினி இவர்களோட வாய்ஸ்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில ஒலிக்க கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

ഇത്

இந்த பாட்டு வந்து பாடுறது கல்யாணத்துக்கு மட்டும்தான் அதிகமாக பாடுறது. கல்யாணத்துக்கு இப்போ தம்

0: தேதி.
1: இப்ப பாடுற பாட்டு வந்துட்டு கல்யாணம் நடத்துற நாள் என்னாச்சா, அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆண் வீட்டுல இருந்து வரும்போது அவங்க வந்து உட்காரும்போது அவங்களுக்கு கேட்கறதுக்காக, அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக பாடுற பாட்டு ஆட்டம் இது.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் எண்ணங்களின் விதைகள் என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கனவுகள் விற்பவன் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். முதலில் எண்ணங்களின் விதைகள் என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரை.
2: எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்னை தமிழே, அமுத மொழியே, தாயே தமிழே, தலை வணக்கம். நேயர்களே, இந்த வார இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் எண்ணங்களின் விதை என்ற தலைப்பில் உங்களிடம் சில நிமிடங்கள். நடுக்கடலுக்கு போய் தண்ணீர் மொண்டாலும் எந்த பாத்திரத்தில் மொள்ளுகிறோமோ அந்த பாத்திர அளவுதான் தேரும். அதைபோல்தான் ஞானமும். பக்குவப்பட்ட மனோபாத்திரம் அல்லாதவர்கள் எந்த நாட்டை சுற்றி வந்தாலும் எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் அவர்களுடைய உள்ளம் ஞான கொள்முதல் இல்லாத ஓட்டை பாத்திரமாகத்தான் இருக்கும். எண்ணம் ஒரு விதை. எண்ணங்களே செயல்களாக பரிணமிக்கின்றன. ஒரு விஷயத்தை பற்றி தினமும் யோசித்து கொண்டிருந்தோமே ஆனால் நாம் அந்த எண்ணத்துடன் பழக துவங்கிவிடுவோம். நாளடைவில் அந்த எண்ணத்தில் நியாயம் இருப்பதாகப்படும். ஏன் செய்யக்கூடாது, என்ன தவறு என்ற எண்ணம் வேர்விடும். நல்ல எண்ணமும் அப்படித்தான், கெட்ட எண்ணங்களும் அப்படித்தான். எண்ணம் ஒரு தீப்பொறி போல. ஒரு தீப்பொறி விழுந்ததும் முதலில் கணிகிறது, பின் புகைகிறது, பின் ஓஹோ என்று எரிகிறது. எண்ணமும் அப்படித்தான். திருடினால் என்ன என்று எண்ண துவங்கும் ஒரு மனம் நாளடைவில் திருடுவதற்கான காரணங்களை சொல்லி சமாதானப்படுத்துகிறது. பின் எப்படி திருடுவது என்று மனிதன் திட்டமிடுகிறான். பின் எங்கே திருடுவது என்று தீர்மானிக்கிறான். நாளடைவில் திருட்டு எண்ணம் செயலை தூண்டுகிறது. மனிதன் திருடனாகிறான். அவன் திருடனான காரணம் புறச்சூழ்நிலைகள் அல்ல, அவன் மனம். மனதில் பிறந்த ஓர் எண்ணம். ஒரு முறை திருடியவன் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் எண்ண பழக்கம் மீண்டும் அவனை குற்றம் செய்ய தூண்டுகிறது. எண்ணங்கள் வலிமை மிக்கவை. இதேபோலதான் பொறாமையும். பிறர் மனை நயக்கும் பேதையர் உள்ளமும் மதுவின் போதையும் எல்லாம் எண்ணம். எண்ண பழக்கம். எண்ணம் லேசாக மனதில் ஊன்றி பழக்கத்தினால் வலிமை பெற்று பின் விஸ்வரூபம் எடுக்கிறது. திருடன் மகன் திருட முயலும் போது அவன் என்ன நினைப்பான் என்பதை எண்ணி பாருங்கள் என்றார் ஒரு முறை டாக்டர் மூவே. திருடுவது நியாயம் என்றுதான் எண்ணுவான். எண்ணத் தோட்டங்கள் அங்கிருந்துதான் எருக்கும் கிளம்புகிறது, மல்லிகையும் மலர்கிறது. பண்படுத்தப்படாத தோட்டத்தில் கரப்பும் களானும் எருக்கும் முளைக்கின்றன. பண்படுத்தி சரியான விதையிட்ட செடி நட்ட தோட்டத்திலிருந்து மல்லிகையும் முல்லையும் ரோஜாவும் மலர்கின்றன. எண்ணங்கள் விதைகள். அவை காற்றில் மிதக்கின்றன. மனம் ஒரு தோட்டம். நாம் தான் தோட்டக்காரன். என்ன விதையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது, என்ன விதமான தோட்டத்தை நாம் விரும்புகிறோம் என்பதை பொறுத்தது. பலர் இனிய மலர் தோட்டத்தை விரும்புவார்கள், அதன் மனமே தனி. பலர் சுவை நிறைந்த பழத்தோட்டத்தை விரும்புவார்கள், அதன் ருசியே தனி. பலர் சவுக்கு மரம் பயிரிடுவார்கள் விறகுக்காக. பலர் தேக்கும் தேவதாரும் பயிரிடுவார்கள், அவை நீண்ட நாள் வாழும். நெடிதுயர்ந்து நிற்கும் காட்சி நெஞ்சை நிறைக்கும். நான் பல தேக்கு தேவதாறு மரங்களின் சுவை மிகுந்த கனிகளையும் மனம் நிறைந்த மலர்களையும் வாசம் மிகுந்த சந்தனத்தையும் கண்டிருக்கின்றேன். அத்தகைய அசாதாரண அற்புதங்களை காந்தியாகவும் நேருவாகவும் பாரதியாகவும் அண்ணாவாகவும் கண்டு அதிசயத்தது உண்டு. நம்மிடையே இன்று வாழும் பல தலைவர்கள் என்னை அதிசயத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். திருமதி இந்திரா காந்தியின் துணிச்சல், காமராஜரின் நாணயம், எம்எஸ் இசைக்கும் தெய்வீகம் என் எண்ணங்கள் உணர்ச்சி வசப்படுகின்றன. இவர்களை பார்க்கும்போது என் உள்ளத்தில் வியப்பும் மலைப்பும் பிரமிப்பும் ஏற்படும். அது கலைந்ததும் நான் பூமிக்கு வருவேன். இத்தகைய மகத்தான சாதனை புரியும் திறமைகளை இவர்கள் எங்கே பெற்றார்கள், எங்கே கற்றுக்கொண்டார்கள் என்று நானே கேட்டுக்கொள்வேன். சில சமயம் காந்தியின் சுயசரிதை பேசும், நேருவின் வரலாறு கதை சொல்லும், சில சமயம் எனது சொந்த கற்பனை என்னுடன் பேசும். போயும் போயும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த இவர் பள்ளியில் தேர முடியாமல் திண்டாடிய இவர், இக்கட்டான சம்பவங்களை சமாளிக்க முடியாமல் திணறிய இவர், இன்று இத்தனை பெரிய தலைவராய் மேதையாய் எப்படியானார் என்று உள்ளம் துளாவும். எல்லாவற்றிலும், எல்லா மேதைகளிடமும் தலைவர்களிடமும் நான் கண்ட அணுத்துகள், அடிப்படை துகள், எண்ணங்கள், எண்ணங்கள் ஆசைகள், ஆசைகள் ஒரு துடிப்பு, ஒரு ஆர்வம், வெறி, உழைப்பு, அடிப்படை துகள்கள் பல நிலையில் சேர்ந்து பல பொருட்களாக இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியிருப்பது போல இவர்களது எண்ணங்கள் பல கூட்டு தொகுப்பாக மலர்ந்து பரிணமிப்பதை கண்டேன். எண்ணங்களின் கூட்டு தொகுப்பு ஆசையாகவும் நம்பிக்கையாகவும் உழைப்பாகவும் மாறி மேதை, தலைவன் என்று ஒளியிடுவதை உலகில் காண்கிறோம். அத்தகையோரால் உலக சரித்திரமே மாற்றி எழுதப்படுவது. ஆம், எண்ணங்கள் உலகை ஆள்கின்றன. கனியை பார்க்கும் ஒருவன் அதன் ருசியை சுவைக்கிறானோ தவிர விதையை பற்றி எண்ணுவதில்லை. மலரை நுகரும் ஒருவன் அது வளர்ந்த விதத்தை பற்றி அக்கறைப்படுவதில்லை. அப்படித்தான் மேதைகளிடம் எண்ணங்களின் முடிவு நிலை கண்டு நாம் மனதை பறிகொடுக்கிறோம். பல சமயம் அதிர்ஷ்டக்காரன் என்று நமது பொறாமையை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் அப்படி அமைந்தது அவனுக்கு என்று கூறி நம் இயலாமையை சமாதானம் செய்து கொள்கிறோம். உண்மை இது அல்ல. அவன் நல்ல சரியான எண்ணங்களை விதைத்தான், வளர்த்தான், அறுவடை செய்கிறான். விஷயம் தெரியாதவர்கள் மனம் என்ற தோட்டத்தை பற்றியோ, நல்ல விதைகளின் வலிமையை பற்றியோ, மனதை பண்படுத்தும் முறைகளை பற்றியோ தெரிந்து கொண்டதில்லை, கேள்விப்பட்டதில்லை, சிந்திக்கவும் இல்லை. நேயர்களே, சரியான எண்ணங்களை விதையுங்கள், வளருங்கள், அறுவடை செய்யுங்கள். விஷயம் தெரியாதவர்கள் மனம் என்ற தோட்டத்தை பற்றி அறியாத நிலையை விடுத்து நல்ல விதைகளின் வலிமையை, நல்ல பண்படுத்தப்படும் மனதை, உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சாதனை படையுங்கள். வாழ்க தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.
3: தமிழுரையை தொடர்ந்து புத்தக விமர்சனம். பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கனவுகள் விற்பவன் என்ற நூல் குறித்த விமர்சனம் இன்றைய இலக்கிய இன்பத்தில் இடம்பெற கேட்கலாம். இந்த புத்தகம் ஒரு நாவல் என்றே சொல்ல வேண்டும். கனவுகள் விற்பவன் யார் என்று யோசித்து பார்த்தேன். யாரெல்லாம் கற்பனை செய்கிறார்களோ, யாரெல்லாம் கனவுகள் காண முயற்சித்து கற்பனை மூலம் விரிவாக்கம் செய்கின்றார்களோ, அவர்களெல்லாம் கனவுகளை விற்பவர்கள்தான். யாரால் கனவுகளை விற்க முடியும்? கவிஞரால் கற்பனை விற்க முடியும், எழுத்தாளரால் கற்பனையில் விற்க முடியும், விஞ்ஞானியால் கற்பனை விற்க முடியும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆழ்ந்த அறிவும் தெளிவான கற்பனையும் இருப்பவனால்தான் கடவுளை காண முடியும். அந்த கனவுகளிலிருந்து நினைவுகளாக மீண்டு ஒரு பொருளாக, ஒரு தெளிவாக, ஒரு அறிவாக வெளிப்படுத்த முடியும். ஆசிரியர் பாலகுமாரன் அவர்கள் தான் அனுபவித்ததை எல்லாம் எழுத்துக்களாக, புத்தகங்களாக விற்பனை செய்திருக்கிறார். அதாவது அவரது கனவுகளை விற்பனை செய்திருக்கிறார். அவர் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டதை மூச்சு பயிற்சி

தவம் சாக்தம் வழிபாடு மேலானவற்றை வெளிப்படையாக தனது வாசகர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்ட புத்தகம்தான் இது. இந்த புத்தகத்தில் சாக்தம் வழிபாடு குறித்து சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஊரின் தண்ணீர் தேவை காரணமாக ஊர்காரியமாக குழாய் போட துவங்கிய இறங்கிய பார்த்தசாரதி தோண்டச் சென்ற இடத்தில் ஒரு நடுகல் தெய்வம் கிடைக்கிறது. முனிவரை போன்ற முற்றும் திறந்த துறந்த கிழவரை சுற்றி மையப்படுத்தி நடக்கும் விஷயங்கள் நன்மையை நோக்கி நடக்கின்றன. புழலேரியில் இருந்து குழாயின் போடப்பட்ட பின் முதன்முறை தண்ணீர் பிடிக்க வரும் ஊர் மக்களின் பேச்சுக்கள் சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கிறது. உடலும் உள்ளமும் உணர்வும் உலகியலும் கடந்த ஒரு நாவல் இது. அதற்கு சாட்சியாக நாவலின் சில வரிகளை சொல்லலாம். விரலே நகர்த்தாமல் தழுவிக்கொள்ள முடியும், இடம்பெயராமல் அடித்து துரத்த முடியும், உட்கார்ந்த இடத்திலேயே எல்லோரையும் நேசிக்க முடியும், உதவி செய்ய முடியும். இது எவருக்கும் சாத்தியம், ஆனால் முயல்வதில்லை. கிழவன் வெளிச்சப்பந்து எடுத்தான் பால்கார பார்த்தசாரதி மேலெறிந்தான். எப்பவுமே வெளிச்சமாக இருந்தா தூங்க முடியுமா? தூங்கிறதுக்குத்தான் இருட்டு. தூங்கு, இப்போ உனக்கு இருட்டு காலம். அவன் அவர் புத்தியில் இருந்த துருப்பிடித்த ஊசிகளை பிடுங்கி போட்டார். அவன் துக்கத்தின் உச்ச நேரமும் அவனுக்கு கிடைத்த சமாதானத்து நேரமும் ஒன்றாயிருக்க மனம் தெளிந்தான், புனிதனானான். கடமை செய்கிற மனைவி மீது காதல் பொங்கும், காதல் பொங்கி இறுக்கிக் கொண்ட புருஷன் மீது மனைவிக்கு காமம் தூக்கும். மொத்த வாழ்க்கையும் வினோதம்தான். சாக்தம் பற்றிய பெரிய விவாதம் ஒன்றை பரந்த பார்வையை பாலசுப்ரமணியம் சரஸ்வதி தம்பதிகள் மூலம் வெளிப்படுத்துகிறார் சிறப்பாகவும் செம்மையாகவும் ஆசிரியர் பாலகுமாரன் அவர்கள். பிரியமாயிருக்கும் பெண்களிடம் பிரியமாயிருப்பது போகம், எல்லா பெண்களையும் பிரியமாய்க் கொள்வது யோகம். நீ போகியா யோகியா? போகிக்கு மனைவி போதும், யோகிக்கு உலகமே வேண்டும். நடுகள் கோயிலாகும் முயற்சி சிலரால் தடுக்கப்பட்டு பாலசுப்ரமணியம் கொல்லப்படுகிறார். மீண்டும் நடுகள் சில மாற்றங்களுக்கு காத்திருக்கிறது. கதை படித்த பின் கனவுகள் விற்பவன் யார், இதில் உள்ள கதாபாத்திரங்களில் எது என தேடும். எந்த கதாபாத்திரமும் கனவுகள் விற்பவன் என்கிற கட்டுக்குள் அடங்காது. அப்படியென்றால் கனவுகள் ஏற்பவன் யார்? ஆசிரியன் பாலகுமாரன் அவர்கள்தான். பாலகுமாரன் அந்த கனவுகள் விற்பவன் என தோன்றும். ஏன் இத்தகைய கனவுகளின் விற்பனை கனவு மெய்ப்பட்ட என்பது மெல்ல மெல்ல நமக்கு புரிகின்ற ஒரு நிலை என்றே சொல்ல வேண்டும். ஆசிரியர் பாலகுமாரன் அவர்களினுடைய எழுத்து என்பது நாம் அனைவருக்குமே தெரிந்தது. தன்னுடைய யதார்த்தங்களையும் தன்னுடைய வலிமைகளையும் வார்த்தையினுடைய உச்சங்களையும் எழுத்தின் மூலமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை கொண்டவர் பாலகுமாரன் அவர்கள். அவர்களுடைய கனவுகள் விற்பவன் இந்த நூலை படிக்க படிக்க நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்கள் எல்லாம் நம் கண்முன்றே தோன்றுகின்றன. பாலகுமாரன் அவர்கள் ஒரு தெய்வீக எழுத்தாளர் என்றே சொல்ல வேண்டும். காரணம், அவருடைய எந்த நாவல்களிலும் தெய்வத்தையோ கடவுளையோ மதத்தையோ பிறருடைய மனத்தையோ புண்படாத வண்ணம் தன்னுடைய வார்த்தைகளை கையாண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய பேராற்றல் என்றே சொல்ல வேண்டும். பாலகுமாரன் அவர்கள் பல்வேறு புத்தகங்களை எழுதியிருந்தாலும் கனவுகள் விற்பவன் என்ற இந்த புத்தகம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக நாம் அனைவருமே கனவுகளை விற்று கொண்டுதான் இருக்கின்றோம் என்றே சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கிறது. அந்த கனவுகளை நாள்தோறும் நாம் விற்று கொண்டேதான் இருக்கின்றோம். எதற்காக? விட்டு கொடுப்பதன் மூலமாக கூட நாம் விற்று விடுகிறோம் என்றே சொல்ல வேண்டும். அது போன்றதொரு அழகிய நாவல்தான் இந்த நாவல். பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கனவுகள் விற்பவன். 150 பக்கங்களை கொண்ட இந்த நாவல் ஒரு நாள் படிக்க ஆரம்பித்தால் மறுநாள் அதனுடைய மறுபக்கத்தை தேடும் மனம் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு நாம் கதாபாத்திரங்களாகவே மாறி இந்த கதையினூடே சொல்வோம் என்பதுதான் பாலகுமாரன் அவர்களுடைய எழுத்து சரித்திரம் என்றே சொல்ல வேண்டும். இந்த புத்தகம் படிக்க படிக்க ஒரு புது அனுபவத்தையும் புதுவிதமான உணர்வுகளையும் பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளையும் நமக்குள் தருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த புத்தகத்தை படிப்போம், நாமும் வாழ்க்கையில் சில தெளிவுகளை பெறுவோம் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும் இந்த புத்தகத்தில். படிப்போம் வாருங்கள். வாசிப்பை நேசிப்போம்.
என்றுமே அதனை சுவாசிப்போம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் எண்ணங்களின் விதைகள் என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கிய தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து பாலகுமாரன் அவர்கள் இயற்றிய கனவுகள் விற்பவன் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேர்கள் இதுவரை மெல்லிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், ஆவடி, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை சென்ட்ரல், பொன்னமராவதி, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூடல், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, சென்னை கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், பாரிமுனை, மதுரவாயல், அண்ணாநகர், செம்பரம்பாக்கம், சென்னை நீலாங்கரை, மாதவரம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பேசின்பாலம், பாலாஜா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. குன்னூரில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது.

0: 28ஆம் தேதி அன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 29ஆம் தேதி அன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி முதல் வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்
1: ஏற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 421 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவக்குமார் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் 3:02.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். சிற்பங்களை சிதுக்குபவர்தான் சிற்பி. சிற்பியின் கை வண்ணத்தில் எத்தனையோ விதவிதமான சிற்பங்களை காண முடியும். அதுபோல எத்தனையோ பேர்களின் மனதை மயக்கும் சிற்பங்கள் என்றால் பாடல்கள் என்றே சொல்லலாம். ஒரு கல்லை ஒரு சிற்பி எப்படி ஒளிகொண்டு செதுக்குவாரோ அதுபோல தன் இசையமைப்பால் பாடல்களை செதுக்கியிருப்பார் இந்த இசையமைப்பாளர். சிற்பி அவர்கள் இசையமைத்த பாடல்களில் சில இன்றைய வானவில் நிகழ்ச்சி

ஆர் நாராயணன் என்பதே சிற்பி அவர்களின் இயற்பெயர். இவர் ஒரு புகழ்பெற்ற இசை அமைப்பாளராக தமிழ், தெலுங்கு, மலையாள மொழி திரைப்படங்களில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு மறக்க முடியாத பாடல்களை இசையமைத்திருக்கிறார். 2002 சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு மாநில விருதினையும் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் முதலில் கேட்கக்கூடிய இந்த 3 பாடல்கள்

இந்த பாடல்களில் இப்போ கேட்கலாம். முதல் பாடலாக வருகிறது 1993 விக்ரமன் அவர்களின் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் ஆனந்த் பாபு, மோகினி ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 10 வாரங்களை கடந்து ஓடிய ஒரு வெற்றியடைந்த திரைப்படம் என்றே சொல்லலாம். இந்த படம் சிற்பி அவர்களின் இசையில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடலையும் கேட்கலாம். நான் பேச நினைப்பதெல்லாம் படத்திற்காக.

சிற்பி அவர்களின் இசையமைப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமான நாட்டாண்மை திரைப்படம் தான். இது 1994 175 நாட்களை கடந்து வெள்ளி விழா கண்ட இந்த படத்தின் இசையமைப்பின் மூலமாகவே தெற்காசிய விளையாட்டு போட்டியின் இசையமைப்பிற்காக அப்போதைய தமிழக அரசு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போது நாட்டாமை படத்திலிருந்து பாடலை கேட்கலாங்க. வைரமுத்து அவர்களின் பாடல், வரிகளுக்காக மனோ மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களில் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

சிற்பி அவர்கள் 92ஆம் ஆண்டிலே மனோபாலா அவர்களுடைய இயக்கத்தில செண்பகத்தோட்டம் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து அன்னை வயல், அதனைத் தொடர்ந்து கோகுலம் திரைப்படம் என 90 காலகட்டங்களில் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு மட்டும் 6-7 திரைப்படங்கள் என பல திரைப்படங்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கு இவருக்கு. நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்த பாடலையும் கேட்கலாம். சுந்தர புருஷன் படத்திற்காக சித்ரா அவர்கள் பாடிய இந்த பாடல் இதோ இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் இசையமைத்த படங்களில் இருந்து பாடல்களின் தொகுப்பு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரவிருக்கின்ற பாடல்களாக

இந்த மூன்று பாடல்கள் தாங்க வரப்போது. சிற்பி அவர்களின் இந்த அழகிய இசையமைப்பில் வந்த படமான மேட்டுக்குடி 1996 வெளியான இந்த படத்துல சுந்தர் சி அவர்களின் இயக்கத்தில் பழனி பாரதி அவர்களுடைய பாடல் வரிகளை தந்திருப்பார். அன்புள்ள மன்னவனுக்காக பாடும் பாடலாக ஸ்வர்ணலதா அவர்களும் மனு அவர்களும் பாடிய ஒரு அழகிய காதல் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

மேட்டுக்குடியை படத்துல இருந்து இந்த பாடலை கேட்டும் இது ஒரு நகைச்சுவை திரைப்படம் என்றாலுமே பாடல்களும் செம ஹிட்டான பாடல்களாக தனது இசையமைப்பால் தந்திருப்பார் இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள். நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்த இந்த பட பாடலை தொடர்ந்தே மீண்டும் அவர் நடித்து வெளிவந்த படமான இயக்குனர் சுந்தர் சி அவர்களே அதே ஆண்டில் கார்த்திக் அவர்களையும் நாயகனாக வைத்து இயக்கிய படம் உள்ளத்தை அளித்தார். இந்த படத்திற்கும் மேட்டுக்குடி படத்திற்கும் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இயக்குனர் என நான்கு பரிமாணங்களை கொண்டு சுந்தர் சி, பழனி பாரதி, சிற்பி, கார்த்திக் என நால்வர் கூட்டணியில் ஓர் ஒற்றுமையை தந்த படங்கள் என்றே சொல்லலாங்க. இப்போது கேட்கலாம் சூப்பர் ஹிட் சாங் ஒன்று, மனு அவர்களின் குரலில் இந்த பாடல். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

எதுக்காக இந்த படத்துக்கு உளத்தை அளித்தா என படம் பேர் வந்தது அப்படின்னு சுந்தர்சி அவர்களை வந்து கேட்கும்போது, கார்த்திக் அவர்களின் தந்தை முத்துராமன் அவர்கள் நடித்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் வரும் உள்ளத்தை அளித்தா என்ற பாடலின் தாக்கத்தாலேயே இப்படத்திற்கு பெயர் வைத்தேன் என கூறியிருக்கிறார். அதுக்கு கார்த்திக் அவர்கள், காதலிக்க நேரமில்லை படத்துல வரும் பாடல் உள்ளத்தை அளித்தா அல்ல, அது நெஞ்சத்தை அளித்தா என்று சொன்னாராம் சுந்தர்சி அவர்களிடத்துல. இந்த படத்தின் தலைப்பை ஏற்கனவே நான் அறிவிச்சு விட்டதால அதனை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாராம் அவர். இப்போ கேட்கலாம் பழனி பாரதி அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஹரிஹரன் அவர்களின் குரலில் இந்த பாடல் ஒலிக்கின்றது. பூச்சுடவா படத்திற்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 வானவில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் இசையமைத்த சில படங்களில் இருந்து பாடல்களின் தொகுப்பு. நேயர்களே, அடுத்து வளம் வரக்கூடிய பாடல்களாக

1998 வெளிவந்த இந்த படம் சரத்குமார், தேவயானி, லட்சுமி, மணிவண்ணன், ஆனந்தராஜ், எம் என் நம்பியார் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த இந்த படம் மூவேந்தர் படம். ஹரிஹரன் அவர்களுடைய குரல்ல ஒரு சூப்பரான பாடல் இதோ நேயர்களே கேட்கலாம்.

ஆர் நாராயணன் என்ற இயற்பெயரை கொண்ட அனைவர் மனதிலும் பாடல்களை தன் இசையமைப்பால் செதுக்கிய சிற்பியாக இசைத்துறையில் வளம் பெறும் சிற்பி அவர்களின் பாடல்கள் வரிசையில அடுத்த பாடலையும் கேட்கலாம். 2001 கதை, இயக்கம், நடிப்பு என முப்பரிமாணங்களோட திரையில் வந்த படம் தான் சீறி வரும் காலை. அந்த முப்பரிமாணங்களோடு வந்தவர் யார் என கேட்கிறீங்களா? அவர்தான் ராமராஜன் அவர்கள். இந்த படத்திற்காக கதை எழுதி அதை தானே இயக்கியும் கதாநாயகனாக நடித்தும் இருக்கிறார். அந்த படத்திற்காக இந்த பாடலை கேட்கலாம். முத்துலிங்கம் அவர்களுடைய பாடல். வரிகளுக்காக ஒலிக்கின்றது மனோ மற்றும் சுஜாதா அவர்களின் குரலில் இந்த பாடல். கேளுங்க, ஊட்டி FM 101.8.

2001 மற்றும் புல்லானாலும் பொண்டாட்டி படம் மற்றும் தாலிக்காத்த காளியம்மன், குங்கும பொட்டு கவுண்டர், வடுகப்பட்டி மாப்பிள்ளை, சீறி வரும் காலை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் படங்களில் இசையமைப்பு வந்து தந்திருப்பார். இவைகளை தொடர்ந்து 2002 வருஷமெல்லாம் வசந்தம், உன்னை நினைத்து படங்களுக்கு இசையமைத்து பெரும் வெற்றியையும் தந்தது. அடுத்ததாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்திலிருந்து பாடலை கேட்கலாம் நேயர்களே. பா விஜய் அவர்களின் பாடல் வரிகளுக்காக SP பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது.

2002 சிறந்த திரைப்படத்திற்கான தமிழக அரசின் திரைப்பட விருதினை பெற்ற படம் உன்னை நினைத்து. இந்த படத்தில் வந்த அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட்டான பாடல்களாக வளம் வந்த பாடல்கள் எனலாம். சிற்பி அவர்களின் இசையமைப்பில் தாளாட்ட வருகிறது நேயர்களே. பா விஜய் அவர்களின் பாடல் வரிகளுக்காக உன்னிமேனன் சுஜாதா அவர்களின் குரலில் இந்த பாடல் கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

தொகுப்பு வானவில் நிகழ்ச்சியில் வளம் வந்தது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு. கனகராஜ்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. நேர்களிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஓகே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை விளையாட நம்ம ஆர்ஜே ரெபேக்கா நம்ம கூட இருக்காங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்க சதீஷ். இப்ப உங்களுக்கு எதிரா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எதிரா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க.
0: சொல்லுங்க, எதிரும் புதிரும் நிகழ்ச்சி எப்படி?
1: இதே மாதிரி நம்மளுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள பத்தி இன்ஸ் குடுக்கும்போது நம்ம கண்டுபிடிப்போம்.
0: நான்
1: ஒளியல மாட்டேன், ஏன்னா ஒளிஞ்சடை இங்க பைக் வந்து காலியா இருக்கும். ஆமா, அதனால இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரையுலகத்துல நடித்த நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, நம்ம காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பல பரிணாமங்கள்ல வந்து எடுத்த நிறைய பேர் வந்து பிரபலமானவங்க இருக்காங்க.
0: ஆமா, அதுக்கு குறையே இல்லையே.
1: ஆமா, அவங்க யார் இருந்தா இப்ப நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்க போறாங்க.
0: அப்படி எத்தனை ஆப்ஷன் கொடுக்க போறீங்க இப்போ?
1: அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, அதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஓகே, இல்ல அவங்களால கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு 2-3 க்ளூஸ் வந்து அவங்களுக்கு வரும்.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பேரை சொல்லிருவீங்களா
1: என்ன? இல்ல இல்ல, சத்தியமா சொல்லவே
0: மாட்டேன்,
1: தெளிவா தான் இருப்பேன். அதனால ஒரு 3 வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும், அதுல இந்த அவங்கள பத்தி ஓகேவா, அதுக்குள்ள அவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சிடணும்.
0: ரொம்ப கஷ்டமா இருக்காது? இல்ல
1: இல்ல, ரொம்ப ஈஸியா தான் எடுத்திருக்கோம். கடைசியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, கடைசி ஆப்ஷன் வரைக்கும் போயிட்டாங்கன்னா பேர் சொல்ல மாட்டேன், கடைசியா அவங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்துருவேன்,
0: ரொம்ப பக்கத்துல வந்துருவீங்க.
1: அப்ப அந்த க்ளூ வச்சு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல.
0: ரொம்ப ஜாலியா இருக்கும் போல,
1: கண்டிப்பா ஜாலியா இருக்கும். நம்ம நேயர்களுக்கு தெரியாதவங்க யாருமே இல்ல நம்ம திரையுலகத்துல, தெரியுமா சதீஷ்.
0: ரொம்ப அழகு திறமையானவங்களாச்சே.
1: கண்டிப்பா, அதனால அவங்களுக்கான கேம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ நேயர்கள் வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணவே வேணாம், நான் நீங்க லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கேள்வி கேட்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நம்பர் சொல்லிரலாமா?
1: கண்டிப்பா சொல்லிரலாம், இல்லனா நம்ம நேயர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: ஓகே, நிகழ்ச்சி நினைய நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிரோ, நோட் பண்ணிக்கங்க. 93449 10 1018, 93429 10 1018. அப்புறம் லைன்லைன் நம்பர் சொல்றோம், அதையும் நோட் பண்ணிக்கங்க. 04-23 என்ற இணைப்பினோடு 2966-7-8-1. ஓகே, முதல் காலர் வந்துட்டாரு, கேள்விக்கு ரெடியா இருக்கீங்களா ரிவேக்கல்?
1: கண்டிப்பா ரெடியா இருக்கேன் சதீஷ். நம்ம நேர்க்கான முதல் கேள்வியை வந்து நம்ம கேட்டுருவோம், யாருன்னு பாக்கலாம்.
0: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் தலைவா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் தலைவரே.
0: ஓகே, முதல் நேரம் வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி.
0: ஓகே, விளையாடலாமா?
2: ஓகே சார்.
0: ஓகே, நீ கேள்வி நீங்கள் கேக்குறீங்களா? நான் கேட்டுட்டு.
1: முதல் நேரா வந்த நம்ம நேருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. உங்களுக்கான கேள்விக்கான முதல் க்ளூ சரிங்களா, யார் நான் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. திரையுலகத்துல ஒரு பாடகராகவும் மென்மையான காதலராகவும் இவர் வந்து நடித்த படங்கள் அனைத்தும்

0: மாபெரும் வெற்றியை பெற்றது. சரியா? ஆனா இந்த குழு வச்சு இவங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா, இவரோட படங்கள் வந்து 100 நாட்களுக்கு மேலா ஓடி இருக்கு. வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு சொல்லி இவரை வந்து அழைச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சீங்களா?
1: அவர் எந்த வருஷத்துல படம் ரிலீஸ் ஆச்சு மேடம்?
0: அவர் வந்து 90களில் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். 80களில்
1: அவங்க அப்பா நடிகர்ங்களா?
0: அவங்க அப்பா எல்லாம் நடிகர் இல்லைங்க. அவர் வந்து இளையராஜாவுடைய, அதாவது நிறைய இசையில வந்து நிறைய பிரபலமான பாடல்களை பாடியிருக்காரு. எப்பவுமே அவர் கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டே இருப்பாரு.
2: நான்
1: கண்டுபிடிச்சிட்டேன்னா,
0: அவர் கையில வச்ச அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுதான் அவருக்கு பேரே வந்தது. இதுக்கு மேல என்னால க்ளூ கொடுக்க முடியாது.
1: அவர் நடிகராங்க மேடம்?
0: ஆமாங்க, நடிகர்.
1: ராமராஜ்ங்களா?
0: இல்லையே,
2: கொஞ்சம் நெருங்கிட்டீங்க.
0: கொஞ்சம் நெருங்கிட்டீங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. அதாவது அவர் கையில ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம வந்து அவர் வந்து,
2: ஆமா, திரைப்படங்கள்ல தோன்றவே மாட்டார் அவர்.
0: ஆமா,
1: அப்படிங்களா?
0: கையில வந்து ஒரு பொருளை வச்சு தான் அவர் வந்து பாடலே பாடுவார்.
1: மோகன், மைக் மோகன்.
0: ஆ, சூப்பர்
3: சூப்பர் அப்பா.
0: வெற்றி பெற்றுல
2: பரவாயில்ல. மைக் மோகன் இருந்த பக்காவை
0: கண்டுபிடிச்சிருவோம் பொதுவா. ஆனாலும் இத்தனை க்ளூ கொடுக்கும் போது அட்லீஸ்ட் அதை வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பராக வந்து கடைசியில பதிலையும் கண்டுபிடிச்சிருக்கேன்.
2: கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு,
0: கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. அடுத்தது உங்க கேள்வி டஃபா இருக்கும். நம்ம நேயர்கள் வருவாங்க பாக்கலாம்.
2: யாருக்கு அந்த டஃபான கேள்வி கேட்கலாம்னு பாத்தலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசலுங்க. ராஜ்குமார் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கு ராஜ்குமார், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க, கேள்விக்கு தயாரா? நம்ம சதீஷ் வந்து ஒரு கடினமான கேள்வியோட அப்படி புன்னகையோட உட்கார்ந்து இருக்காரு, ராஜ்குமார வலையில மாட்ட வைக்கணும்னு.
2: ஐயோ, ரொம்ப ஈஸியா எடுத்திருக்கீங்க. நீங்க வேணா கேள்வி கேட்டு பாருங்க. ரெடியா? ஓகே, இப்ப பாக்க போனோம்னா, இந்த செலிபிரிட்டி வந்து மே மாசம் 9ஆம் தேதி 1955 பிறந்தவர். கண்டுபிடிக்க முடியல, இது ஈஸி தானே?
0: யாருன்னு யோசிக்கிறேன். நிறைய லிஸ்ட் வச்சிருப்பாரு சத்தி.
2: ஓகே, அடுத்த அடுத்த ஆப்ஷன் போயிடலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இவர் ஒரு பிரபலமான இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர். இவர்
4: இயக்குனர் இசையமைப்பாளர்.
2: எஸ்.
4: இயக்குனரா
2: சூப்பர்.
0: எப்படி
3: சூப்பர் அப்ப?
2: நான் தான் சொன்னேன் ரொம்ப ஈஸியானதுன்னு. என்ன ராஜ்குமார்? ஓகே, ரொம்ப ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க தான் இல்லையா?
0: மற்றும்
4: இசையமைப்பாளர்
0: போங்க. கஷ்டப்பட்டு வந்தீங்கல்ல, இவ்வளவு அழகா பதில் சொன்னீங்கல்ல. டி ராஜேந்திர அவரோட ஒரு டைலாக் ஷார்ட்டா சொல்லிட்டு போங்க.
2: நினைக்கிறேன் ராஜ்குமார், தேங்க்யூங்க. ஓகே, நான் இன்னும் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேனோ?
0: இல்ல, கொஞ்சம் கடினமா தான் இருந்துச்சு சதீஷ். நானே கொஞ்ச நேரம் யோசிச்சேன்னு வைங்களேன். வந்து நீங்க பர்த்டே சொன்னீங்க, அதுக்கப்புறம் இயக்குனர் சொன்னீங்க. ஆனா நம்ம நேர் பாத்தீங்களா, இவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல
2: வச்சிருக்காங்க. இயக்குனர் பிளஸ் இசையமைப்பாளர் ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். அதனால கொஞ்சம் ஈஸியா,
0: அதனால கொஞ்சம் ஈஸியா
2: கண்டுபிடிச்சிருக்கீங்க. பேசிடலாம் நம்ம. ஓகே, அடுத்த காலர் வணக்கம். அடடா, கால் கட் ஆயிடுச்சே. ஓகே, ஜெமினி படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தேன்.
0: கண்டிப்பா அந்த பாடலுக்கு பிறகு கேள்வியோட காத்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் என்ற விளையாட்டை சூப்பரா விளையாண்டு இருக்கோம். என்ன ரவிக்கா?
1: கண்டிப்பா சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம நேயர்களும் பாத்தீங்கன்னா சதீஷ் ரொம்ப அப்படியே டக்குன்னு ஒரு 2 clues கண்டுபிடிச்சாங்க.
0: ஆமா, அவ்வளவு அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல நம்ம அவ்வளவு வீக்கான்னு தெரியலையே.
1: அடுத்த போட்டியாளர்கிட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
0: அப்புறம் ரெடி பண்ணிட்டீங்க பாட்டு போட்ட கேப்ல
1: இல்லையா? கண்டிப்பா யோசிச்சு வச்சிருக்கேன். சரி கேக்கலாம்.
0: கலட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணமூர்த்தி.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
2: எப்படிங்க
1: சரியா? அக்டோபர் 10th 1960 பிறந்திருக்காரு.
0: 1960
1: ஓகே, நிறைய, அதாவது 30 இயர்ஸ்க்கு மேல வந்து சினிமா துறையில வந்து நடிச்சிருக்காரு. தன்னுடைய நல்ல ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து அவர்கிட்ட நிறையவே இருக்கும். உடல் மொழியில அதிகமா பேசுவாரு. ஒரு நகைச்சுவை நடிகர்.
0: நகைச்சுவை நடிகர்.
1: ஆமா.
0: என்ன கிருஷ்ணமூர்த்தி, பதில நெருங்கிட்டீங்களா?
2: எழுத்து வந்து அவரோட பேர் வந்து மூன்று எழுத்து
1: அவரோட பேர்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல இல்ல, 4 எழுத்து. நானே கொடுத்த க்ளூ சொல்லுங்க. இவர் ஒரு பின்னணி பாடகர் கூட, நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்லலாம், பின்னணி பாடகராகவும் நிறைய படங்கள்ல அவருடைய வாய்ஸ் வந்து வந்திருக்கு.
0: நான் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன்.
1: பாத்தீங்களா, சதீஷ் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க டைம் கொடுத்துட்டு இருக்கீங்க, கண்டுபிடிங்க சீக்கிரம்.
0: ராகவனா?
1: அவருடைய என்ன சொல்றது, ஸ்லங் இருக்குள்ள நம்மளோட பேச்சு மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா அவர் பிறந்த ஊர் அந்த ஒரு வட்டார மொழியிலேயே இருக்கும். தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்.
0: கொஞ்சம்
1: ரொம்ப நகைச்சுவையா நடிச்சிட்டு இருந்த கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் கூட
0: குணச்சித்திர கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறார் இப்போ.
1: அச்சோ, மறந்துட்டேனே அவர் பேரன்றீங்களா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க. அடுத்த நேருக்கு இனி அதே கேள்விக்கு பதில் சொல்றாங்களா பாக்கலாம். நன்றி தொடர்பு கொடுப்பீங்க.
0: ஓகே, அடுத்த காலர் வணக்கம்.
3: வணக்கம், திருப்பூர்ல இருந்து பாலன்.
0: பாலன், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன். நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா நலமா இருக்கேன். எப்படி திருப்பூர்ல என்ன மழையா?
3: மழையும் இல்ல வெயிலும் இல்லங்க, நடுநிலையா இருக்கு.
0: அப்படியா? ஒரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, கெஸ் பண்ணிட்டீங்களா யாருன்னு?
3: கேட்டுட்டு இருக்கீங்க. வைகை புயல் வடிவேலு.
0: வைகை புயல் வடிவேலு. சூப்பர். ரொம்ப அருமையா
1: சொல்லிட்டாருங்க.
3: இல்ல, நான் முதல்ல நகைச்சுவை நடிகர் பாடகர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பாதி முடிவு
0: பண்ணிட்டேன். நகைச்சுவை சம்பந்தமாவே போவோம் உங்களுக்கும். இவங்க ஒரு நகைச்சுவை நடிகை.
3: சரிங்க.
0: 1500 தமிழ் திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க.
3: ஆச்சு மனோரமாங்க.
0: சூப்பர். என்னங்க இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, எல்லா கேள்வியும் உங்ககிட்டயே கேட்கணும் போலயே.
3: இல்ல, அது படத்தில் 1500 போதே முடிவு பண்ணியாச்சு.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா எடுக்கணுமா க்வெஸ்டின்?
1: எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறாங்க.
0: அதுதான் அதுதான்.
1: சரி, அடுத்தது ஒரு ஸ்ட்ரிக்டான கேள்வி கேட்டுருவோம்.
0: ஓகே, பேசிடுவோம் அடுத்த நேயர்ட்ட. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பழனி,
0: ஓகே, ரிபேகா கேட்க போறாங்க, உங்ககிட்ட கேள்வி ரெடியா?
1: ஓகே, இவருடைய தந்தையும் சரி மகனும் சரி வந்து திரையுலகத்துல தான் இருக்காங்க. இவரும் நடிகர், தந்தையும் நடிகர், மகனும் நடிகர்.
4: சரி,
1: ஓகேவா? இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா December 27, 1956 சென்னையில வந்து பிறந்திருக்காரு. இவரோட தந்தை வந்து புகழ்பெற்ற நடிகர். சரி, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
4: அவர் வந்து பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினது இல்ல, அவர
0: இல்ல
4: இல்லீங்களா?
1: இல்ல. நிறைய ஆரம்ப கால வெற்றி படங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. இவருடைய பாடல்களும், இவர் நடித்த திரைப்படத்தின் முதல் பாடலும் கூட ரொம்பவே ரொம்பவே பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமா,
4: அப்படிங்களா?
1: ஆமா, இவரோட தந்தை வந்து புகழ்பெற்ற நடிகர்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற நடிகர்.
4: பிரபுங்களா?
1: சூப்பர்.
5: சூப்பர்,
0: ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர்.
4: நன்றிங்க சார்.
0: ஓகே, நன்றிங்க. ஓகே, அடுத்த கேள்வி ரெடி பண்றதுக்குள்ள சூப்பரா ஒரு பாடல் கேட்டு வந்தலாம். கண்டிப்பா
1: கேட்டு வந்தலாம் சதீஷ். நமக்கு கொஞ்சம் கேப் வேணும், ஏனா நம்ம நேர்க்கல எல்லாம் ரொம்ப டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறோம்.
0: ஆமா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ரெடி பண்ணிரவும் அடுத்த கேள்வியே. ஓகே, இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: இங்க எல்லாமே சம ஹிட்.
6: I wanna sing. Oh, ho. I wanna dance. Yeah, yeah. மச்சி ரெடியா? மச்சி ரெடியா? மச்சி ரெடியா?

0: நிலையத்தில் நேரம் 4:25 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நானும் அண்ட் சதீஷ் ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நான் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அதாவது எங்களை கேட்கல, நம்ம நிறைய திரையுலகத்துல இருக்கக்கூடிய பிரபலமான நபர்களை பத்தி குறிப்புகளை வந்து கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம். நேர்களும் அப்படியே டக்கு டக்குன்னு ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க சதீஷ். ஆமா, அடுத்த கேள்வி நீங்க கடினமா வச்சிருப்பீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட அடுத்த நேரத்தை இணைப்புல போகலாம்.
1: எனக்கே யோசனை இருக்குது, கஷ்டமான கேள்வியா இல்ல ஈஸியான கேள்வியான்னு.
2: இருவருக்கும் இனியதொரு பிரிதொரு பொன்மாலை வணக்கங்கள் கூறுகிறேன். நலம் நலமறிய ஆவல்.
1: பேரு?
2: என்னுடைய பேர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.
1: மந்திரமூர்த்தி எப்படி இருக்கீங்க?
2: நன்னா இருக்கே. நீங்க எல்லாம் சேமமா
1: இருக்கீங்களா? நலமா இருக்கும்.
2: சொல்லும் போதே மகிழ்ச்சியா இருக்கிறது.
1: ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா? கிராமத்து கதைகளை அடிப்படையா கொண்ட திரைக்கதைகளை தான் நிறைய நடிச்சிருக்காரு இவரு.
2: சரி,
1: ஓகே. அடுத்தது நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம மோகன் மாதிரி இவருமே இவர் நடிச்ச திரைப்படங்கள்ல பாட்டுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம்.
2: அப்புறம்
1: அப்பலமா? ஓகே, அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஓகே, இவர் நடிச்ச ஒரு படம் 400 நாட்களுக்கு மேல 4 திரையரங்கல ஓடி இருக்கு.
2: ஓ, நம்ம கிராமத்து ராஜன், ராமராஜன்.
1: சூப்பர். ஓகே, ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: சொல்லிட்டேனா?
1: ஆமா சொல்லிட்டீங்க. இவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்து
2: இன்னொரு क्वेश्चन தரையடா.
1: இருங்க, ஒரு கைத்தட்டல் கொடுத்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம்.
2: ஆ, சரிங்க அண்ணா.
3: சூப்பர்.
1: ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கு ரெடியா இருக்கு?
0: நகைச்சுவை நடிகர், மறுபடியும் நகைச்சுவைக்கு தான் வந்திருக்கேன். அதாவது இப்ப ரீசெண்டான திரைப்படங்கள் நிறைய படங்கள்ல வந்து நகைச்சுவை நடிகரா நடிச்சிருக்கிறாரு. முதல்ல நகைச்சுவை நடிகரா அறிமுகமானாரு, பிறகு வந்து கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். யார் அவர்? நான் யார்?
2: நிறைய பேர் இருக்காங்களே, அவரை பத்தி ஒரு கிலோ கொடுங்க. நிறைய நகைச்சுவை நடிகர் ஹீரோவா நடிச்சுட்டு இருக்கா? அவர்
0: நடிச்சுட்டு இருக்காள், இப்பவுமே நடிச்சுட்டு இருக்காரு தான். அவரும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து நடித்த முதல் படம் மன்மதன் திரைப்படத்துல வந்து அறிமுகமானாரு.
2: சூர்யா
0: இல்லையே?
1: இந்த படம் மன்மதன்ல இப்ப சூர்யா நடிச்சாரு.
0: கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
1: ஓகே ஓகே ஓகே. இவருக்கும் பழனிமலை முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா?
0: அதாவது ஆமா, கண்டிப்பா
1: சொல்லலாம்.
0: பழனிமலை முருகனுக்கும் இவருக்கும் நிறைய சம்பந்தம் வந்து இருக்கு.
2: கொஞ்சம் நிறைய முடி வச்சிருப்பாரா?
1: ஓகே, இன்னொரு ஆப்ஷன் இருக்கா?
0: ஆமா, இன்னொரு ஆப்ஷன் வேணா நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அதாவது தனியார் தொலைக்காட்சியில சில, அதாவது புரோகிராம் மூலமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் தான் திரையுலகத்துக்கு வந்தார்.
1: வெள்ளி திரைக்கு வந்தவர், சின்ன திரையில இருந்து வெள்ளி திரைக்கு வந்தவர்.
2: மேக்கு அவரோட பேசலாம் தெரியுது, என்ன பெயர் கன்ஃபியூஸா இருக்குங்க.
0: கன்ஃபியூஸா இருக்கா? சரி, அடுத்த நேருக்கு வழிவிட்டுலாமா?
2: தாராளமாக.
0: ஓகே, நன்றி.
1: ஓகே, அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
4: ஓ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
4: கோவை நரசிபுரம், என் கே கந்தசாமி.
0: ஓகே, கடைசியான கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கேளுங்க.
0: இவர் வந்து ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை நடிகரா அறிமுகமாகி அப்புறமா கதாநாயகனா நடிச்சிருக்காரு. ஆமா, நிறைய
4: பழைய நடிகர்,
0: புதிய நடிகர். ஆமா,
4: நகைச்சுவையா இருந்து கதாநாயகனா நடிச்சிருக்காரு.
0: ஆமா, கதாநாயகனா தான் நடிப்பேன்னு சொல்லி நடிச்சிருக்காரு.
1: தொடர்ந்து
0: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது இல்லையா நிகழ்ச்சி?
1: கண்டிப்பா சதீஷ், ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. நம்ம கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து இரண்டு நேயர்கள் வந்து பதில் சொல்லாம வந்திருக்காங்க.
0: ஓகே, 10 நிமிஷம் ஒரே கேள்வி போயிட்டு இருக்கப்போ.
1: ஆமா, நிறைய க்ளூ வேற நான் கொடுத்துருக்கேன் சதீஷ்.
0: ஓகே, அடுத்த நேயர் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பேசலாமா?
1: கேட்கலாம்.
0: ஓகே, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், பேசுங்க.
2: கனக சபாபதி, இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, கேட்டீங்களா?
2: இல்லையே,
0: அதுல ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு வேற உங்களுக்கு.
1: நாங்களே இவருங்க, நீங்க இப்படி சொன்னதால தேட ஆரம்பிச்சிட்டேன், எங்கயாவது மறைஞ்சிருக்காரோன்னு.
0: ஆனா ரொம்ப நெருங்கிட்டீங்க நீங்க பதில.
1: ரெண்டே பேர்தான் இப்படி எனக்கு தெரிஞ்ச சதீஷ், அதாவது
0: இல்ல இல்ல, இவரு முருகன், அது இவரு ஒருவேளை கண்டுபிடிச்சாதான் கொஞ்சம் வேற இல்லையா? நம்ம பழனிமலை முருகன் சொன்னேன், அது சிவகார்த்திகேயன் இல்லையா? அப்படி பிடிச்சிட்டாரு.
1: ஆமா
2: மேடம்,
1: சொல்லுங்க.
2: நீங்க பழனிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கும்னு சொல்லும் போதே நான் கேட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் அப்பவே.
1: ஆனா நீங்க சொன்னது கொஞ்சம் தவறான,
0: அந்த பதில் இல்ல, அது வேற.
1: இன்னொருத்தரு கண்டுபிடிங்க.
2: அப்படிங்களா?
0: நகைச்சுவை நடிகர் சொல்லியாச்சு இல்ல?
2: சந்தானம்.
0: சூப்பர், சந்தானமே தான்.
3: சூப்பர்.
0: நான் கூட சதீஷ் சொல்லிருவீங்களேன்னு நினைச்சேன். அவரு ஒரு காமெடி ஆக்டர் தானே, இப்ப ஆக்டிங் எல்லாம் பண்றாரு ஹீரோவா?
2: அறிமுகம் போயிடலாம்.
0: இவரோட திரைப்படங்கள்ல பெரும்பாலும் நடிகர் நாகேஷ் இருப்பார்.
2: மனசுக்குள்ள இருக்கு வர மாட்டேங்குது. பழைய இயக்குனர் அவரு.
0: பழைய முத்துராமன் இல்ல. ஓகே, அடுத்த ஆப்ஷன் போலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நடிகர் சிவாஜி கணேசன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து இவரோட இயக்கத்துல ஒரே ஒரு படத்துல தான் நடிச்சிருக்கார். லாஸ்ட் ஆப்ஷன் இல்ல இல்ல, ஒரு ஆப்ஷன் சொல்றேன், இல்ல அடுத்த அடுத்த கால சொல்றாங்களா பாத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ. அவ்வளவு கஷ்டமா கேட்டேன்,
1: நிறைய கஷ்டமா தான் யோசிக்கிறாங்க. பாக்கலாம் அடுத்த நேரம்.
0: ஓகே, அடுத்த காலர் வந்துட்டாரு. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
0: நடிகர் சிவாஜி கணேசன் இருக்காரு இல்லீங்களா? அவர் கூட ஒரே ஒரு படத்துல இயக்குனரா வந்து வேலை பார்த்திருக்காரு இவரு.
4: பாலாஜிங்களா?
0: பாலாஜி இல்ல. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் போயிடலாமா? ஒரு திரைப்படத்தோட பேர் சொல்றேன்.
3: இன்னொரு
0: கேள்வி கேட்டுலாமா?
1: கண்டிப்பா கேட்டலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? இவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இவர் பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே, ஃபர்ஸ்ட் குளூலயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது ஒரு 16 வயது இருக்கும் போதே கராத்தே வந்து கத்துக்கிட்டாரு. ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் இவர. அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட ஃபைட் சீன் எல்லாம் பயங்கரமா இருக்கும்.
0: வனிதாமணியா?
1: இல்ல. ஓகே, அடுத்த க்ளூ பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து August 15th வந்து பிறந்திருக்காரு. August 15th தான் இவரோட பர்த்டே. அவர் கையில வந்து தேசிய கொடியை வந்து பச்சை குத்தி இருப்பாரு.
0: சூப்பர். எப்படி சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே,
1: கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அர்ஜுன் ஓட ஃபேன் நினைக்கிறேன் இவர் இல்லையா?
3: கொஞ்சம் மூளை கசுக்குதா நீங்க சொன்ன கேள்வி. யாருமே வந்து பட்ட குத்துலேயா அர்ஜுனுக்கு குத்திதான் கேள்விப்பட்டிருக்கு. தக்க குடிச்சிட்டு
0: கசக்கி புளிஞ்சு சொல்லிட்டீங்க பதில அப்போ. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ.
3: ரொம்ப நெருங்கி கண்டுபிடிச்சிருக்கீங்க.
0: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ஓகே, நம்ம நேயர்கள் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க இல்லையா? நானா சதீஷ் கேள்வி கேக்குறாங்கன்னா ஓடி போயிடுவேன் சின்ன
0: வயசுல.
1: ஆமா, பதில் தெரியாது இல்ல, அதனால ஓடி
0: போயிடுவேன். நம்மளுக்கே இந்த பதில் எல்லாம் தெரியாது இல்லையா?
1: ஆமா, நம்மளே ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா நம்ம நேயர்கள் எல்லாம் எவ்வளவு அழகா கண்டுபிடிக்கிறாங்க.
0: அடுத்த நேயர் கூட வந்துட்டார், பேசிடுவோமா?
1: பேசிடலாம்.
0: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம்.
0: நான் வேலூர் மாவட்டம் இருந்து சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும்,
4: ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எப்படியோ லைன் கிடைச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பி.
0: ஓகே, ஒரு கஷ்டமான கேள்வி கேட்க வேணும்னு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா கேள்வி
4: ஈஸியா கேட்கணும்.
0: ஓகே, கேட்டுருவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் முன்னாடி பாத்தீங்களா அர்ஜுன் கேட்டீங்களா? நீங்க எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் கேட்டீங்களா?
4: எனக்கான கேள்வி சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க. அதுல கஷ்டமான
0: பாத்துக்கங்க கேள்விய. ஓகே, இவர் வந்து தமிழ் திரைப்பட வில்லன் நடிகர். இப்ப வந்து அப்ப வில்லனா இருந்தாரு, இப்ப நிறைய காமெடி ரோல்ஸ் எல்லாம் எடுத்து பண்றாரு.
4: சரி,
0: பதில் சொல்லுங்க. சரின்றத பதிலா
4: வேற க்ளூ கொடுங்க.
0: ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க பாருங்க. இவர் நடிகர் விஜயகாந்த் நடித்த பரதன் திரைப்படத்துல ஒரு முக்கியமான வில்லன்ல எல்லாருக்குமே இவர் பார்த்தா கோவம் வரும் அந்த மாதிரி நடிச்சிருந்தாரு.
4: நம்பியார். அப்படியா?
0: நம்பியார் வந்து விஜயகாந்த் பரதன் படத்துல நடிச்சார் இல்லையா?
4: சார், இது ரொம்ப கஷ்டமான கேள்வி சார். என்னுடைய காலத்துக்கு வந்தோம் சார், இந்த வேலு இந்த விவேக் அது மாதிரி வந்தா ஈஸியா.
0: ஓகே, இப்ப பாருங்க, இந்த ஆப்ஷன்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. இவர் ஒரு கோவம் வர வில்லனா இருந்தாலுமே இவரோட பேர் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும்.
4: ஆனந்த் பாபு.
0: என்னங்க உங்களுக்கு மனசாட்சி இல்ல எங்களுங்க? ஆனந்த் பாபு எப்ப வில்லனா நினைச்சாரு?
4: வேற என்ன
0: கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க.
4: க்ளூ க்ளூ வேற க்ளூ
0: வேற க்ளூனு இனிமேல் தான் எழுதணும். நாலு க்ளூ தான் ஒரு ஒரு கேள்விக்கு.
1: திருப்பி
0: சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு கோவம் வர வில்லனா இருந்தாலுமே இவரோட பேர் வந்து ஆனந்தமா இருக்கும். பேரோட முதல் எழுத்தே ஆனந்தமா இருக்கும். யோசிச்சு பாருங்க.
4: பிரகாஷ்
0: ராஜ்

0: கேள்வி
1: சரிலையே, நம்ம சந்திரசேகர் எப்பறம் பதில் கரெக்டா
0: கண்டுபிடிச்சிருவாரு. எங்க விண்வெளியில இருந்தாலும் கண்டுபிடிச்சு சொல்ற நபராச்சே.
1: ஆமா, அதாவது இப்ப ரீசெண்டா கேட்டிருந்தீங்கன்னா அப்படி டக்குன்னு சொல்லிருப்பேன். அதனால நம்ம அடுத்து நேயராது சொல்றாங்களான்னு பாக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்ங்க.
0: ஓகே, பேசுங்க.
2: இன்னொரு
0: கேள்வி கூட கேட்டலாம்
2: நினைக்கிறேன்.
1: இவர் வந்து இவரும் ஒரு வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. ஒரு திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிராமத்து சீன் தான் வரும் அதுல. அதாவது பொண்ணு பாக்குற சீன்ல போவாங்க அவங்க, சரியா? அந்த இடத்துல வந்து அக்காக்கு பதிலா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாரு.
0: அப்படியா?
1: ஆமா,
0: பாதி படத்துல அப்படிதான் இருக்கா?
1: பாதி படத்துல அப்படிதான் இருக்குன்றீங்களா? ஓகே, இவர் மணிர. அடுத்த குழு பாத்தீங்கன்னா மணிரத்னம் இயக்கத்துல வெளியான சூப்பரான பிளாக் பஸ்டர் பிலிம் வந்து இவர் நடிச்சிருக்காரு நிறைய திரைப்படங்கள்ல. தமிழ் திரையுலகத்துல முன்னணி கதாநாயகன். ஓகே, இவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்றது, ஒரு ஒரு திரைப்படத்துல அந்த படத்தை இதை பத்தி சொல்றேன், சரியா? அந்த திரைப்படத்துல வந்துட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அதுல நம்மளுக்கு அப்படியே நம்மள அறியாமே ஒரு தேசப்பற்று வந்து நம்மளுக்கு வரும்.
0: அடடா, அர்ஜுன் சொல்லியாச்சு, திருப்பி அர்ஜுன் வர
1: அதே ஆளதான் ஸ்டார்ட் ஆகும்.
0: அப்படியா? அவர் இருந்தா ஆனந்த் பாபுன்னு இருப்பாரு இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நடிகர் மட்டும் இல்ல, இயக்குனர் அண்ட் வந்து ஒரு தொழில் முனைவோர், ஒரு
0: பிசினஸ் மேன். அவரு
1: ஆமா, ஆ வரிசையில தான் அவரோட பேரும் தொடங்கும். நிறைய பிலிம் ஃபேர் அவார்டும் வந்து இவர் வாங்கியிருக்காரு.
0: இப்பவும் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா?
1: ஆமா, நடிச்சிட்டு இருக்காரு.
0: ஓகே ஓகே,
1: ரொம்ப அழகா இருப்பாரு சதீஷ்.
0: அப்படியா? நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, கை தட்டது எனக்கு தான்
2: நினைக்கிறேன்.
1: சார், ஆ வரிசையிலன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கல பாத்தீங்களா?
0: அடுத்தவங்க சொல்றதுக்குள்ள நம்ம சொல்லிடணும் இல்லையா?
1: என்ன நினைச்சா சதீஷ் திடீர்னு பேர் மாத்திட்டாரோ அப்படின்னு
2: நினைச்சிட்டேன்.
0: அதுதான், நான் அரவிந்த் சாமி பேசுறேன், பதில் சத்யநாராயணன்ட்டாரு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்
3: சூப்பர்.
0: ஓகே, இவருக்கு அடுத்த கேள்வி கேட்டுருவோமா? அடடா, பதில் சொன்ன சந்தோஷத்துல அவர் கிளம்பிட்டாரு. ஓகே, அடுத்த நேயர் கூட இருக்காரு. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
2: ராமலிங்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்குங்க. ஓகே, உற்சாகமா பேசுறீங்க, பதில் சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விக்கு
2: போயிடலாமா?
0: ஓகே, உங்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் பத்தி பேசிடலாம். ஓகேவா, கேட்டுடலாம். ஓகே, இவர் ஒரு பிரபல இசையமைப்பாளர், தமிழ் திரைப்படம் இல்லாம தெலுங்கு நிறைய நிறைய லாங்குவேஜ்ல இவர் மியூசிக் பண்ணிருக்காரு. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இவரோட அறிமுக திரைப்படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோகுலம். முதல் நெய்ய சொன்ன மாதிரி மனசுல இருக்கு, வெளியே வர
1: மாட்டேங்குது.
0: இசையமைப்பாளர்
2: இன்னொரு
0: படம் கூட சொல்லட்டுமா? ஓகே, உள்ளத்தை அளித்தா. வர மாட்டேங்குதுங்கன்றீங்களா? வெளியே வர மாட்டேங்குதுன்றீங்களா? சூப்பர்
3: சூப்பர்.
0: ஓகே, சிற்பின் அருமையை சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும் சிற்பி? இது நாட்டம் படத்துல ரொம்ப அருமையா இருக்குல்ல, பிஜிஎம்மும் சரி பாடல்களும் சரி இல்லையா? ஓகே, ரொம்ப அழகா பதிவு சொல்லுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில நிறைய கேள்வி கேட்டு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தோம் ரோஜா திரைப்படத்துல இருந்து. ஓகே, இது ஊட்டி FM 101.8
1: எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில அடுத்த காலர் லாஸ்ட் காலர், அவர் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டலாமா?
1: கண்டிப்பா கேட்டலாம்.
0: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சரவணகுமார். நல்லமா இருக்கீங்களா? ரொம்ப எக்கோ அடிக்குதே. ஓகே, கேள்விக்கு ரெடியா? ஓகே, இவர் பாத்தீங்கன்னா ஒரு பிரபல திரைப்பட இயக்குனர் இவரு. நடிகர் மற்றும் இயக்குனர் சேரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்காரு. அப்புறம் என்ன சொல்றது?
1: மூணு ஆப்ஷன் சொல்லியாச்சு,
0: ரொம்ப ஈஸி ஆச்சுங்களே.
2: இயக்குனர் விக்ரம்,
0: இயக்குனர் விக்ரமன்ட்ட இவர் உதவி இயக்குனராக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இவர்கிட்ட வந்து நடிகர் சேரன் மற்றும் இயக்குனர் சேரன் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு.
2: ஒரே ஒரு குளோ கொடுத்து.
0: ஓகே, இவரோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு
2: சொல்லிட்டுமா?
0: ஓகே, புரியாத புதிர்.
2: புரியாத புதிர், ரகுவரன் நடிச்ச படம் கரெக்டா?
0: வணக்கம்.
1: சொல்லுங்க மேம்.
3: சென்னையில
0: திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது?
4: இல்ல, ஒரு பாட்டு ரஜினி படத்துல வரும் இல்ல சார், படையப்பால.
1: நடனம் ஆடுவாங்க அதுல இல்லையா? ரொம்ப சூப்பரா இருக்கும்.
4: ஆமா, ரெண்டு பேரும் நடனம் ஆடுவாங்க.
0: ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றிங்க சார்.
0: ஓகே, 1 hour ப்ரோக்ராம் எப்படி போச்சுனே தெரியல இல்லையா?
1: ஆமா சதீஷ், ரொம்ப சூப்பரா நம்ம நேயர்களை வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆன்சர் கொடுத்தாங்க. கேக்குற கேள்விகளுக்கு டக்கு டக்கு, அதாவது ஒரு ரெண்டு க்ளூல கண்டுபிடிக்கலனால மூணாவது க்ளூலயாவது கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: ஓகே, அடுத்த காலர் இருக்காங்க, கேள்வி கேட்கலாமா?
1: ஓகே, கடைசி ஒரு கேள்வி கேட்கலாம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
5: டெய்லர் ரமேஷ் பேசுறேன்.
1: ஓகே, உங்களுக்கான இறுதி கேள்வி, இறுதி நேரா வந்திருக்கீங்க. ஓகேவா? தமிழ், மலையாளம், இந்தி எல்லா லாங்குவேஜ்லயும் 100க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பாரதி ராஜா அறிமுகம் செய்த ஒரு நடிகை.
5: ராதா மேடம்.
1: சூப்பர்.
3: சூப்பர்.
0: ஓகே, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க ராதா அவங்கள.
5: ஓகே
0: ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூங்க.
5: ஃபர்ஸ்ட் காலர் மேம்.
0: ஃபர்ஸ்ட் காலர்ன்றாரு.
1: ஃபர்ஸ்ட் காலரா?
0: சீக்கிரம் கண்டுபிடிச்சதுல ஃபர்ஸ்ட் காலர் அவரு.
1: வாழ்த்துக்களும் நன்றிகளும் பங்கேற்ற ஒவ்வொரு நேயர்களுக்கும்.
0: கண்டிப்பா இதே மாதிரி ரொம்ப ஜாலியா பேசுங்க. இது ஊட்டி FM 101.8
1: எல்லாமே சமஹிட்டு.

0: நிலையத்தில் நேரம் 5 மணி.
1: முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாவிக்கு அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவிக்கு அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவிக்கு அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பெல்பாஸ்டில் நடைபெறவுள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்து நேரம் 5 மணி 2 நிமிடம்.
2: வணக்கம் நேர்களே. உலக போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு தலைப்பு தான், அதாவது போதைப்பொருள் பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தில் நம்ம எப்படியெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளுடைய பங்கேற்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அதற்காக நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்கிறார் மாவட்ட மனநல திட்டத்திலிருந்து மனநல மருத்துவர் எஸ் சரத்குமார் அவர்கள் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவர் கூட தான் நம்ம பேச போகிறோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: சார் வணக்கம்.
2: சார் உங்களை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார்.
3: எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் டாக்டர் சரத்குமார். நான் வந்து நீலகிரி மாவட்ட மனநல திட்டத்திலிருந்து வரேன்.
2: உலக போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு தினம் அப்படின்னு சொல்றோம். கடத்தலை தடுத்தாலே ஓரளவுக்கு நம்ம இந்த போதைப்பொருளினுடைய பயன்பாட்டை தடுத்தரலாம் அப்படின்றது சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த வருஷம் நம்ம மாவட்ட அளவிலாகட்டும் உலக அளவிலேயாகட்டும் உள்ளூர் அளவிலேயாகட்டும் இந்த வருஷத்தை நம்ம நினைவு கூற வேண்டிய சொல்ல வேண்டிய முக்கியமான ஒருவேளை கருப்பொருள் இருந்தால் அதையும் கூட நீங்கள் சொல்லலாம்.
3: அதாவது என்னென்ன முன்னாடிலாம் வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறதே ஒரு 40+ அந்த 40+ ஏஜில் தான் வந்து எல்லாருக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து டிப்ரெஷன் சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ இருக்க அந்த மன அழுத்தம் இப்போ 2 மடங்காக வந்து உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒன்று தான் இந்த போதைப்பொருள் பழக்கம். என்ன சொல்ல வரேன்னா இளைஞர்களையும் தாண்டி மாணவர்கள்கிட்ட இப்போ இந்த போதைப்பொருள் பயன்பாடு வந்துருச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கூல் லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புகையிலை அதோடைய பயன்பாடு எல்லா இடத்துலையும் வந்து மிதமிஞ்சிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மாணவர்களுடைய மனநலம் அவர்களுக்கு அதிகரித்து வரும் அந்த மன அழுத்தம்

0: ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான்
1: நினைக்கிறேன். இந்த வருஷத்தில் அதோட தீம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
0: இல்லை, அந்த மாதிரி இல்லை. பொதுவாகவே வந்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீம் நம்ம வந்து சொல்கிறது வழக்கம்தான். ஆனால் போதை சம்பந்தமாக இந்த வருஷத்தில் அந்த மாதிரியான தீம் வந்து கொண்டு வரல.
1: அதாவது நீங்கள் சொல்லும்போது இரு மடங்கு அதிகமாயிருக்கு அப்படின்றதுக்கு இதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஒரு காரணமா, இல்லைனா அதனுடைய பயன்பாடு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பயன்படுத்துகிற அந்த பழக்கமும் இருக்குதுன்னு சொல்லுவீங்க?
0: என்னன்னா இந்த போதைப் பொருள் பயன்பாடு வந்து நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து குழந்தைகளுக்கு நம்ம என்ன பொருள் பயன்படுத்துகிறோங்கிற அந்த அறியாமை, அது அவங்களுக்கு தெரியறதில்ல அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ கூலி போய் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அது உள்ளே என்ன இருக்குன்றது தெரியாமலே நிறைய பசங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. கூட இருக்க நண்பர்கள் வந்து இது ஒரு சாக்லேட்டு, இது ஒரு மிட்டாய், இதனை போடு, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அது அவங்கக்கிட்ட போய் சேருது. அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க பயன்படுத்துறதில்ல, பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அடிமை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து போயிடுறாங்க. அப்போது அது என்ன இருக்குது, என்ன வந்து உள்ள கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்றது தெரியாமலேயே போகிறது ஒரு வழி. இன்னொரு விதம் வந்து இளைஞர்கள், அவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த வயசில் வந்து ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அதாவது ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஆர்வம், அது நம்ம என்ன தான் ஒரு விஷயத்தை வந்து அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள் இதை பண்ணாதன்னா கரெக்டாக அதை தான் போய் பண்ணுவோம். அப்போது இதில் என்ன தான் அப்படி இருக்குது, அது போட்டு பார்த்தா என்ன தான் வந்து நமக்கு உள்ளே நடக்குது, இதை நம்ம தெரிஞ்சுக்கப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தில் போயிட்டு போட்டு பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் அதிலேயே பழக்கமாகி அது அடிமைங்கிற நிலைக்கு கொண்டு வருது. அப்போது இது தெரிஞ்சும் மாணவர்கள் மத்தியில் போகுது, தெரியாமலையும் ஒரு சாக்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயமாக அறிமுகமாகி பின்னாடி அது போதைப் பொருளுக்கு அடிமையாகிற நிலைமைக்கும் வருது.

0: நீங்கள் சொல்லும்போது சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு
1: ம்
0: சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து போகும்போது கடைசியில் அது ஒரு அடிக்ஷனுக்கு மாறிடுது
1: மருது.
0: அப்படின்றத நீங்கள் வலியுறுத்த வரீங்க அப்படின்றது புரியுது. இப்போ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்னும் போது சாதாரணமாக இதில் இது எதில் வருது? சில சமயத்தில் அவங்க பேசும்போது நம்ம எல்லாருக்கிட்டேயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு தண்ணி அடிக்கிற, எப்போதும் ஸ்மோக் பண்ணுவாங்க அடிக்கடி, அந்த ஸ்மோக்கிங்கில் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இதை அவங்க யூஸ் பண்ணுறத என்னமோ நியாயப்படுத்தி பேசிடுவாங்க. ஆல்கஹால் தப்பு அப்படி, இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்றதுல எதெல்லாம் வருது அதை கொஞ்சம் வகைப்படுத்தி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: என்னன்னா, மூளையை வந்து தூண்டி அதன் பிறகு அதை மழுங்க செய்யக்கூடிய எல்லா மருந்துகளும் போதைப் பொருள் கீழே தான் வந்து வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெக் தானே அடிக்கிறேன், இதில் என்ன பெருசாக வந்துடப்போகுது, என்றைக்காவது தானே நான் ஒரு பீர் சாப்பிட்றேன், இதில் என்ன வந்துடப்போகுது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா திரைப்பட காட்சிகளில் ஒருத்தவர் ஹீரோ பீடியோ இல்லை வந்து சிகரெட்டோ புகைச்சிட்டு போயிடுவார், ஆனால் அதன் பின்னாடி அவருடைய சொந்த வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத இங்கே யாருமே பார்க்குறதில்ல. அப்போது போதையை எக்காலத்திலும் எக்காரணத்திலும் நம்ம வந்து ஒரு அதை ஃபேண்டிசைஸ் பண்ணக்கூடிய, அதை ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கவே கூடாது அப்படிங்கிறத நான் இங்கே வலியுறுத்துகிறேன். ஸோ சாதாரண சிகரெட்லேருந்து ஆரம்பித்து கொக்கைன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா போதைப் பொருட்களும் நம்ம மூளையை தூண்டி பின்னாடி கொஞ்ச நாளில் வந்து மழுங்கடிக்க செய்ய வேலையை தான் செய்யுது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருள் பயன்பாடில் டொப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம மூளையில் வந்து செக்ரேட் ஆகுது. போதைப் பொருட்கள் பயன்படுத்தினா மட்டும் இது வர்றதில்ல, பொதுவாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் இந்த டொப்பமைன் ஹார்மோன் வந்து சுரக்கும். அப்போது போதைப் பொருள் எடுத்துக்கும் போது இந்த ஹார்மோன் சுரக்கிறதால இந்த இன்பத்தை தேடி இந்த பசங்க வந்து ஈஸியாக இது போயிட்டு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ கிடைக்கக்கூடிய அந்த 5 நிமிடம் 6 நிமிடம் சுகத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையே நிறைய பேர் இழந்திருக்கோம்னு நான் பார்த்துருக்கேன்.

0: இன்பம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது, அதில் சைக்காட்ரிக்கில் நீங்கள் மனரீதியாக அதை சொல்கிறீங்க. இது போக எமோஷ்னலாக சில நேரத்தில் ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடிய தூண்டக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இதில் இருக்குது. அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ண முடியும்?
1: என்னன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா வன்முறை சார்ந்த விஷயங்கள், அதாவது
0: போதைப்பொருளை பயன்படுத்துனதுனால இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய
1: என்னன்னா, இந்த போதைப்பொருள் எடுக்கும்போது நம்ம சுயத்தை இழக்கிறோம், தன்னிலை வந்து மறக்கிறோம், நம்ம மூளை வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் வேலை செய்கிறதில்ல, இது சரி இது தப்பு அப்படின்னு வகைப்படுத்த முடியாது அந்த நேரத்தில். அப்போது ரொம்ப சுலபமாக இவங்க வந்து வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. அது போதை கஞ்சாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அல்கஹாலாக இருக்கட்டும், எது உள்ளே போனாலும் பண்ணி தான் பார்ப்போமே, இதை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு திகினை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடுது. அந்த போதை எப்போ தெரியுதோ, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே எழும். நீங்கள் ஃபேமஸ் கதை கூட ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஒருத்தவன் வந்து அவன் கண் முன்னாடி மூணு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்.

0: இன்னொன்று ஒரு குழந்தை, அந்த குழந்தையை வந்து கொலை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது ஒரு பாட்டில், ஒரு ஆல்கஹால் பாட்டில். இது வந்து இவன் மூணுத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு விதிக்கப்படுது. இவன் என்ன பண்ணுறான், நம்ம வந்து முதல் விஷயம் ரொம்ப தப்பு, பெண்களுக்கு எதிராக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இன்னொன்று சின்ன குழந்தை, குழந்தையை வந்து கொலை பண்ணுறதுங்கிறது மகா பாதக செயல்லாம் அவன் நினைக்கிறான். அப்போது ஈஸியாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம அடிச்சிருவோம், அந்த அல்கஹால் நம்ம சாப்பிட்ருவோம், அப்போ நம்மளோடையே போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் என்ன ஆகுது, அவன் அந்த தண்ணி அடிக்கிறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுடைய மூளை வந்து செயல் இழந்து அவன் சிந்தனைகள் மாறி முதல்ல அந்த பொண்ணையும் ரேப் பண்ணுறான், அதை தடுக்க வர அந்த குழந்தையும் கொண்டுடுறான். ஸோ இதுதான் போதை. ஸோ போதை அப்படிங்கிறது நம்மளை தெளிவான சிந்தனையை முற்றிலும் வந்து மழுங்க செய்து தவறான பாதைகளுக்கு இட்டு செய்கிறது முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பாலியல் கொடுமைகள் இல்லை வந்து அங்கங்கே நடக்கக்கூடிய அந்த வன்முறைகள், இதில் பாதி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போதையால் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸால் பண்ணுறவங்கள தான் நம்ம நிறைய பார்க்குறோம்.
1: இயல்பாக சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சாதாரணமாக நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன், ஸ்மோக் பண்ணுறேன், அதே நேரத்தில் நான் ஹெல்த்தாக நான் ஃபுட் எடுத்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும், என்ன நான் பார்த்துக்கிறதுக்கு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கேன். ஒருத்தர் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் அவருக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாத்துக்கும் மாத்திரை எடுக்கிறார், அப்போ அவரை விட நான் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய
0: இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் சார், இது வந்து ஒரு மித் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போது போதை அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம், ஃபார் எக்ஸாம்பிள் அல்கஹாலே எடுத்துக்கோங்களேன், தொடர்ந்து வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் என்றைக்காவது ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து வந்துடும். அப்போது 2-3 மாதம் தண்ணி அடிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ட்ஸ், அந்த காம்ப்ளிகேஷன்ஸ், இதையும் 2-3 வருஷமாக தண்ணி அடிக்கிறவங்க கூட நம்ம சேர்த்து பார்க்கவே கூடாது. ஏன்னா போதை அப்படிங்கிறது ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் மாதிரி தான். இப்போ எப்படி ஒரு கடலில் நம்ம மேலே இருக்கக்கூடிய பனிக்கட்டி பார்க்குறோம், இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஆனால் தெரியாமல் கீழே அவ்வளோ பெரிய பனிப்பாறை வந்து கிடக்கும். அப்போது அவன் 2 மாசம் அடித்தாலும் சரி, 2 வருஷம் அடித்தாலும் சரி, அதுக்குண்டான பயனை அவன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அனுபவிப்பான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ கண்ணுக்கு தெரியாமல் அவன் உடம்புல ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: இது வெளிப்புற தோற்றத்தில் நம்மளுக்கு வலியாவோ அல்லது வேற ஏதாவது எதாவது எந்த ரூபத்துலையாவது அது உடனே தெரியாது,
0: ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அது தெரியும்.
1: இப்போ நம்ம மாவட்ட அளவில் நீங்கள் நிறையா, அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு நீங்கள் அதை விசிட்டிங் போய் மாணவர்களுக்கும் பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு ப்ரோக்ராம், அந்த புரிந்துணர்வு நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க, அதனுடைய ரெஸ்பான்ஸ், அது அந்த திட்டத்தில் என்னென்ன செயல்பாடுகள்?
0: ஆக்சுவலாக ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த திட்டம். என்னென்னா மாவட்ட மணல் திட்டம் சார்பாக நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு பசங்க மத்தியில் இந்த போதை பற்றின, மற்ற மனநலம் பற்றின எல்லா அவேர்னஸும் கொடுத்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க இல்லை 2 பேராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை தேடி வருவாங்க. ஒரு டைம் நாங்கள் போய் பண்ணி தென் அடுத்த விசிட் போனோம் அப்படின்னா எங்களை தேடி அவங்க வராங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய கூட பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து சார் இந்த மாதிரி எங்கள் அப்பா தண்ணிக்கு அடிமையாயிட்டார், இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள், எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி கூலி போடுறான், இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ மாணவர்கள் மத்தியில் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் இதை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இதோடைய சக்சஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம்.
1: இப்போ அந்த மாணவர்களில் சில சமயங்களில் அவங்க வந்து அதில் ஆர்வம் இல்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள தூண்டுதலில் ஏற்படுத்தி அதை பயன்படுத்துறதுக்கு அந்த மாதிரி செயல்பாட்டில் ஈடுபட செய்கிறாங்க. இதில் இப்படி தான் இது வந்து பரவிட்டு போகுதா, இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ணும்போது இல்லை இதில் எனக்கு நல்லா இருக்கு, என்ன காரணத்தினால இதெல்லாம்?
0: நீங்கள் கேட்குறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இது கேன்சர் வந்து ஒரே லைனில் சொல்லணும்னா பியர் ப்ரெஷர். அதாவது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான் அப்படின்னா 24 hoursல் பாதி நேரம் கூட இருக்க அவனுடைய ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கான். அப்போ ஒருத்தவனுக்கு இந்த விஷயம் வந்து வந்துருச்சு அப்படின்னாலும் அது ஒரு தொற்று நோய் மாதிரி எல்லா பசங்ககிட்டையும் போய் சேர்ந்துருது. இதை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதே இதை போட்டு பாரு, ரொம்ப நல்லாயிருக்கு. என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு பையன் இந்த வார்த்தையை சொன்னான். சரி, இதை நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த கூலி போகிறதெல்லாம் உனக்கு அப்படி என்னடா ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், சார் பறக்கிற மாதிரி இருக்குது, நான் வந்து பறந்துக்கிட்டே கிளாஸை வந்து பார்த்து நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போது இதை வந்து இந்த பசங்க வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க. அது திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம மூளையுடைய அந்த வடிவமைப்பே அப்படி தான். ஒன்ஸ் அந்த டொபமைன் ரிலீஸ் ஆகிறத அவங்க அனுபவிச்சிட்டாங்கன்னா அது திரும்ப வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது இயற்கையாக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் தப்பி தவறி போய் இந்த பசங்க மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை இருக்குது. இது என்ன தான் இருக்குதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்ம ஃப்ரெண்டு போடுறானே நம்மளும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போய் தான் நிறைய பசங்க வந்து இதில் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு நிறைய பேர் சார் நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன் சார், இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இப்போ பார்க்குறோம்.

0: சாதாரணமாக மாணவர் யார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நம்ம பார்க்கும்போது யாராவது பயன்படுத்தணும். இதை வந்து எல்லாம் யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமாக பண்ணணும், மறைச்சி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தெளிவாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வெளியில் வந்து அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ஸ்கூலில் டீச்சர்ஸுங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதனால் மறைச்சி அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி சமயங்களில் எங்கே மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, பாக்கெட்டில் பேக்கில் எங்கேயாவது வச்சு மாட்டிக்குவாங்க, துவைக்கும் போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் இவன் பாக்கெட்டில் இது. சில சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸே டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சமயம். இதையும் தாண்டி இயல்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
1: நான் திரும்ப அந்த கூலிப்புக்கே வரேனே. பொதுவாக வந்து இந்த கூலிப்புக்கு அடிமையானவங்களை பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ்வலாக அந்த ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் வந்து வாய் ஓப்பன் பண்ணிக்காமே அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே பாதி விஷயம் வந்து தெரிஞ்சிடும். அதில் வந்து இந்த அது நிக்கோட்டின் தானே, அது புகையிலை தானே. அப்போது தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால என்னாகுது, இந்த பல் எல்லாமே அதோடைய அந்த கலர் வந்து இழக்கும். ஸோ வெள்ளையாக இருக்க பல் வந்து ப்ரௌன் கலரில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த நிக்கோட்டினுடைய படிவங்களே வந்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு சொத்த பல் வந்திருக்கும், அந்த சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க, ஆனாலும் ஏன் எனக்கு சொத்தப்பல் வருதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பின்னாடி நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் அந்த கூலி மாதிரியான புகையில யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியும். அப்போ சிம்பிளாக வந்து ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணாலே கண்டிப்பாக 90% ஆஃப் கூலி டிபெண்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது.
0: இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அவங்களும் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருந்தி வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கவுன்சிலிங்லேயும் உங்களோட ட்ரீட்மெண்ட்லேயும் நீங்கள் இது பண்ணுவீங்க. இதையும் தாண்டி ஒரு அடிக்ஷன் லெவலுக்கு போயிட்டாங்க, மீண்டு வர முடியல. ஸோ அந்த லெவலில், அதாவது நம்ம சாதாரணமாக சொல்லும்போது ஒரு ஆரம்ப சூழ்நிலை, அப்புறம் அந்த மாடரேட் அப்படின்னு சொல்லி, இதை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மூணு கேட்டகரியில் அதுக்கப்புறம் இவங்களை மெடிசன் கொடுத்து தான் ரிக்கவர் பண்ணும் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் நடக்கக்கூடிய விஷயங்கள்.
1: இது வந்து போதைங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது, இது வந்து ஒரு புதக்குழி மாதிரி சார். இது நம்ம அதில் வந்து உள்ளே விழுந்துட்டோம்னு வைங்களேன், வெளியே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது வெளியே இருந்து யாராவது இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் வந்து தேவை. அப்போது அவங்கக்கிட்ட ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்படுது, கரெக்டான டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு காமிக்கணுங்கிற ஒரு விஷயம், கூட இருக்க நண்பர்கள், இவங்களுடைய துணைகள் இல்லாமல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை வந்து மீட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சிவியர் டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுவோம். ஆரம்பத்தில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வித்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேவிங், இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மூளை பழக்கப்பட்டுருச்சு, இத்தனை நாள் தொடர்ந்து அந்த போதைப் பொருளை எடுத்து பழக்கப்பட்டுருச்சு. அப்போ ஒரு நாள் விட்டாலும் அந்த வித்ராயல் சிம்டம்ஸ் வந்துடும், கை நடுக்கமாகிறது, அந்த கிரேவிங் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அக்ரஷன், தூக்கமின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதால தான் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இது தான், மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது, ரீசனே இது தான். அந்த காலகட்டத்தில் சரியான இன்டர்வென்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதிலிருந்து தள்ளி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இதிலிருந்து வந்து வெளியே வர முடியும். இது நான் கொடுக்குற அஷூரன்ஸ்.
0: இப்போ போதைப் பொருளை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆபத்துகளை எல்லாம் அவங்க கிட்ட சுட்டி காண்பித்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது சரியானதா?
1: கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசினா தான் அவங்களுக்கு இவோ இவ்வளோலாம் இருக்கா அப்படிங்கிறதே தெரியும். ஏன்னா நான் போகிற இடத்துல எல்லாமே என்கிட்ட கேட்குறது என்னென்னா, சரி எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்றது தெரியாது, அதாவது ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் ஆகுங்கிறது எனக்கு தெரியாது, உன் உடம்புல இத்தனை விளைவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருங்கிறது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பேன் சார், இந்த மாதிரிலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே எனக்கு தெரியாதுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாவட்ட மனநல திட்டமாகட்டும், அங்கங்கே உள்ள மெடிக்கல் காலேஜில் பண்ணுற ப்ரோக்ராம் ஆகட்டும், இதெல்லாம் மக்கள்கிட்ட கொஞ்சம் எளிமையான முறையில் போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ முன்னே விட வந்து மக்கள்கிட்ட இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நிறையவே இருக்குன்றதை நான் பார்க்குறேன். அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆபத்துகள்

0: விளைவுகளும் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்லும்போது வித்ட்ரால் டிஃபிகல்ட்டிஸ் அதில் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கூட இருக்கிறவங்க கரெக்டாக பார்த்துக்கல அப்படின்னா திரும்பி அவங்க மறுபடியும் அடிக்ஷனில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு
0: இருக்குது.
1: ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுது?
0: என்னென்னா நீங்கள் வந்து உடல் ரீதியான விஷயங்களும் சரி மன ரீதியான பாதிப்புகளும் சரி நிறைய இருக்குது, நம்ம அறிகிட்டே போகலாம். இப்போது கூல்லிப் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுறவங்க என்ன ஆகுது, நான் சொன்ன மாதிரி அந்த ஓரல் அல்சரோ அது போய் ஓரல் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் வந்து விடுறதை நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் மன ரீதியாக அவங்களுடைய பர்சனாலிட்டியே வந்து மாறுது, அவங்களுக்கு அடிப்படை குணாதிசயமே வந்து மாறுறத பார்க்கும்.
1: படிப்பில்
0: கவனம் செலுத்த முடியாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கோவம் வரும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையான பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நல்லா தான் சார் இருந்தான், 2-3 மாதமாக என்னன்னு தெரியல, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறான், எது சொன்னாலும் வந்து முஞ்ச காமிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேயே வந்து நம்ம ஓரளவு க்ளூ கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவாங்க, சரியாக வந்து பாடத்தை வந்து கவனிக்க முடியாது, கவனித்தாலும் அதை திரும்ப ரீகலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸே வந்து டோட்டலாக மாறிடும். போய் பேசுவாங்க ஆரம்பத்தில், ஏன்னா இப்போ வந்து போதைப் பொருள் கிடைக்கல அப்படின்னும் போது ஆரம்பத்தில் நண்பர்கள் வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட காலியாகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸ் கிட்ட தான் வந்தாகணும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பள்ளியில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது அதுக்கு ஷூ வாங்கணும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, புக் ஃபேர் நடக்குது புக் வாங்கணும் காசு கொடுதுன்னு கேட்பாங்க. ஸோ பொய்யே பேசாத பையன் பொய் பேச ஆரம்பிக்கிறான், அந்த பொய்ங்கிறது நாளடைவில் திருட்டாக மாறும். ஸோ காசு கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் வந்து அப்பா பாக்கெட்டில் கை விடுறது, அம்மா ஏதாவது காசு சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதை எடுக்கிறது. இப்போ பொய் பேசாத பையன், திருட்டுனா என்னன்னே தெரியாத பையன் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுடைய டோட்டல் அந்த குணாதிசயமே அங்கே வந்து உடையுது. இதுதான் போதை.
1: இப்போ இதை ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தடுக்கிறதுல வந்துட்டு இந்த இல்லிசிட் டிராஃபிக்கிங், அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தல் அப்படின்றது வந்து உலகளவில் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சப்போஸ் வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது போகும்போது கூட நீங்கள் போதைப் பொருளை பயன்படுத்துகிறீங்களா, அது ஏதாவது உங்கள் பேக்கில், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதில் வருது.
0: ரெண்டு
1: கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது அதனர்த்தம் நிறைய இடங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக அதை கேட்குறாங்க. அதை கடத்துறதுல வந்து தீவிரத்தை அதிகப்படுத்தி டோசேஜ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணி அதுக்குன்னு பெரிய ஒரு கூட்டமே செயல்படுது அப்படின்றத நமக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுடைய பங்கேற்பு, மனநல திட்டத்தினுடைய பங்கேற்பு ஏதாவது இருக்கு?
0: மனநல திட்டத்தையும் தாண்டி பொதுமக்களுக்கே பங்கேற்பு இருக்குது. ஏன்னா இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல, ட்ரக் ஃப்ரீ டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து எல்லாருமே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் நோட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஒரு தயக்கம், இதை எப்படி நம்ம சொல்கிறது, சொன்னால் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அது இயல்பானது தான். அப்போது இந்த ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அது உள்ளே போயிட்டு நம்மளுடைய பேர் அடையாளம் அதெல்லாம் வெளிப்படுத்திக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, போதை கடத்தல் வந்து யார் பண்ணுறாங்க, யார் இந்த மாதிரி இல்லீகலாக விற்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அதில் பதிவு பண்ணிட்டா போதும், உடனே வந்து அதுக்கு ஆக்ஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல, இதை ரொம்ப வந்து சீரியஸாக வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த மாதிரியான வந்து கடத்தல் இல்லை வந்து இல்லிசிட்டாக விற்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதை வந்து தடுக்கணும். அதுக்கு இந்த ஆப் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நம்மளுடைய அந்த மாற்றம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவர்கள்கிட்டருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரணும். இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த போதைப் பொருள் பயன்பாடுங்கிறது குறையும்.
1: இப்போது நீங்கள் சொல்லும்போது மூணு டிபார்ட்மெண்ட் பேசிக்காக நம்ம யோசிக்கும் போது, அதில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு அதில் மெயின் ரோல் இருக்குதுன்னு சொல்லலாம். காவல்துறை சட்ட ரீதியான சிக்கல்களை கவனிக்கிறதுல அவங்களுடைய அந்த ரோலும்
0: இருக்குது,
1: ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் இன்னொரு கேள்வி கூட நான் எனக்கு கேட்கணும்னு அப்படின்னு தோணுது. கொலை செய்கிறவனை விட கொலை செய்கிறவனுக்கு கொலை செய்கிறத திட்டம் போட்டு செயல்படுத்துறவனுக்கு தண்டனை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, இப்போது இதை வந்து இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்கள அவங்களுடைய காரியத்தை சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க,
0: அப்படி நடக்குது. ஆமாம்,
1: இவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நீ இப்படி போய் ஏதாவது பண்ணி விட்டு செஞ்சுட்டு முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னா கரெக்டாக அவன் அதை செயல்படுத்தும் போது இதை யூஸ் பண்ணிட்டு போறான் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு கூட்டத்தை நம்ம அதிகமாக
0: பண்ணணும். ஏன்னா இது வந்து குடும்பத்திலிருந்தே இது ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பா வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு பையன்கிட்ட நீ கூலி போடாத அப்படின்றத வந்து நம்ம எந்த வகையில வந்து
1: ரோல் மாடலாக
0: நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்.

ஸோ எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் அது குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறது, யாரை பார்த்து நீ இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்த கற்றுக்கிற அப்படின்னா, நண்பர்களையும் தாண்டி அவங்களை கை காட்டுறது அவங்க அப்பாவையோ அவங்க சித்தப்பாவையோ தான் இருக்கும்.

0: சரி சார், நீங்கள் நிறையா உங்களுக்கு அனுபவங்களும் இருக்குது, அதே நேரத்தில் நிறையா இந்த மாதிரி சைக்காட்ரிக்கு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறையா மனரீதியாக பாதிக்கப்பட்டவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவமும் இருக்குது. அதில் மற்ற உங்களுடைய ஈடுபாடு இதெல்லாம் இருக்கா?
1: இதில் வந்து என்னென்னா,

0: நாங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரீட்மெண்ட் அவங்களுடைய நம்பிக்கையை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம். ஸோ ஒரு ஒரு டைமும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்றத பார்க்குறோம், எங்கே இருந்து இந்த மாதிரியான பொருட்கள் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, எப்படி அவங்களுக்குள்ளே அது அறிமுகமாகுது, எல்லாத்தையும் நாங்கள் வந்து அசஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி அடுத்த ஒரு வாழ்க்கையை வந்து நகரத்துக்கு உண்டான நம்பிக்கையும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா
1: கொடுக்குறோம். இப்போது இன்னொரு கேள்வி கூட, இப்போது போதைப்பொருளை பயன்படுத்துறது ஒரு தவறு அப்படின்னும்போது நீங்க சைக்காட்ரிக் ரீதியா கொடுக்கக்கூடிய மெடிசனையே போதையா உபயோகப்படுத்தும், அதை பத்தி சொல்லுங்க.
0: இதை வந்து எப்படின்னா, போதை உண்டான ட்ரீட்மெண்ட்டே முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா இப்போ தூக்கத்துக்காக நாங்கள் வந்து ஒரு சில மாத்திரைகள் கொடுக்குறோம், அதுக்கு அடிமையாகி வர்றவங்களே நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்குமே நாங்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட் திரும்ப கொடுக்குற மாதிரியான சூழல் உண்டாகுது. ஆனால் நிறைய பேர் வந்து என்னன்னா, இதை வெளியே சொல்லாமல் இந்த மருந்துகளுக்கு நம்ம அடிமையாகிட்டோமே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்குமே எங்ககிட்ட தீர்வு இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னு தனியாக எங்களுக்கு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அப்போது அதே வெளிப்படையாக வந்து மக்கள் சொல்லணும், சார் நீங்கள் கொடுத்த மெடிசன் சாப்பிட்டேன் பட் அது சாப்பிட்டு அதுவே எங்களுக்கு வந்து டிபெண்டன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லணும். எல்லா மருந்துகளும் அந்த மாதிரி டிபெண்டன்ஸ் ஆகாது, ஒரு சில மருந்துகள் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை வெளிப்படையாக சொல்லிட்டோம்னா அதுக்குன்னு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வராங்க,
1: இதை கொஞ்சம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா?
0: ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஸோ இது ஒரு பக்கம் நிறையா அந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும்போது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, நாங்கள் சிலதெல்லாம் நீங்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க, உங்களுடைய அந்த இதையும் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா.
0: என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த போதைக்கு அடிமையாகி ஒரு 20 வயசு பொண்ணு நான் வந்து பார்த்த கேஸ் அது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு வராங்க, இந்த மாதிரி போதைப்பொருள் பயன்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வெளியே உட்கார வச்சுட்டு நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். அவங்க வந்து ரொம்ப பதட்டத்தில் இருந்தாங்க, ரொம்ப பயம், அடுத்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியாத குழப்பத்தில் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க என் முன்னாடி. அப்போ வந்து அவங்கள ஃபஸ்ட்டு நான் ஆற்றுதல் படுத்தணும், கொஞ்சம் வந்து அமைதி, அவங்கள வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், என் மேச மேலே ஒரு புக்கு இருந்துச்சு, அதை எடுத்து கொடுக்க, ஒரு கவிதை புக், அது கொடுத்து நான் படிக்க வச்சேன். அவங்க சத்தமாக வாசிக்க சொன்னேன். அதில் வந்து என்ன போட்டிருந்துச்சுன்னா, வாழ்ந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலைக்கலாம், செத்து என்ன ஆக போகிறது, வாழ்ந்து தொலைக்கலாம் அப்படிங்கிற அந்த 2 வரி. இது வந்து வண்ண நிலவன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுந்தது. ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப 2 வரியில் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா, வாழ்ந்து என்ன ஆக போகுது, பேசாமல் எங்கேயாவது போயிடலாமே அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு உணர்வை நம்ம எல்லாருக்குமே வந்து எப்பயாவது வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு வரி எழுதுறாரு, செத்து மட்டும் என்ன ஆக போகுது, வாழ்ந்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி. அந்த 2 வரிகளை படிச்சுட்ட பிறகு அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா பொதுவாக வந்து ஆண்கள் இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாகிறதுக்கும் பெண்கள் போதைப்பொருளுக்கு அடிமைறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஈஸியாக ஜட்மெண்ட் பண்ணிவிடுவோம், ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்போது அவங்களுக்குள்ளே அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. ஸோ நானும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன்னு அவங்க நினச்சிருப்பாங்க போல். ஆனால் நான் ஒரு புத்தகத்தை படித்து வந்து கொடுத்து அதை படிக்க சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நான் வந்து கேட்டேன், அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சேன். இந்த நாளில் வரணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன், பட் அவங்க வரவே இல்லை, திரும்ப அவங்க என்கிட்ட ஃபாலோஅப்புக்கே வரலை. அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் ஒரு பார்சல் என்னுடைய கிளினிக்கு வந்துருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய பேர் கூடவே வண்ண நிலவனுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சரி அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது என்னுடைய லைஃப்பில் வந்து சொல்லும்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி வந்து நம்ம ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம். இதன் மூலம் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, போதை அப்படிங்கிறது ஒரு விஷயம், நான் இப்போ அது புதக்குழி அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். என்ன தான் அது புதக்குழியாக இருந்தாலும் கை கொடுக்க நாங்கள் இத்தனை பேர் இருக்கோன்றதை இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்குண்டான மனநல மருத்துவர்கள் எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்காங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் சைக்கியாட்ரிஸ்ட், சேட்டலைட் சைக்கியாட்ரிஸ்ட்னு இத்தனை பேர் அவங்க இருக்க இடத்துக்கே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அப்போது போதைப்பொருள் பயன்படுத்துறதுக்கு தான் வைக்கப்படணுமே தவிர ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வைக்கப்படவே கூடாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார்ன்னு இல்லை, ஒரு ஒரு இளைஞர்களும் அவங்க வந்து முன்னெடுப்பு பண்ணால் மட்டும்தான் இதுக்குண்டான தீர்வு வந்து பார்த்தினா கிடைக்கும்.
1: மிக சரியாக சொன்னீங்க. அதே நேரத்தில் இந்த

0: சோசியல் மீடியாவுடைய தாக்கம் இப்போ ஒரு மெயின் ரோலாக நம்ம பார்க்க வேண்டிய கேட்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்குது. இதனுடைய அந்த பயன்பாடு வந்து போதைப்பொருளில் பயன்படுத்துகிறவங்களுக்கு சில நேரங்களில் அதில் வரக்கூடிய செய்தி மிகைப்படுத்தி தவறான ஒரு வழியில் போகிற செய்திகளும் அதுவும் இருக்கு. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய
1: இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்கள் இளைஞர்கள்கிட்ட இருந்து இந்த மாற்றம் வந்து வரணும் சார். நாட் ஒன்லி ட்ரக் டிபெண்டன்ஸ், எல்லா வகையான உணர்ச்சிகளும் இந்த சோசியல் மீடியாவால் மழுங்கி போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதில் வந்து ஒரு ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, அங்கே ஒருவருடைய வாழ்க்கையை வந்து இவங்க பார்த்து தன்னுடைய வாழ்க்கை கூட சேர்த்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க இப்படிலாம் இருக்காங்களே, நம்ம இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது, அது வந்து ஒரு நிழல் தான், அவங்க நம்ம பார்க்குறது நிழல், பட் நிஜம் வந்து வேறையாக தான் இருக்கும். எப்பயுமே திரையில் பார்க்குறதுங்கிறது வேறு, நம்மளுடைய சொந்த வாழ்க்கைங்கிறது வேறு. இது நிறைய இளைஞர்கள் வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை, ஓ இப்படி தான் வாழணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க கம்பேர் பண்ணிக்கிறதால இவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனச்சோர்வுங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடுது. அப்போது இந்த சோஷியல் மீடியாவாகட்டும் இந்த ரீல்ஸ் கலாச்சாரங்கள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து உள்ள ஆபத்துக்கள் என்னங்கிறது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற உண்மை வந்து அவங்களுக்கு தெரியணும். அது இருந்துச்சா மட்டும்தான் இதிலிருந்து வெளியே வர முடியும்.
0: இந்த போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் போதை பொருள் கடத்தல் தடுப்பு தினத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி.
1: நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இளைஞர்களையும் தாண்டி சின்ன சின்ன குழந்தைங்க, அதாவது லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடு இருக்க வேண்டிய இடத்துல இப்போ போதைப்பொருள் இருக்குது. அந்த நிலை வந்து மாறணும். பேரண்ட்ஸ் வந்து பசங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு நாளும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரியணும். அவங்கக்கிட்ட டெய்லி, அதாவது 10-10-10 ஃபார்முலான்னு நாங்கள் சொல்லுவோம், பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் பேசணும், பள்ளியிலேருந்து வந்த பிறகு 10 நிமிஷம் பேசணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேசணும். இந்த நடைமுறையை ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு பேரண்ட்ஸும் கொண்டு வந்தால் தான் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இல்லைனா கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுடைய பாக்கெட்லேருந்து குள்ளிப்பை எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் அமையும்.
0: ஓகே சார், இது வரைக்கும் நீங்கள் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் அதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நீங்கள் சொன்னீங்க. நிலைத்து சார்பிலும் நேர்களின் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி சார், நன்றி.
0: நேர்களை இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில், அதாவது மாவட்ட மனநல திட்டத்தில் மனநல மருத்துவர் டாக்டர் எஸ் சரத்குமார் அவர்களோட தான் நம்ம பேசினோம். இத்துடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவேறும்.
2: யாருக்கும் தெரியாமல் நட்ட நடுராத்திரி

0: தாத்தா, இது என்ன செடி?
1: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவேன். இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்
0: தாத்தா. வேணும், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ, தேங்க்ஸ் கப்பு.
2: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களை. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமடு படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களுடனான நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நிகழ்விருப்பம், 9:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:30 அரங்கிசை உமா மற்றும் ராதிகா அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்களின் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்களின் மிருதங்கம், 10:45 காற்றோடு கலந்திடவா, 11:05 ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயணம் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு மாணவி கே திருஷியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 7:00 காலை கதிர் இதில் நலமுடன் வாழ, உலக HIV கண்டறியும் தினம் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டமறிவும், வன உயிரிய பாதுகாப்பு சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் குணசேகரன் அவர்கள்.

மாதிரி நீ சொன்னதே தேவி. நம்பி தொழுது நான் நாளும் போற்றிட, காவல் தரும் நின் காலும் கும்பிட. இது நாள் வரையும் என் நெஞ்சந்தனில் துதித்தது மதித்தது உண்டானால் சூலம் தொண்டை எழுச்சுடராய் வாக்குள் பொங்க என் ஆக்ரோஷம் தீய.

0: கேட்ட பாடலுடன் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமுலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்தை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக்கா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜாஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜாஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலை திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜாஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜாஸ்தபதி தெரிவித்தார்.
4: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
0: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், 3 ட்ரோன், 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்க ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்க எல்லாருக்கும் வேண்டுகோள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. பெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
1: பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல், எவ்வளவு முறை பார்த்தாலும் இந்த உலகில் சலிக்காது என்று சில பொருட்களும் சில இடங்களும் சில விஷயங்களும் உண்டு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வானவில். அந்த 7 வண்ணங்கள் காட்டும் வர்ண ஜாலம் என்பது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒன்று. ஆனால் காதலில் திளைக்கும் ஒரு ஆணிற்கு வானவில் என்பது வானத்தில் தோன்றுவதல்ல, அவன் கண்ணெதிரே அவளுக்கு பிடித்த பெண் தோன்றுவதுதான். அவளில்தான் அவன் அத்தனை வண்ணங்களையும் காண்கிறான். அவளை காணாத பொழுது என் கண்கள் இருட்டி என் வானம் முழுவதும் இரவாக மாறுகிறது. ஆனால் எப்பொழுது நீ என்னை திரும்பி பார்க்கிறாயோ அந்த கணமே என் இதயம் உன்னுடன் நடந்து வருகிறது. இது என்ன மாயம்? உன்னில் உள்ளது அந்த மாயம் என்று காதலன் காதலியை பார்த்து புகழ்ந்து பாடுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். காதலியும் சளைத்தவளா என்ன, அவளும் கூறுகிறாள், நீ என்னை காதல் ததும்ப பார்க்கும் பொழுது நான் உருகி பாதியாகிறேன். நீ உனது காதல் மொழிகளை என்னிடம் பேசும் பொழுது நான் அதில் கரைந்து போகிறேன் என்கிறாள். காதலனோ காதலியை மேலும் வர்ணிக்கிறான், உன் கன்னத்தில் விழும் குழி அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. அவள் கூறுகிறாள், என் கன்னத்தில் விழும் குழி அழகாக இருக்கிறது என்று நீ கூற கேட்டு நான் நம்பாமல் போவேனோ? வேறு யாரு கூறியிருந்தாலும் அதை பற்றி நான் பெரிதாக எண்ணியிருக்க மாட்டேன். நீ ரசிக்கிறாய் என்பதை நானும் ரசிக்கிறேன் என்று.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டதகமலு. இன்றைய நிகழ்ச்சியில் வரும் இரண்டாவது பாடல், இந்த காதல் படுத்தும் பாடு இருக்கிறதே, அதற்கு எதையெல்லாம் ரசிக்க வேண்டும், எதையெல்லாம் எப்படி உருவகப்படுத்த வேண்டும் என்ற விவஸ்தையே கிடையாது. மனிதர்களை கண்டால் மான்கள் மிரண்டு ஓடுவதும் மயில்கள் பறந்து ஓடுவதும் இயற்கைதானே. வானத்தில் காயும் நிலவு கூட அடிக்கடி மேகத்திற்குள் சென்று மறைவதுண்டு, அதுவும் இயற்கைதானே. ஆனால் இந்த காதலில் திளைக்கும் காதலனுக்கு மட்டுமே இதெல்லாம் அவளை கண்டுதான் பயந்தும் மிரண்டும் ஓடுகிறது என்று ஏன் தோன்றுகிறது? எல்லாம் காதல் படுத்தும் பாடு. இது உங்களுக்காக இந்த இனிமையான பாடலை மனோ அவர்களும் ஸ்பர்ணலதா அவர்களும் இணைந்து பாடியுள்ளனர்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். மனிதன் தன் வாழ்வில் வாங்கி வந்த மிகப்பெரிய வரம் எது என்று கேட்டால், ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள். உங்களிடம் இல்லாத ஒன்று எது என்று கேட்டால், பெரும்பான்மையானவர்கள் கூறும் ஒரே கருத்து நிம்மதி. என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை, அதை தேடி அலைகிறேன் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட நிம்மதியை தேடி அலையும் ஒருவரின் மனவேதனை தான் இந்த பாடல். இறைவனிடம் மனமுருகி வேண்டுவதாக அமைந்திருக்கும் இந்த பாடலில் ஆரம்ப வரிகளிலேயே பாடலின் மனநிலையை நம்முள்ளே கொண்டு வந்து விடுகின்றனர். கண்ணில் மணியை வைத்தாய், கூடவே கண்ணீரையும் வைத்தாய், உடலில் உயிரை வைத்தாய், கூடவே பாசத்தையும் வைத்தாய். இந்த இரண்டு வரிகளே இந்த பாடலின் சாராம்சத்தை நமக்குள் உணர்த்திவிடும். ஒளி பொருந்திய கண்கள் இருப்பதாலேயே நாம் அனைத்தையும் காண்கிறோம், காண்பவை மீது பற்று கொள்கிறோம். அதே நேரத்தில் நாம் ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்தாலும் அழுகிறோம் ஆனந்த கண்ணீராக, கிடைக்கவில்லை என்றாலும் அழுகிறோம் விசும்பலாக. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் உங்களுக்கே நீங்கள் சொந்தம். அந்த உடலுக்குள் உயிரை மட்டுமல்ல பாசத்தையும் வைத்துள்ளார். எதற்காக? நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த நேசமே ஒரு பொழுதில் நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. எளிமையாக கூற வேண்டுமென்றால், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று ஒரு கூற்று உள்ளது. துன்பத்திற்கு காரணமே ஆசைதான் என்று ஒரு வாக்கு உள்ளது. இதில் எதை எடுப்பது, எதை விடுவது, அவரவரின் மனநிலையை பொறுத்துதான் இது உள்ளது. நிம்மதியை எங்கெங்கோ தேடி அலையும் ஒருவன், அது இறைவனின் காலடியில்தான் கிடைக்கிறது என்று உணர்ந்து கொள்வதாக நிறைவு பெறுகிறது இந்த பாடல்.

0: இன்றைய பெட்டகமலு நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு பெட்டகமலு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமலு வடுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நூஹு நபி அவர்கள் வெள்ளத்திலே மிதந்து சென்ற பொழுது அவர்கள் சென்ற கப்பல் மீட்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம் தான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றியது இந்த முஹர்ரம் மாதம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டது இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக இப்படி எண்ணற்ற சிறப்புகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆக இந்த முஹர்ரம் மாதம் என்பது வெறும் கலண்டர் மாற்றம் மட்டுமல்ல, மாறாக கடந்த ஆண்டை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம், புதிய ஆண்டிற்கான இலக்குகளை வகுக்கக்கூடிய நேரம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நேரம் இந்த முஹர்ரம் மாதமாகும். உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது இஸ்லாமிய கலண்டர் ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது. அப்பொழுது ஆங்கில மாதம் புழக்கத்தில் இல்லை, மாறாக யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு நடைமுறை அன்றைக்கு இருந்தது. ஆக அவர்களுக்கு மத்தியிலே எந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து, எந்த நாளை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய கலண்டர் ஹிஜ்ரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்த பொழுது அவர்களுக்கு முன்னால் பல்வேறு செய்திகள் வந்தன. சில கருத்துக்கள் இப்படி கூட வந்தன, நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாளை ஆண்டினுடைய முதல் மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற அந்த நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கடைசியில என்ன முடிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம் பெயர்ந்து சென்ற அந்த நாளை தான் ஹிஜ்ரி ஆண்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கிலே வைத்தார்கள். அன்று முதல் எப்படி ஆங்கில மாதத்திலே நாம் ஜனவரி பிப்ரவரி என்று சொல்கின்றோமோ, முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய கலண்டரனுடைய முதல் மாதமாகும். அந்த மாதத்தை பற்றி திருக்குரான் சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே இறைவன் இப்படி குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவற்றில் 4 புனிதமான மாதம் என்று கூறுகின்றான். இந்த 4 மாதங்களிலே ஒன்று இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக முஹர்ரம் மாதம் பாவங்களை விட்டு நம்மை விலக்கி வைக்கிறது, முஹர்ரம் மாதம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு உற்சாகம் அளிக்கிறது, அல்லாஹ்வோடு இறைவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மாதத்தில்தான் பிரபலமான ஆஷுரா நோன்பை உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் வைக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அப்படி செல்லும் பொழுது எதிரிகளுடைய கண்களில் படாமல் இருப்பதற்காக தவுர் என்ற குகையிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். 3 நாட்கள் அவரை தேடி எதிரிகள் வருகிறார்கள். அவங்க இருந்த குகையை நெருங்கின்றாங்க. எதிரிகளுடைய குரலை இவர்கள் 2 பேரும் கேட்கின்றார்கள். அந்த எதிரிகள் சற்று குனிந்து பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆக அபுபக்கர் அவர்கள் கலங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் அவர்களே, நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோமே, இங்க நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆறுதலாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அபுபக்கரே, அஞ்சாதீர்கள், நாம் இருவர் அல்ல, நம்மோடு இறைவனும் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 2 பேர் பேசிக்கொண்ட பேச்சை இறைவன் திருக்குறானிலே இடம்பெற செய்கின்றான். நீங்கள் அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னதை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஹிஜ்ரத் பயணம் செய்ததனுடைய நோக்கத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள், மதீனாவிலே நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, தீய பழக்கங்களை கைவிட்ட நல்லவர்களை அதிகப்படுத்த கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் சென்றார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த முஹர்ரம் மாதத்திலே மிகப்பெரிய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி நாம் இங்கே கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மனித குல வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த கர்பலாவிலே அவர்கள்
போரிட்டார்கள். இவர்களிடத்திலே மிக குறைந்த எண்ணிக்கை இருந்தாலும் கூட நியாயத்திற்காக போராட வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும், சமத்துவத்திற்காக போராட வேண்டும், இறை நெறி மேலோங்க செய்வதற்காக போராட வேண்டும் என்பதற்காக சிறந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனை கர்பலா என்று இஸ்லாமிய சமூகத்திலே அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற செய்தி

0: இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றது. திருக்குறானிலே 13வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அவருடைய நிலையை இறைவன் மாற்றமாட்டான். ஆக மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். தனிநபர்கள் மாற வேண்டும், குடும்பங்கள் மாற வேண்டும், சமூகங்கள் மாற வேண்டும். இப்படி மாற்றம் இருக்கிறதே படிப்படியாக ஒரு கட்டத்திலே நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே மாறுவார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே முதலாவது நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்தும். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட, அது இறைவன் புறத்திலிருந்தான் வருகிறது என்பதனை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமோ இருக்க வேண்டும். நம்மிடத்திலே ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மாறாக இது இறைவன் எனக்கு அளித்த அற்கொடை என்று அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நமக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகமார்கள் இப்படிப்பட்ட நடத்தி உள்ளவர்களை பார்த்து வியப்படைவதாக இமாம்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்தால் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவனுக்கு இறைவன் ஒரு நன்மையை கொடுத்தால் அவன் பூரிப்படைவதில்லை, மாறாக அவன் நன்றி செலுத்துகின்றான், பணிந்து விடுகிறான். இறைவன் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அவன் இறைவனை நிந்திப்பதில்லை, முடங்கி போய் அமர்ந்து விடுவதில்லை, மாறாக பொறுமையை மேற்கொள்கின்றான். எனவே அவனுக்கு நன்மை வந்து நன்றி செலுத்தினால் மீண்டும் இறைவன் அவனுக்கு நன்மையை தந்து விடுகிறான். அவனுக்கு சோதனை வந்து அதிலே அவன் பொறுமையை மேற்கொண்டதனால் அதற்கும் அவனுக்கு நல்ல நன்மைகளை இறைவன் எழுதி விடுகிறான். ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தவறான சூழ்நிலையில இருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும், தீய பழக்கங்களை கைவிட வேண்டும், புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும். தனிநபர் மாற்றம் சமூக மாற்றமாக வளர வேண்டும். தியாகத்தினுடைய உச்சம் கர்பலா. முஹர்ரம் மாதம் வந்தால் கர்பலாவை மறக்க முடியாது. நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசேன் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தியாகம் செய்தார்கள். கர்பலா நமக்கு கற்பிப்பது எண்ணிக்கையினுடைய பலம் முக்கியமல்ல, உண்மையின் பலம்தான் முக்கியம். முஹர்ரம் நமக்கு தியாகத்தினுடைய அவசியத்தை நினைவூட்டுகிறது. மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முஹர்ரம் நமக்கு தரக்கூடிய 5 உறுதிமொழிகள் என்ன தெரியுமா? முதலாவதாக இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். இரண்டாவதாக தீய பழக்கங்களை கைவிடுவோம். மூன்றாவதாக குடும்ப உறவுகளை மேம்படுத்துவோம். நான்காவதாக சமூக சேவையில் அதிகமாக ஈடுபடுவோம். ஐந்தாவதாக நீதி மற்றும் உண்மைக்காக உறுதியாக நிற்போம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், மறுமலர்ச்சி ஆரம்பிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய அருள்களையும் பயன்களையும் வாரி வழங்குவானாக. எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும்.
1: தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம், முஹர்ரம் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஏ மோகன் அவர்கள்.
1: வங்கிகள் மூலம் நிதி உதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா வங்கி திட்டத்தில் 3 விதமான இனங்களில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 50,000 வரை சிசு திட்டத்திலும், 5 லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும், 10 லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் சுமார் 40,000 பேர் கடன் உதவி பெற்று பயனடைந்து

0: வைத்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் கூறினார்.
1: எங்கள் வங்கி மற்றும் அனைத்து வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலயமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசாக லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. புது தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லா எந்த ஒரு பிணையமும் கொடுக்காம வெறும் அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணியே லோன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா அவர்கள் மட்டும் பயனடையாமல் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில எம்ப்ளாயிங்களை அவங்கள புதுசாக எடுத்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து வேலூர் மாவட்டத்தை மேன்மேலும் சிறப்பிக்க பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கு, அதை தவிர்த்து அவங்க அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு முதன்மையான இடம் நாங்கள் கொடுப்போம். இந்த முத்ரா லோன்ல கொலேட்ரல் ஃப்ரீல எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் இப்போதைக்கு பேங்க்ல வந்து 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரலாம். அவங்களை வந்து எந்த பிணையமும் வைக்காம லோன் கொடுக்கலாம்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் பெற்று தான் மட்டும் பயனடையாமல் பிறருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி வருவதாக பயனாளி ராஜேஷ் என்பவர் கூறினார்.
2: நான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலயமா லோனு 10 லட்சம் ரூபா அதை சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த பிரீமியத்தில் உயிர் காப்பீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ₹436 மட்டுமே பிரீமியமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார பாதுகாப்பாக திகழும் என இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்பவர் தெரிவித்தார்.
3: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் குடிப்பாங்க. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் குடிப்பாங்க. இதோட பிரீமியம் தொகையை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
0: ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் அடுப்பம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த தான முகாமை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர், இன்றைய நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக இரத்த தானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார்.
4: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா்.

இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாபாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமிஸ்டார் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589ஆக அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று

மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டாங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரிலம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி.
1: நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை எச்சரிக்கைகளின் விவசாயம் மீது சாத்தியமான விளைவுகள் மற்றும் தொடர்புடைய அக்ரோமெட் ஆலோசனைகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். பொது ஆலோசனை: விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்து விதைகளை டைகோடெர்மா அஸ்போரெல்லம் அட் 4 கிராம் கிலோ அல்லது பேஸ்லெஸ் சப்டிலிசியஸ் 10 கிராம் கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்தவொரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45 முதல் 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் லிட்டர் அல்லது குளோரோதொலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும்.

கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது எக்டருக்கு ஒரு டன் வேப்பம்புண்ணாக்கு மண்ணிலிடவும், கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம்புண்ணாக்கு ஒரு எக்டருக்கு 250 கிலோ இடுதல், பர்பியூரோசீலியம் 5 கிராம் லிட்டருக்கு எக்டர் என்ற அளவில் இட வேண்டும். தேயிலையில் கொப்புளக்கருகள் நோய் மேலாண்மை முறைகள், பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அளிக்கவும், ஆக்சிக்ளோரைடு 210 கிராம் பிளஸ் புளோரோக்ளோனோசோல் 200 கிராம் எக்டருக்கு 10 நாட்கள் இடைவெளியில், குறிப்பாக ஜூன், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தெளிக்கவும். எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை தவிர்த்து நோய் எதிர்ப்பு ரகங்களை பயிரிடவும்.

0: பூச்சிக்கொல்லி வாரிய பரிந்துரைகள். பின்வரும் மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தெளிக்கவும். எக்ஸோ கோனசல் 5%, ஈசி 200 மில்லிலிட்டருக்கு. ப்ரொஃபினோ குனோசோல் 25%, 125 முதல் 250 மில்லிலிட்டர். கார்பன்டோசியம் 12% மற்றும் மான்கோசோப் 62-63% அல்லது எக்ஸோகோனோசோல் 4%. இவற்றை பூச்சிக்கொல்லி வாரியம் பரிந்துரைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவருடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் முருகேசன்.
1: வணக்கங்க. வணக்கம். உருளைக்கிழங்கு சாகுபடி அன்று எப்படி இருந்துச்சுங்க, இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசலாம்.
2: சரிங்க.
1: சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்த்தா அதிகமாக சாகுபடி பண்ணது அன்றைய காலகட்டமாக இல்லை இப்போ வந்து அதிகமாக சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்களா?
2: அன்னைக்கு வந்து நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க.
1: அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி?
2: ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்போ நிறைய விவசாயம் உருளைக்கிழங்கு தான் நிறைய இருந்ததுங்க, மற்ற பயிரெல்லாம் கூட இல்லை.
1: மற்றது வந்து இப்போ தேயிலையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தது.
2: ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ தான் அதிகமாகிருச்சுங்க தேயிலையெல்லாம்.
1: உருளைக்கிழங்கை தவிர வேறு அதிகமாக வேறு என்ன சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க?
2: அப்போ உருளைக்கிழங்கு தவிர முள்ளங்கி, பீன்ஸு, கோஸு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கேரட்டெல்லாம் கூட கொஞ்சம் அதிகமாக இல்லைங்க.
1: என்னென்ன ரகங்கள் வந்து அப்போ இருந்ததுங்க?
2: அப்போ வந்து ஆலண்டு, ரோஸ்மேரி, செவப்பு கண்ணு அப்படிங்கிற ஒரு மூணு ரகம் தான் மெயினாக இருந்துட்டு இருந்ததுங்க.
1: சரிங்க. சுவை அதெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க?
2: அதில் வந்து செவப்பு கண்ணுங்கிற கிழங்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க.
1: சரிங்க.
2: நல்லா இனிப்பாக நல்லா இருக்குங்க. ரோஸ்மேரிங்கிறது வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குங்கிற மாதிரி இருக்குங்க, அது ருசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
1: சரிங்க.
2: ஹாலண்டு அது நல்லா ருசியாக இருக்குங்க. இருந்தாலும் அப்போல்லாம் வந்து மருந்து வந்து கம்மியாக தான் அடிச்சிட்டு இருந்தேங்க. அப்போல்லாம் வந்து ஒரு போகத்துக்கு வந்து 3 மருந்து 4 மருந்து, அதிகபட்சமாக 5 மருந்து.
1: சரிங்க. இப்போ என்ன ரகம் வந்து அதிகமாக போடுறாங்க?
2: இப்போ வந்து குப்ரி ஜோதி வந்திருக்குங்க, சொர்ணா, கிரிராஜா அப்படிங்கிற ரகமெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்குதுங்க.
1: விதை வந்து இப்போ எங்கேருந்து வாங்கிட்டு வந்து எப்படி பயிரிடுறாங்க?
2: இப்போல வந்து விதை வந்து மேட்டுப்பாளத்தில் தான் போய் வாங்கிட்டு வர்றேங்க. அங்கேருந்து வெளி மாநில கிழங்கு, கர்நாடகாவிலேருந்து கிழங்கு வருதுங்க விதை கிழங்கு. அதை நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு தான் போடுறோங்க.
1: இப்போ ரோஸ்மேரி, ஆலண்டு இந்த மாதிரி ரகங்கள் சொன்னீங்க.
2: ஆமாங்க.
1: அதெல்லாம் வந்து விதையும் அதே மாதிரி தான் அங்கேருந்து வாங்கினீங்களா இல்லை இங்கேயும் உற்பத்தி செய்யப்பட்டதுங்களா?
2: முதல்ல இங்கேயே தான் உற்பத்தி பண்ணுங்க.
1: சரிங்க. எப்படி?
2: அப்போலாம் வந்துட்டுங்க கிழங்கு எடுத்துங்க, அது நல்லா தோல் உரியாமல் இருக்கிற கிழங்க, நல்லா விளைஞ்ச கிழங்கா எடுத்து நல்லா ஒரு சைஸானு பார்த்து எடுத்து வச்சிருவோங்க. அதை எடுத்து அதை நாங்கள்
1: ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் அளவான
2: ஒரு நார்மலான ஒரு சைஸ் எடுத்து வச்சு.
1: சரிங்க.
2: அதான் நாங்கள் எடுத்து விதைக்க வச்சு அது மருந்து வைக்கணுங்க. அது ஒரு மருந்து இருக்குங்க, அந்த மருந்தை வச்சு பயிர் வர வைக்கணுங்க. பயிர் வர வச்சு அப்புறம் நாங்கள் போடுவோங்க.
1: அது எப்படி பயிர் வர வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான முறைகள் வந்து கையாளப்பட்டீங்க?
2: ஒரு மருந்து இருக்குங்க.
1: சரி.
2: அந்த மருந்து வச்சோம்னா அது குழியில் வச்சு அது போட்டு எல்லாம் மூடிடுவோங்க.
1: குழி வந்து எந்த அளவுக்கு எடுக்கணுங்க?
2: ஒரு ரவுண்டாக ஒரு 3-4-5 அடி அகலத்தில்.
1: சரிங்க.
2: ஒரு 4 அடி ஆழத்தில் எடுத்தோம்னா அதுக்குள்ள ஒரு 10-15 துண்டு மூட்டை கிழங்க உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிடுவோங்க.
1: மருந்து உள்ள வச்சு?
2: ஆமாம், மருந்து உள்ள குழிக்குள்ள வச்சு ஒரு பாட்டில் அது சிந்தாமல் அப்படியே உள்ள வச்சுங்க. அதை வச்சு நாங்கள் அப்படியே மூடிய ஒரு 15 நாள் விட்டோம்னா
1: அதோட ஸ்மெல் வந்து வெளியே போகாத அளவுக்கு
2: காற்று வெளியே வர்றதுக்கு இல்லாமல் அதை நல்லா மண்ணை போட்டு மூடிடுவோங்க. மூடிட்டோம்னா அது 15 நாளில் பயிர் நல்லா வந்துருங்க.
1: இப்போ மருந்தோட அளவு அதிகமாக இருந்தாலும் இல்லை வந்து நாட்கள் 15 நாளுக்கு மேலே ஒரு 20 நாள் வச்சுருந்தாலும் வேற பாதிப்புகள் இருக்குங்களா?
2: அதிக நாளான அது அழுகலாயிருங்க, அது தாங்கக்கூடிய சக்தி இருக்காதுங்க. 15 நாள் கண்டிப்பா எடுத்துருங்க. அது எடுத்தோம்னா தான் பயிர் நல்லா கரெக்டா வருங்க.
1: இப்ப இன்னும் வந்து அந்த முறை வந்து கையாளப்படுதுங்களா?
2: இல்ல, இப்பவும் அந்த முறை இருக்குதுங்க.
1: சரிங்க.
2: இப்ப அங்கிருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமா கிழங்கு போடணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்காக நம்ம வந்து சீக்கிரம் பயிர் வர வைக்கணும்னா அது மாதிரி பயிர் மருந்து வச்சுதான் நாங்க இப்பவும் போட்டு இருக்கிறோங்க.
1: அன்று வந்து எந்த மாதிரி எல்லாம் விதை நடவு இருந்ததுங்க, இப்போ வந்து உருளைக்கிழங்கு அதே மாதிரியே நடவு முறை இருக்குங்களா?
2: நடைமுறையெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குங்க. அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இருக்குதுங்க. மகசூல் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.
1: வருஷத்தில் எத்தனை முறை வந்து இது பயிர் செய்யப்படுதுங்க?
2: வருஷம் பூரமாக செய்யலாங்க. தண்ணி வசதி இருந்ததுன்னா 3 போகம் கூட செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா மழை பயிராக வந்து செய்யறதுன்னா 2 போகம் தான் நாங்கள் செஞ்சுட்டு வர்றோங்க.
1: என்னென்ன பருவங்களும்?
2: கார் போகம், ஆடிப்பட்டம், இந்த 2 போகம் நாங்கள் அதிகமாக செய்கிறோங்க.
1: கார் போகன்றது எந்த மாதங்களில்?
2: அது சித்திரை மாதத்தில் போடுவோங்க. ஆடிப்பட்டங்கிறது வந்து ஆடி மாசத்துல போடுவாங்க.
1: இன்னொன்னு கடைபோகம், நீர்போகம்னு கூட சொல்றாங்க இல்லைங்களா?
2: ஆமாங்க.
1: அது வந்து அதிகமா பயிரிடப்படுதுங்களா?
2: இல்ல, ஆடிப்பட்டம் தான் அதிகமா பயிரிடப்படுதுங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் மழை நல்லா கிடைக்குங்கிறதுனால ஆடிப்பட்டம் தான் பெரும்பாலும் அதிகமா போடுவோம். அந்த சமயத்துல வந்து நம்மளுக்கு விளையும் நல்லா கிடைக்குங்க. அப்ப வந்து வெளி மாநிலத்துல இருந்து கிழங்கு வர்றது கொஞ்சம் கம்மியாகுதுங்க. மழை ஜாஸ்தியா இருக்கிறதுனால வெளி மாநிலத்துக்கு கிழங்கு அந்த டைம்ல வராது. அதனால ஆடிப்பட்டம் போட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால அதிகமா விரும்பி ஆடிப்பட்டம் தான் போடுறாங்க.
1: முன்னாடியும் வந்து இதே பருவங்கள தான் பயிர் செஞ்சுருக்காங்க இல்லைங்களா?
2: ஆமாங்க.
1: அன்றைய நிலையில் வந்து கூலியெல்லாம் எவ்வளவு இருந்துச்சுங்க, இப்போ எவ்வளவு இருக்குங்க?
2: கூலியெல்லாம் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் அன்னைக்கு பாதி கூட இருக்காதுங்க.
1: அன்னைக்கெல்லாம்
2: 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு ஒரு ஆம்பளை ஆள் கிடைச்சதுன்னா இன்னைக்கு 400 ரூபா ஆகுதுங்க. 400 ரூபாய் கூட ஆள் கிடைக்காத ஒரு நிலைமை வந்துருச்சுங்க. இப்போ விவசாயமே இனி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. இப்போ அது ஆள் பற்றாக்குறை தான் இப்போ அதிகமாக வந்து விவசாயம் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சுங்க.
1: இதுக்கு வந்து என்னென்ன மருந்துகள்லாம் வந்து அப்போ அடிச்சாங்க?
2: அப்போல்லாம் வந்து மருந்து கம்மி தாங்க. அப்போல்லாம் வந்து M45 மட்டும்தான் அடிப்பாங்க.

0: சரிங்க.
1: வேற அதிகமான ஒரு நோயில வந்து செடி வந்து தாக்குறது இல்லைங்க. ஒரு போகத்துக்கே வந்து 4 மருந்து 5 மருந்து தான் அடிப்புங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 மருந்து 25 மருந்து கூட ஆகுது.
0: அப்போ வந்து வெறும் M45 அந்த மருந்து மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க, மேன்கோசப்ங்கிற மருந்து.
1: ஆமா ஆமா, அது மட்டும் தான் அடிச்சுங்க.
0: இப்போ வந்து அது மட்டும் அடிக்கிறாங்களா இல்லை வேற நிறைய மருந்துகள் பயன்படுத்துறாங்க?
1: இப்பெல்லாம் நிறைய மருந்து வந்துருச்சுங்க. இப்போ பயிர் முளைக்கிறதுலேருந்தே அது நோயோட தான் முளைச்சி வருது.
0: இலைக்கருகள் தான் அதிகமாக இருக்குங்களா?
1: இலைக்கருகள் இருக்குங்க. தண்டு வெட்டுறது, அது ஒரு புழு இருக்குங்க, கருப்புழுன்ட்டு ஒன்று, அது தண்டு வெட்டுதுங்க, அதுக்கும் மருந்து அடிக்க வேண்டியது இருக்குது.
0: முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்றீங்களா?
1: முதல்ல இருந்துச்சுங்க, இருந்தாலும் அதிகமா இல்லைங்க. இப்ப வந்து அதிகமா இருக்குது அந்த பிரச்சனை, அதுதான் காரணங்க.
0: செடியோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுங்க?
1: உயரம்னு பாத்தீங்கன்னா அதே அளவுதான் இப்பவும் வருதுங்க. 2 அடி 2.5 அடி உயரம் தான் இருக்குதுங்க. இப்பவும் அதே அளவுதான் இருக்குதுங்க. ஆனா மகசூல் வந்து அப்ப இருந்ததை விட இப்ப கொஞ்சம் கூடுதலா கிடைக்குது. இருந்தாலும் செலவு வந்து இப்ப அதிகமா ஆயிருதுங்க.
0: 1 ஏக்கரை சாகுபடி பண்ணும் அப்படின்னா எவ்வளவு தேவைப்படுதுங்க?
1: 1 ஏக்கருக்கு வந்து இப்போ 1300 to 1400 கிலோ விதை வரைக்கும் தேவைப்படுதுங்க. அதுக்கு வந்து உரம் வந்து போட்டிங்கன்னா 1000 கிலோ தேவைப்படுங்க. அது நம்பர் 4 அது உரம் போடணுங்க.
0: அதாவது அடி உரமாக போடணும்.
1: ஆமாம் ஆமாம், அடி உரமாக போடணுங்க. அது கூடவே குருணு மருந்துட்டு அது ஒன்று போடணுங்க. அது லிமிட்டடுன்ட்டு ஒரு நோய் தாக்கிடுதுங்க. கிழங்கு வந்து பெரிய சைஸ் ஆகாமல் ஒரு அப்படியே ஒரு மீடியமாக சின்ன சைஸாக நிறுத்திடுங்கிறக்காக அந்த குருணு மருந்து போடுறோங்க. அது 25 கிலோ இருந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் போடணுங்க.
0: மருந்து போடுறதுனால கிழங்கோட வளர்ச்சி எப்படி இருக்குங்க?
1: அந்த மருந்து போடணும்னா தான் கிழங்கு நல்லா பெருசாகுங்க. இல்லைன்னா வந்து சைஸ் அப்படியே சின்னதாக நின்றுங்க. இந்த மருந்தெல்லாம் போட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஏபி அதெல்லாம் போடணுங்க அடியுறமா.
0: முதல்ல வந்துங்க இதே குருணை மருந்து வந்து பயன்படுத்தப்பட்டதுங்களா?
1: ஆமாம் ஆமாம், முதல்ல அந்த காலத்துலேயுமே போட்டுருங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டங்க. இப்போ மருந்து டெமிக்கின்ட்டு ஒரு மருந்து குருணை மருந்து இருந்ததுங்க. அது வந்து அப்போ தான் அதை தான் பயன்படுத்திட்டு இருந்துங்க. அப்போ வந்து அது மூட்டைக்கு 1 கிலோ போட்டால் கூட போதுங்க. 1 ஏக்கராக்கு 10 கிலோ போட்டோம்னா போதுமானதாக இருந்துச்சுங்க.
0: இப்போங்க
1: இப்போ வந்து 1 ஏக்கராக்கு 20 கிலோ 30 கிலோ போட்டால் கூட அது மகசூலை எதிர்பார்க்க முடியறதில்ல. அது நிறைய நோய் அதிகமாயிருச்சுங்க. இப்போ செடியிலேயே நோய் அதிகமாயிருச்சு.
0: டெமிக்கி அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்ல இருந்துச்சுங்க. இப்போ வந்து அந்த மருந்து இல்லை இல்லைங்களா?
1: அந்த மருந்து இப்போ இல்லைங்க.
0: விளைச்சல்னு பார்த்தா அப்போ எப்படி இருந்துச்சுங்க, இப்போ எப்படி இருக்குங்க?
1: விளைச்சல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குங்க. அது முதல்ல இருந்த மாதிரியா தான் இருந்துட்டு இருக்குதுங்க. மகசூல் வந்து 1 ஏக்கருக்கு 100 துண்டு அந்த மாதிரி தான் கிடைக்குதுங்க. 45 கிலோ மூட்டையில் 100 துண்டு 150 துண்டு கிடைக்குதுங்க. இருந்தாலுமே இப்போ வந்து செலவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க. அன்னைக்கு வந்து விலை வந்து 45 கிலோ மூட்டைக்கு வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கு தான் விற்றுங்க 25 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அதே வந்து நம்மளுக்கு கட்டுப்படியான ஒரு விலையாக தெரிஞ்சுது. இன்னைக்கு வந்து 45 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்றாலும் கூட கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க. ஆள் கூலி மருந்து உரம் வந்து விலை எல்லாம் அதிகமானதுனால கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க.
0: 1 ஏக்கருக்கு முதலீடு எவ்வளவு, 1000 தேவைப்படுதுங்க?
1: இப்போ வந்து 1 லட்சம் ரூபா தேவைப்படுதுங்க.
0: அப்போ வந்து 1000 ரூபா இருந்தா கூட
1: போது போதுங்க. அப்ப அந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இப்ப வந்து 1 லட்சம் ரூபா செலவாகுதுங்க.
0: இப்ப என்ன ரேட்டுக்கு வந்து வித்தா நல்ல லாபமா இருக்கு?
1: 1000 ரூபாய்க்கு மேல 45 கிலோ மூட்டை வித்தாதான் ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகுங்க. விளைச்சல் வந்து நல்லா கிடைக்கணுங்க. கிடைச்சா கட்டுப்படி ஆகுங்க. அதுக்கு கம்மியானா வந்து விவசாயிகளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க. அதில் கட்டுப்படி ஆகுது.
0: இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துங்க எந்த அளவுக்கு விலை இருந்தால் நல்ல லாபமாக இருந்ததுங்க?
1: அப்பெல்லாம் ஒரு 45 கிலோ வந்து 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு வித்தாவே நல்ல லாபகரமான ஒரு விலையாக தெரிஞ்சுதுங்க. கட்டுப்படியாச்சு. இப்போ வந்து செலவு ஜாஸ்தி ஆகுறதுனால கட்டுப்படி ஆகுறது இல்லை, ஆள் கிடைக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை.
0: சுவை வந்துங்க இன்னைக்கு வந்து அதே சுவை இருக்குங்களா இல்லை குறைஞ்சிருச்சா இல்லை அதிகமாக இருக்குங்களா?
1: சுவையெல்லாம் அதிகமாகலைங்க. சுவையெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. அன்னைக்கெல்லாம் வந்து மருந்து அது அதிகமாக அடிக்காதனால நல்ல ருசியாக நல்ல சுவையாக இருந்தது.
0: சரி,
1: இன்னைக்கெல்லாம் மருந்து நிறைய அடிக்கிறதுனால ருசியெல்லாம் கிடையாதுங்க. அது சுவையெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போலாம் கம்மியாயிருச்சு.
0: அது சுட்டு சாப்பிட்டா கூட நல்லா சுவையாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ வந்து மாவு மாதிரியே இந்த கலரே வந்து
1: ஆமாம்
0: முதல்ல வந்து நல்லா மஞ்சளா நல்லா இருக்கும்.
1: ஆமா,
0: வந்து வெள்ளையா இருக்கு, மாவு மாதிரி இருக்கு அப்படின்றாங்க.
1: அது அதான் வெளி மாநிலத்து கிழங்கு வரதுனால கொஞ்சம் ருசி கம்மிங்க. நீலகிரிக்குன்னு இருக்கிற கிழங்கு தான் நல்ல ருசியான ஒரு கிழங்குங்க. இப்போ வெளி மாநிலத்திலிருந்து நாங்கள் விதக்கிழங்குலாம் வாங்கிட்டு வரோங்களே, கர்நாடகால இருந்து வாங்கிட்டு வர்றோங்க. அது மேட்டுப்பாளையம் வருதுங்க. மேட்டுப்பாளையத்தில் போய் தான் விதக்கிழங்கு நாங்கள் வாங்கிட்டு வர்றோம்.
0: இப்போ அதுக்கு என்ன காரணங்க? இப்போ வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்திலேயே வந்துங்க
1: சரிங்க
0: தோட்டக்கலைத்துறை வந்து
1: சரிங்க
0: குப்ரி சொர்ணா
1: ஆமாங்க
0: கிரிராஜ் போன்ற கிழங்குகளை வந்து உற்பத்தி செஞ்சிருக்குங்க.
1: செஞ்சிருக்கேன்.
0: இருந்தாலும் வந்து குப்ரி ஜோதி அப்படிங்கிற அந்த கர்நாடகா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த விதைக்கிழங்குகளை தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்குங்க?
1: விளைச்சல் நல்லா கிடைக்கிறதுங்கிறக்காக தான் அது பயன்படுத்துறாங்க. அது வந்து பண்ணாலுமே அது வந்து விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் போதுமானதாக கிடைக்கிறது இல்லைங்க.
0: சரிங்க.
1: அதனாலதான் நாங்கள் மேட்டுப்பாளையம் போய் வாங்கிட்டு வர்றோங்க விதைக்கிழங்கு. இங்கே வந்து உற்பத்தி பண்றாங்க, அது ஒரு அளவாக குறைவாக தான் கொடுக்குறாங்க. ஒரு விவசாயிக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதனால வந்து வெளியிலிருந்து வாங்கிட்டு வர்றாங்க.
0: முதல்ல வந்துங்க உருளைக்கிழங்கு சாகுபடியில் இந்த மிருகங்கள்
1: ஆமாம்
0: தொல்லை வந்து அதிகமாகவே இருந்திருக்கா இல்லை இப்போ அதிகமாக இருக்குங்களா? என்னென்ன பாதிப்புகள் வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தியில் இருக்குங்க?
1: முதல்ல வந்து பன்னி தான் எப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு இருக்கு காட்டு பன்னி. இப்பெல்லாம் வந்துட்டுங்க எருமை முள்ளமணியா அது குரங்கு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. நிறைய பிரச்சனை இப்போதாங்க, அப்போல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. அப்போ என்னென்னா எல்லாமே கிழங்கே போட்டிருப்பாங்க, தோட்டம் வந்து எல்லாமே கிழங்கா இருக்கிறதுனால அதிகமாக வராது. இப்போ வந்து எல்லாம் விவசாயி வந்து அது போட போட குறைஞ்சிட்டு வர்றதுனால எல்லாம் டீ செடி ஆனதுனால நிறைய மிருகங்கள் வந்து அதில் இருக்கிறதுனால ரொம்ப பாதிக்குதுங்க.
0: அதோட எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு.
1: எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. இப்போ
0: தோட்டத்துக்குள்ளேயே இருந்தாலும் வந்து எலிகள் தொல்லை வந்து அதிகமாகவே அப்பவும் இருந்திருக்கும், இப்பவும் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாம் ஆமாம், எலி தொல்லையெல்லாம் அன்னைக்குலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்குதுங்க. அது ஒன்றும் குறையிறது இல்லைங்க.
0: அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை பிடிக்கிறதுக்கு என்னென்ன யுத்திகளை கையாண்டாங்க அப்போ, இப்போவும் அதே மாதிரி இருக்குங்களா?
1: அப்போ வந்து அது சுருக்கு வச்சு பிடிப்பாங்க, கம்பியில் வச்சு ஒரு இது வச்சு பிடிப்பாங்க, அதுக்கு வந்து ஓரளவு கட்டுப்படும். இப்போ வந்து நிறைய மருந்துகள்லாம் வந்துருக்குதுங்க. இருந்தாலும் வந்து எலிகளை வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுங்க. இருந்தாலும் எனக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறான், நிறைய மருந்து தான் இருக்குங்க இப்போல்லாம்.
0: பன்றிகள் தொல்லை,
1: ஆமாம்,
0: குரங்குகள்,
1: ஆமா,
0: அப்புறம் சில இடங்கள்ல வந்து காட்டு எருமை கூட அதிகமாக,
1: காட்டு எருமை நிறைய இருக்குங்க எல்லா இடத்துலயுமே.
0: இன்னும் சில இடங்கள்ல வந்து யானைகள் கூட,
1: ஆமா ஆமா,
0: நிறைய பெருத்த சேதத்தை ஏற்படுத்துன்றாங்க.
1: ஆமா ஆமா, இருக்குங்க இருக்குங்க.
0: இது மட்டும் இல்லாமங்க,
1: சரிங்க,
0: பருவநிலைகள்,
1: சரிங்க,
0: காலநிலை மாற்றங்கள் வந்து அப்போ வந்து அதிகமான மழை இருந்திருக்கலாம், இப்போ வந்து குறைவான ஒரு மழை இருந்திருக்கலாம். எந்த சீதோஷ்ண நிலை வந்து உருளைக்கிழங்குகளுக்கு ஏற்றதா இருந்ததுங்க?
1: மழைன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து கோடை மழைன்ட்டு வந்து பெய்யுங்க. அப்போ ஆடி மாதத்துலாம் மழை நல்லா இருக்குங்க. மழை நல்லா இருக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு நல்லா மகசூல் இருக்குங்க. இருந்தாலும் வந்து தொடர்ச்சியாக மழை இருந்தாலும் அது வந்து அதிகமாக நோய் ஏற்படுங்க. ஓரளவுக்கு மழை 10 நாளைக்கு ஒரு தடவை இருந்ததுன்னா போதுமானதாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு அதிகமாக மழை இருந்துச்சுன்னா மகசூல் குறையுங்க, வர வர மழை கம்மியாயிட்டு வருதுங்க.
0: உருளைக்கிழங்கு விற்பனைன்னு பார்த்தா எங்கே கொண்டு போய் இது விற்பனை எப்படி செய்யப்படுறது?
1: விற்பனைக்காக நம்ம மேட்டுப்பாளையம் தான் கொண்டு போகணுங்க. இங்கே வந்து அதிகமாக ஊட்டியில் விற்க முடியாதுங்க. மேட்டுப்பாளையம் நாங்கள் வண்டி பிடிச்சி லாரியில மேட்டுப்பாளையம் கொண்டு போய் அங்கே நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கம் இருக்குங்க. அது போக தனியார் மண்டியும் இருக்குதுங்க. அது எங்கே விருப்பப்பட்டோமோ அங்கே நம்ம இறக்கி அங்கே நம்ம விற்றுலாங்க. நம்மளுக்கு கட்டுப்படியான விலைக்கு விற்றுக்கலாங்க, இல்லைன்னா நிறுத்தி வச்சு மறுநாள் கூட ஏலத்தில் விற்றுக்கலாங்க.
0: உருளைக்கிழங்கு உற்பத்தி இல்லைங்க,
1: சரிங்க.
0: உருளைக்கிழங்கோட ஊடு பயிர் அப்படின்னா அன்று சாகுபடி செய்யப்பட்டதுங்களா, இல்லை இப்போ ஏதாவது ஊடு பயிராக போட்டிருக்காங்க?
1: அன்னைக்கு வந்து ஊடு பயிர்னு செஞ்சுட்டு இருந்தேங்க. உருளைக்கிழங்கு பாரில் வந்துங்க அவரை போட்டிருந்தேங்க. அவரை வந்து ஒரு பாருக்கு 3 அவரைங்கிற மாதிரி போட்டுருந்துங்க. 2 அடி கேப்பில் 1 அவரைங்கிற மாதிரி போட்டுட்டு
0: இருந்தேங்க.
1: அதில் வந்து அவரையும் நல்லா மகசூல் ஆகிட்டு இருந்ததுங்க. அப்போ வந்து செடி வந்து கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கிறதுனால அதை ஊடு பயிராக பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ வந்து பெங்களூர் விதை வாங்கிட்டு வர்றதுனால அது வந்து செடி வந்து உயரமாக வளர்றதுனால அந்த அவரை ஊடு பயிராக செய்ய முடியறது இல்லைங்க.
0: இப்போ செடி வந்து எந்த ஹைட்டுக்கு வருதுங்க?
1: இப்போ 3 அடிக்கு 3.5 அடி எல்லாம் வருதுங்க.
0: ஆனால் ஆரம்பத்தில் இந்த மாதிரி இல்லைன்றீங்க?
1: ஆமாம், முதல்ல அந்த மாதிரி இல்லைங்க.
0: எந்த மாதிரி அவரை சாகுபடி செய்யப்படுதுங்க?
1: அது 60 அவரைன்னு நாங்கள் சொல்லுவோங்க.
0: சரிங்க,
1: அந்த மாதிரி அவரை தான் போடுவோங்க. அது ஒரு 1 அடி உயரம் வளருங்க.
0: அதுலேயும் வந்து நல்ல விளைச்சல் இருந்துச்சுங்களா?
1: அதில் நல்ல மகசூல், அதில் நல்ல விளைச்சல் இருந்துச்சுங்க. அப்போல்லாம் அதில் அது கூட பட்டாணி கூட போடுவோங்க, நாட்டு பட்டாணின்ட்டு.
0: சரிங்க,
1: அதை கூட நம்ம ஊடு பயிராக கிழங்கு பாரில் போடுவோங்க.
0: பட்டாணியோட வளர்ச்சி வந்து உருளைக்கிழங்கு செடியை விட அதிகமாக இருக்கு இல்லைங்களா?
1: அது வந்து இல்லை, அது ஒரு ஓர ஓரமாக தான் செய்வோங்க. பாரில் வந்து ஓரமாக அந்த லாஸ்ட்டில் பாரில் ஓரத்தில் மட்டும் தான் நடவு பண்ணுவோங்க. அதனால் வந்து உருளைக்கிழங்கு வந்து பாதிப்பு வராது.
0: இப்போ பட்டாணியிலையுமே வந்துங்க பறவைகளோட தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: அப்போ வந்து அதிகமாக இல்லைங்களா?
1: இல்லை, அப்போ வந்து அந்த நாட்டு பட்டாணிங்கிறது வந்து அது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க.
0: அதாவது இப்போ இருக்கிற அந்த இனிப்பு பட்டாணி மாதிரி இல்லாமல் சுவை கம்மியாக,
1: அது சுவை கம்மியாக தான் இருக்குங்க. அந்த பட்டாணிக்கு வந்து இப்போ இருக்கிற குச்சியெல்லாம் நடவு பண்ணால் தான் அதுக்கு கொடி வருங்க.
0: சரி,
1: அந்த நாட்டு பட்டாணிங்கிறது வந்து கொடி வராதுங்க.
0: அதுல நல்ல மகசூல் கிடைக்குங்களா?
1: செலவுக்கு அப்படியே ஓரளவுக்கு ஆகுங்க.
0: சரி, அறுவடை முறையில அன்று எப்படி இருந்துச்சுங்க, இன்னைக்கும் அதே மாதிரிதானுங்களா எப்படிங்க?
1: அறுவடை முறையெல்லாம் அதே மாதிரிதாங்க, ஆள் வச்சுதான் எடுக்கணுங்க. அதுக்கெல்லாம் வந்து மிஷின் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க.
0: உருளைக்கிழங்கு பயிர் செஞ்சதுல இருந்துங்க,
1: சரிங்க,
0: களைக்கொல்லி அதோட பயன்பாடு எல்லாம் எப்படி இருக்கு?
1: அது உருளைக்கிழங்கு நம்ம நடவு பண்ணினதுக்கு அப்புறம்
0: சரி
1: ஒரு 30 நாள்ல வந்து பயிர் மேலே வருங்க. மேலே வரும்போது களைக்கொல்லியாக கிராமிக்ஷனுங்கிறத ஒரு மருந்து நம்ம அடிக்கணுங்க. அது மேலே பயிர் வந்தோன்னா அதை அடிச்சோம்னா களைகள்லாம் இறந்துருங்க. அந்த களைக்கொல்லி அடிச்சுட்டு அப்போ அதுக்கப்புறம் செடி மேலே வந்ததுக்கப்புறம் களை வெட்டணுங்க.
0: ஆரம்பத்தில் வந்து இந்த களைக்கொல்லி இல்லாத முதல்ல எப்படி இருந்தது?
1: முதல்ல களைக்கொல்லி கிடையாதுங்க. 20-25 வருஷத்துக்கு முன்னாடியில் களைக்கொல்லிங்கிறதே கிடையாதுங்க.
0: வேற புல் செடிகள்லாம் வரும் இல்லைங்களா?
1: ஆமாம்,
0: அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி முறைகள் கையாளப்பட்டது?
1: அது கொத்துலியே தான் வெட்டுவோங்க. முதல்ல பட்டைக்கொத்துன்ட்டு ஒன்று இருக்குங்க.
0: சரி,
1: அது வந்து அந்த பட்டைக்கொத்துலேயே அப்படியே நாங்கள் வெட்டிட்டோம்னா அந்த களையெல்லாம் இதாயிருங்க.
0: அதாவது செடி வந்ததுக்கு
1: முளைப்பு மேலே வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டக்கூத்துல அப்படியே வெட்டுவோங்க. வெட்டி முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் செடி பெருசா வந்ததுக்கு அப்புறம் தான் களை வெட்டுவோங்க.
0: அறுவடை சமயத்திலங்க,
1: சரிங்க,
0: அங்கே களைக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க.
1: சரிங்க,
0: முதல்ல எப்படி இருந்ததுங்க?
1: அப்போ வந்து செடியெல்லாம் அறுத்து விடணுங்க. ஒரு 90 நாள் 100 நாள் ஆனதுக்கப்புறம் செடியை அப்படியே நம்ம அறுத்து விடணுங்க. அறுத்து விட்டு அந்த தண்டெல்லாம் காஞ்சிடணுங்க. பதினஞ்சு இருபது நாள் ஆனாதான் அது தண்டு காஞ்சாதான் கிழங்கு வந்து தோல் வந்து கெட்டியாங்க. கெட்டியானோம்னா தோல் அந்த தோல் உரிவே ஏற்படாது. அதுக்காக வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. களைக்கொல்லியெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் வந்து அது களைக்கொல்லி இருக்குதுங்க. தொண்ணூறு நூறு நாள் ஆனோன்னே களைக்கொல்லி அடிச்சு விட்டோம்னா செடி காஞ்சிருங்க. கிராமிக்ஸ்ங்கிற களைக்கொல்லி தான் பயன்படுத்துருங்க.
0: இப்போ இது அடிக்கிறதுனால எப்படிங்க கிழங்கு வந்து பாதிப்பு?
1: அதுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. செடி மட்டும்தான் காஞ்சிருங்க, கிழங்கு எந்த பாதிப்பு வராதுங்க.
0: மற்ற பயிர்களை காட்டிலும் உருளைக்கிழங்கு எப்படி இருக்குங்க? அன்றைய நிலைக்கும் இன்றைய நிலைக்கும் நல்ல லாபகரமா இருக்குங்களா?
1: அன்னைக்கு லாபகரமா இருந்ததுங்க, இன்னைக்கு எந்த விதமான லாபகரமா இல்லைங்க. உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும்
0: இப்ப விற்பனை விலைன்னு பார்த்தா அன்னைக்கு வந்து ₹100 அப்படின்னீங்க, இப்ப வந்து ₹1000 மேல அப்படின்னா கொஞ்சம் லாபமா இல்லைங்களா?
1: லாபமா கிடைக்கிறது இல்லைங்க, அதை விட செலவு தான் அதிகமாகுதுங்க. மருந்து விலை அதிகம், உரத்து விலை அதிகம், ஆள் கூலி அதிகம், இதனால வந்து லாபம் கிடைக்கிறது இல்லைங்க. உருளைக்கிழங்கு அன்னைக்கு இருந்த அளவுக்கு இன்னைக்கு எதுவுமே கிடையாதுங்க.
0: அப்ப வந்து இந்த களைக்கொலி பயன்பாடு இல்ல.
1: ஆமா,
0: இன்னும் வந்து ஆட்களுடைய தேவை வந்து அதிகமா இருந்துச்சு.
1: இப்ப ஆள் நிறைய கிடைச்சதுங்க, வேணுங்கிற அளவுக்கு விவசாயம் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஆளே கிடைக்க விவசாயம் பண்ண முடியாத காடல சும்மா போடுற நிலைமைக்கு வந்துருச்சுங்க.
0: இருந்தாலும் வந்து ஆட்களுடைய தேவை வந்து பூர்த்தி செய்ய முடியாத இந்த நிலைமையிலும் களைக்கொல்லி பயன்பாடு அதிகமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் லாபகரமா இருக்கணும் இல்லைங்களா?
1: லாபகரமா பெருசா சொல்ல முடியாதுங்க. ஏதோ ஒரு டைம்ல லாபகரமா இருக்குதுங்க. ஒரு டைம்ல விலை கிடைக்குது, ஒரு டைம் விலை கிடைக்கிறது இல்ல. வெளி மாநில கிழங்கு வந்துருச்சுன்னா மேட்டுப்பாளையம் போனோம்னா அங்க வந்து விலை கிடைக்காம சூழ்நிலை ஆயிருதுங்க. அதனால வந்து லாபகரமானு சொல்ல முடியாதுங்க.
0: இந்த இழப்புக்கு காரணம் வந்து வெளி மாநிலங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிற உருளைக்கிழங்கு ஒரு காரணமா இருக்கு இல்லைங்களா?
1: முதல் காரணமா அதுதாங்க. நீலகிரி கிழங்கு விட அங்க நிறைய கிழங்கு மேட்டுப்பாளையம் வர்றதுனாலதான் இங்க வந்து நீலகிரிக்காரருக்கு விலை கிடைக்காத ஆயிருதுங்க.
0: அங்க வந்து உற்பத்தி செலவு அதிகமா இருக்குங்களா இல்ல குறைச்சலா இருக்கு?
1: அங்கெல்லாம் செலவு ரொம்ப கம்மிங்க. அங்கெல்லாம் வந்து உழவு மாடு ஏறு அந்த மாதிரி வச்சு டிராக்டர் வச்சு அந்த மாதிரி உழவு பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு செலவு கம்மியாகுங்க. அவங்களுக்கு வந்து ரோடு ஓரமா இருக்குங்க, அதனால அவங்களுக்கு செலவு கம்மியாகுங்க. இங்கெல்லாம் வந்து காடெல்லாம் தூரமா இருக்கிறதுனால இங்கெல்லாம் செலவு ஜாஸ்தி ஆகுதுங்க.
0: மற்ற காய்கறி பயிர்கள் கேரட் முட்டைக்கோஸ் போன்ற பயிர்களை காட்டிலும் உருளைக்கிழங்கு ஒரு லாபகரமா தெரியுதுங்களா?
1: மற்ற பயிர் காட்டிலும் இது வந்து பெரிய லாபகரமானது கிடையாதுங்க. இது வந்து ஒரு தடவை போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து கேரட்டு கோசை போடலாங்கிறதுக்காகத்தான் இது வந்து செஞ்சுட்டு இருக்கிறோமே தவிர இதை வந்து அதிகமாக வந்து செய்ய முடியாது.
0: அதாவது விரும்பி யாரும்
1: விரும்பி செய்யற அளவுக்கு இதுல வந்து லாபம் எதிர்பார்க்கறது இல்லைங்க.
0: இது வரைக்கும்
1: சரி
0: உருளைக்கிழங்கு சாகுபடியில அன்றைய நிலையும் இன்றைய நிலையும் எப்படி இருந்தது எப்படி இருக்குன்றத பத்தி அழகா சொன்னீங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றி.
2: இதுவரை உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் முருகேசன்.
3: தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம்.
1: பயிரை தாக்கும் பூச்சிகளால் ஏற்படும் பேரிழப்பினை தடுக்க கடந்த பல ஆண்டுகளாக பூச்சிக்கொல்லிகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தேவைக்கு அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு பல தீய விளைவுகளான பூச்சிகளிடம் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன், பூச்சிகளின் மறு உற்பத்தி அபரிமிதமான அதிகரிப்புடன் எஞ்சிய நஞ்சால் உடல் நலம் பாதிக்கப்படுவதும், நன்மை செய்யும் பூச்சிகளை அழித்தல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல் மற்றும் பயிர் இழப்பு போன்ற உபாதைகள் தோன்றுகின்றன. இருப்பினும் பூச்சிகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படுகின்றன. எனவே பயிர் மேலாண்மையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது. ஒரு பூச்சியை கட்டுப்படுத்த ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை முறையற்ற வகையில் தொடர்ந்து பயன்படுத்தும்

0: என்றால் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. இதனால் அப்பூச்சிகளை கட்டுப்படுத்த அதிக அளவு பூச்சிக்கொல்லிகளை உபயோகிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த தொடர்ந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் ஒவ்வொரு தலைமுறையிலும் எதிர்ப்பு சக்தி இல்லாத பூச்சிகள் மட்டும் இறந்துவிடுகின்றன. மேலும் எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் அதிக அளவில் எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டு எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் மட்டும் அதிக அளவில் உருவாகின்றன. இவ்வாறு பூச்சிகளில் ஏற்பு திறன் உருவாகிறது. இது பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனை உண்டாக்கி கொடுக்கிறது. முதன் முதலாக பூச்சிகளில் பூச்சிக்கொல்லிகளின் எதிர்ப்பு திறன் ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு முன் பழமரங்களை தாக்கும் சேன்ஜோஸ் செடிகள் கண்டறியப்பட்டது. இப்பூச்சிகள் சல்பருக்கு எதிர்ப்பு சக்தியை கொண்டிருந்தன. இதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் புது வகையான பூச்சிக்கொல்லிகள் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. இதனால் ஒவ்வொரு வருடமும் பல வகையான பூச்சிகள் புது புது பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை உருவாக்கி வந்தன. தற்பொழுது உலகம் முழுவதும் சுமார் 542 பூச்சி வகைகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன் முதலாக 1952 கொசுக்களில் DVT மருந்துக்கு எதிர்ப்பு திறன் இருப்பது கண்டறியப்பட்டது. இதுவரையில் இந்தியாவில் சுமார் 48 வகையான பூச்சிகள் பல வகையான பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. இவற்றுள் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கக்கூடிய நோய்களை பரவக்கூடிய சுமார் 30 வகையான பூச்சிகளிலும் சேமிப்பு தானியங்களை தாக்கும் 7 வகையான பூச்சிகளிலும் பயிர்களை தாக்கும் 11 வகையான பூச்சிகளிலும் எதிர்ப்பு திறன் காணப்பட்டது. பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி வகைகளில் பூசணி, வண்டு, பருத்தியை தாக்கும் பச்சைப்புழு, புகையிலை புழு, வெள்ளை ஈ, தத்துப்பூச்சி, அஸ்வினி, முட்டைகோஸ், வைரமுதுகு பூச்சி, அஸ்வினி, நெல் இலை மடிக்கும் புழு மற்றும் புகையான் போன்ற பல பூச்சிகள் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை வளர்த்துள்ளன. இவற்றில் ஹீலியோத்திஸ் பச்சை காய்ப்புழுவும் முட்டைகோஸ் வைரமுதுகு பூச்சியும் ஏறக்குறைய எல்லா பூச்சிக்கொல்லிகளுக்கும் அதிக அளவில் எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. பூச்சிகள் பூச்சிக்கொல்லிகளுக்கு சில முறைகளில் எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டு பூச்சிக்கொல்லியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றன. எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் பல வகையான நொதிகளை உற்பத்தி செய்து பூச்சிக்கொல்லிகளின் நச்சுத்தன்மையை வெளியேற்றி விடுகின்றன. இந்த முறை மூலமாக பெரும்பாலான பூச்சிகள் பல வகை பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டுள்ளன. சில வகை புழுக்கள் தனது மேல் தோலை வலுவடைய செய்து தொடு நஞ்சு உட்செல்வதை குறைத்து விடுகின்றன. இதனால் நஞ்சு உள்ளே செல்வது தடுக்கப்படுகிறது. சில வகையான எதிர்ப்பு சக்தி கொண்ட பூச்சிகள் இம்மருந்துகளினால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதை தடுத்து விடுகின்றன. சில பூச்சிகள் மருந்து தெளித்த பகுதிகளை தவிர்த்து பூச்சிக்கொல்லியிலிருந்து தப்பிக் கொள்கின்றன. மருந்து தெளித்தவுடன் பூச்சிகள் எண்ணிக்கை குறையவில்லை என்றால் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது என கூற முடியாது. பல சமயங்களில் பல காரணங்களால் பூச்சிக்கொல்லி அடித்தும் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். சரியாக பரிந்துரை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லியை சரியான அளவில் சரியான முறையில் சரியான நேரத்தில் அடிக்காவிட்டால் பூச்சிகளின் எண்ணிக்கை குறைவதில்லை.
1: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி M. தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார்.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை

0: வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து ஒராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில 70 மற்றும் 80களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்க விருப்ப பாடல்களுடன் நிகழ்ச்சியினைய நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-1010-18, 9342-1010-18. வாட்ஸ்அப் மூலமா உங்க விருப்ப பாடல்களை எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ய வேண்டிய எண் 8300-1019-1038. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாம். நினைத்தலை இனிக்கும் நிகழ்ச்சிகள்.

0: இளையராஜாவுடைய இசையில இன் கிட்டே மோத அதே திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில முதல் காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கங்களோட அன்புடன் நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: இனிமையான இரவு வணக்கங்கள் உங்களுக்கு. நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சகோதரமே.
0: ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா பேசி?
1: ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால சகோதரன் நீ லைன் கிடைச்சது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. வாய்ப்பு தந்த தங்களுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. சூப்பரான ஒரு இரவு நேரத்துல, குளிரான காலத்துல என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
1: நம்ம ஊட்டி எப்பம்ல ஒரு கேட்காத ஒரு பாடல்,
0: ஓகே,
1: உள்ளம் கவர்ந்த பாடல், மனசு மயங்கும் பாடல். யேசுதாஸ் வாய்ஸ்ல பரிசம் 16ல இருந்து ஒரு இனிமையான பாடல. எப்பம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும், மார்ஜஸ் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்திற்காகவும், மற்றும் ஸ்பெஷல் டெடிகேட் யாருன்னா நம்ம கோவை வெள்ளங்கிரி நேயர், ஒரு புது நேயர் நம்ம இணைஞ்சிருக்காரு நம்ம ஊட்டி எப்பம்ல, அவருக்கும் சேர்த்து போட்டு விடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: ஓகே, எல்லாருக்காகவும் விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜாவின் இசையல்

0: ஓகே, நிகழ்ச்சியில முதல் நேயருக்காக வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சார், நான் சென்னையில இருந்து ராஜேஷ் சார். எப்படி இருக்கீங்க?
0: ஓகே, நலமா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க அனைவரும் நலம் சார்.
0: ஓகே, மழையா சென்னையில?
1: இல்லைங்க சார், வெயில் தான் தொடர்ந்து.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன படம் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: கண்டிப்பா சார், திரைப்படம் பாத்தீங்கன்னா சின்ன கவுண்டர், பாடல் பாத்தீங்கன்னா சுட்டி சுட்டி, அந்த பாடல் சார்.
0: ஓகே, இரவு நேரத்துல கொஞ்சம் ஜாலியான பாடல் கேட்டிருக்கீங்க அப்போ.
1: ஆமா, நீங்களும் அந்த முதல் பல கொஞ்சம் ஜாலியான பாடல் தான் போட்டிருந்தீங்க, சோ அதே லிஸ்ட்ல கேட்டுடலாம் சொல்லிட்டு ஒரு நல்ல
0: விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி சார்.
2: இவ்வளவு விட்டுறாதீங்க. ரெடியா?
3: ம்,
2: ரெடி.

ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து ஏனி படிகள் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருக்காரு குழுமங்கொண்டான் பகுதியை சேர்ந்த ராமகிருஷ்ணன். அவரின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம் இளையராஜாவின் இசையில்.

0: ஓகே, நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் உங்களுக்கும் சார்.
0: ஓகே, யார் எங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னவன்சேலிருந்து செல்வராஜ் மஞ்சுளா பேசுறேங்க சார்.
0: ஓகே, சொல்லுங்க. சூப்பரான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, சூப்பரான பாடல் கேளுங்க, உங்களுக்காக கொடுத்தலாம்.
1: செம்பருத்தி படத்துல இருந்து சார், செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ஏன் ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல் உங்களுக்கு? இசைக்காகவா, பாடல் வரிகளுக்காகவா?
1: பானுமதி அம்மா பாடி இருக்கிறாங்க.
0: ஓஹோ, சரி சரி,
1: அதனால ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மியூசிக்கும் ரொம்ப பிடிக்குங்க சார். இந்த பாட்டுல கேட்டீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கு பாட்டு. பாத்தீங்கன்னா
0: சுறுசுறுப்பான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: Thank you, sir.
0: Thank you.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வைதிகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த சுமதி, அவங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிகள்

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. சூப்பரான பாடல்கள் நேயர்கள் கேட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மடத்துக்குள்ள வட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசுமணன் பேசுறீங்க.
0: ஓகே, ஏன் கொஞ்சம் சோகமா இருக்கீங்க போலயே, தூக்கம் வந்துருச்சா?
1: நினைத்தாலே
0: இனிக்கும் நிகழ்ச்சிகள்

தினம், பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம். Takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita tak

0: நிகழ்ச்சியை நம்முடன் இணையும் அடுத்த நேயர்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். இனிய இரவு வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: இனிய இரவு நினைத்தால இனிக்கும் நிகழ்ச்சிக்கும் போட்டி பண்பலைக்கும் உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொள்வது திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் எப்படி இருக்கு திருப்பூர்? கிளைமேட் நல்லா இருக்கா?
1: கிளைமேட் நல்லா இருக்குங்க சார். மத்தியானம் தான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு.
0: சரி சரி.
1: மற்ற டைம் பார்த்தோம்னா கொஞ்சம் மிதமான காலநிலை நிலவிக்கு.
0: அப்ப இப்ப கிளைமேட் சூப்பரா இருக்காப்பாங்க.
1: இப்போ நல்லா இருக்கு. ஏன்னா தென்மேற்கு பருவ காற்று இப்ப வீசிக்கொண்டு இருக்கு.
0: சரி சரி. பருவ காற்றோட என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: எங்க ஊர் காவக்காரன் என்ற படத்துல இருந்து ஆசை திகட்டி நாத்து ஒண்ணு வைக்க.
0: ரொம்ப அருமையான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்க கூட சேர்ந்து நானும் கேட்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.
0: தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ.

0: ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். லாஸ்ட் காலர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் வீட்டிற்கும் நிசத்தலான இரவில் உங்களுடன் கோவை அருகில் உள்ள நரசீவரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, ஃபுல் அட்ரஸ் சொல்லியும் பேர் சொல்லிட்டீங்க இல்லையா?
1: ஆமா சார், நிறைய நேருக்கு வேணும். நம்ம முதல் நேர் வந்து என்னை வெள்ளிகிரி மலைச்சாருன்னு சொன்னாருங்க, அவர் ஆளுன்னு எனக்கு தெரியல.
0: ஓஹோ, ரெண்டு பேரும் மலைப்பகுதியில இருந்து ஆரம்பிச்சவரும் முடிச்சவருமா? அப்போ
1: ஆமா, ஆரம்பிச்சு அவர் ஆளுன்னு தெரியல எனக்கு. அவர் என்னை வெள்ளிகிரி மலைச்சாரு ஒரு நேரம் சொன்னாரு.
0: ஓகே, மலையில ஆரம்பிச்சு மலையிலயே முடிப்பா. என்ன பாடல் வேணும் ஊட்டி மலையில இருந்து?
1: ஊட்டி மலையிலிருந்து நம்ம இளையராஜா பண்ண காதல் கசக்கு ரையா.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.

கேட்ட பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரலையில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள்.

0: Follow us on our X handle at AIL News Alerts. And for details of stories and more, log on to our website www.newsonair.gov.in and download News on AIR app. In Venezuela, death toll in two powerful earthquakes has risen to 589. Nearly 3,000 people have been injured. Rescuers are searching through rubble in a rush to save lives after earthquakes struck near the capital yesterday. In capital Caracas and the nearby coastal city of La Guaira, several people are still feared trapped under the debris of collapsed buildings. The first 7.2 magnitude quake was followed seconds later by an even stronger 7.5 magnitude one, both occurring close to the surface, making destruction more severe. The country's interim president, Delcy Rodriguez, has declared a state of emergency. A report.
1: Venezuela's interim president, Rodriguez, has acknowledged India's solidarity following the earthquakes, stating that it aligns with the spirit of cooperation between the people of India and Venezuela in times of difficulty. She welcomed Prime Minister Narendra Modi's remarks, in which he expressed condolences and India's willingness to support relief efforts in the wake of the earthquake's severe consequences. Earlier, External Affairs Minister Dr. S. Jaishankar announced Operation Amistad, under which two Indian Air Force MCC C-17s took off today for Venezuela with urgent assistance to support post-earthquake relief efforts. He stated that India is committed to support the government and people of Venezuela in this difficult time. Amistad means friendship in Spanish. The assistance contains an Indian Army field hospital unit and over 35 tons of relief supplies, medicines and medical equipment, including two Bhishma cubes. Reshma Tiwari, News Desk.
0: U.S. Vice President J.D. Vance has confirmed that the U.S. and Iran have agreed to set up a direct deconfliction channel with military representatives from both countries. The arrangement involves representatives from Iran's Islamic Revolutionary Guard Corps and the U.S. Army's Central Command being stationed in Doha, Qatar. Mr. Vance said in an interview with a British news site that Tehran and Washington have agreed to set up a direct channel in order to reduce the risk of further conflict. Meanwhile, the United States and the Gulf Cooperation Council today reaffirmed their strategic partnership at a ministerial meeting in Bahrain's Manama, underscoring their commitment to regional security, diplomacy with Iran, stability in Syria and Lebanon, and reconstruction efforts in Gaza. Meanwhile, Iran's Islamic Revolutionary Guard Corps, Navy, today said commercial vessels transiting the strategic Strait of Hormuz must use routes approved by Tehran, despite the IRGC establishing a communication line with the U.S. Central Command. Iranian state media reported that the Islamic Revolutionary Guard Corps warned that navigation outside designated routes would not be permitted. Deputy Foreign Minister Kazem Gharibabadi said safe passage through the waterway could not be guaranteed without coordination with Tehran. The Ashura-e-Muharram was observed with due reverence and solemnity in various parts of the country today. The day marks the martyrdom of Prophet Muhammad's grandson, Hazrat Imam Hussein, and his devoted companions who laid down their lives for upholding truth, righteousness and justice in Karbala. Tazia processions were taken out to mark the occasion, which were buried later in the evening at designated places. Majlis or religious meetings were also organized where ulemas highlighted various aspects of Karbala incident. Elaborate security arrangements had been made on the occasion. The India Meteorological Department has said that conditions are favourable for further advance of southwest monsoon into more parts of Gujarat, Madhya Pradesh, Chhattisgarh, Jharkhand, Bihar, Uttar Pradesh and Uttarakhand during the next 3 to 4 days. Northeast India, sub-Himalayan West Bengal and Sikkim will experience heavy to very heavy rainfall during the week. A report.
2: The Met Department has predicted heavy rainfall over Bihar, Chhattisgarh, Odisha, coastal Andhra Pradesh, coastal Karnataka, Keralam, Mahe, Konkan, Goa, North Interior Karnataka, Tamil Nadu, Puducherry, Karaikal and Telangana for the next 3 days. Parts of Delhi, Punjab, Haryana, Chandigarh, East Uttar Pradesh, Rajasthan, Madhya Pradesh, Maharashtra, Uttarakhand and Lakshadweep are expected to experience thunderstorm and lightning till Monday. Meanwhile, heat wave conditions are expected over isolated places over Uttar Pradesh till Sunday. With Rishu Jaiswal, Aman Yadav, Akashvani News, Delhi.
0: In Arunachal Pradesh, search and rescue operations for the four missing persons suspected to have been washed away in the flash flood on 24th of June concluded today without success. The operation was carried out around the affected Yazali Neepko colony and the reservoir. 23 SDRF Jawans, in association with the local people, ex-servicemen, police personnel searched the entire area. The team also helped to remove the debris from the flood-affected Neepko colony. The district administration said 30 houses completely washed away in the flash flood and another 52 houses damaged in the colony. On to sports. Indian shooters have ended their campaign at the IISSF Junior World Championship in Germany as table toppers with 24 medals, including 7 gold. They performed brilliantly in the pistol and rifle events, bagging 7 gold, 8 silver and 9 bronze, leaving behind the individual neutral athletes who claimed 14 medals and Italy at third position with 10 medals. In badminton, India's Ronak Chahan created the biggest upset of the US Open tournament in Fullerton today when he bagged off world number 6 and men's singles top seed Shoutin Zhen of Chinese Taipei in straight games 21-17, 26-24 to reach quarters. In another men's singles, Kidambi Srikanth registered a 21-14, 21-13 win over Li Zijia of Malaysia to enter quarterfinals. In women's singles, Tanvi Sharma, Rakshita Shree and Devika Sehak also advanced to the last 8 stage, winning their respective matches. In men's hockey, India will face arch-rivals Pakistan in its penultimate FIH Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:30 p.m. In men's cricket, hosts Ireland have set a target of 183 runs for India in the first T20 international match of the two-match series in Belfast. Put into bat, Ireland scored 182 for 9 wickets in stipulated 20 overs. In reply, India were 129 for 6 in 15 overs when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah launches 3-year vision document for narcotics control, calls for better coordination and use of technology to strengthen anti-drug campaign. Centre to deploy 1,000 advisory personnel across the country and upgrade trade portal to maximise benefits of India-UK trade agreement. Death toll in Venezuela earthquakes rises to 589. India sends 2 Air Force planes with emergency relief material. US and Iran agree to establish direct military communication channel to reduce risk of further conflict, says US Vice President J.D. Vance. And in US Open badminton, India's Ronak Chahan stuns top seed Shoutin Zhen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikanth and 3 women shuttlers also reach the quarters. That is all in the news at 9. Good night.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இது குறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
5: வணக்கம் மேம்.
4: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெலி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
5: நெலி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்க முதுகு எலும்பு பத்தின ஒரு பிரச்சனை. இந்த நெலி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதுல வந்து முதுகு தண்டு உடமை சர்வைக்கல் தொராசிக் லம்பார் சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டு வடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெலி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நேராக நம்ம உட்கார்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தண்டு வடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா அந்த வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெலி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் ஜூன் 27ஆம் தேதி வந்து நெலி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் ஜூன் 27 வந்து உலக நெலி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
4: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்புல எத்தனை வகையான பிரிவுகள் இருக்கு, இந்த நோய் காரணமா முக்கியமா யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
5: இதில் வந்து 5 வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத டைப் நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி 80% வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து அதிகப்படியாக இந்த நெலிமுதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை வந்து பாதிக்கப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா நம்ம 25 நபர்களில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நெலிமுதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது. அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்தபடியாக 2வது வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லேயே இருக்கு நியூரோ மஸ்குலர், நியூரோனாவே நரம்பு அதாவது மூளை சம்பந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்பந்தப்பட்டதும், அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. இந்த ரெண்டு நோயும் வந்து மூளையும் தசையும் சம்பந்தப்பட்டது. இந்த நோய் வந்திருந்தாலும் இந்த நெலிமுதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் அப்படின்னு சொன்னாக்க பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுது இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுகள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டு வடமும் வந்து வலியினால வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டு வடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து நம்ம வந்து பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டிலே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற, குனிஞ்சு பார்க்குற, ஏன் கூன் போட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிச்சயமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்லை கூன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே வந்து நெலிமுதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ இந்த நெலிமுதுகே வந்து 5 வகையாக நம்ம பிரிக்கும்போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெலிமுதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10-18 வயதுடைய குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது.
6: ஓகே டாக்டர், முக்கியமாக 10-18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்கள் டாக்டர்.
5: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர் அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும்போதோ நடக்கும்போதோ உட்காரும்போது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெலிமுதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால பாதிப்படைந்திருக்கிறாரா இல்லை வேறு ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
6: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
5: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க இல்லை பிடி டீச்சர்ஸ் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட் கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்கார்றாங்க அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து அவங்க எழுதுகிறாங்க இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட் நீட்டாக இருக்கா இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா, இதில் இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து

0: எப்படி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு குழந்தை வந்து கிளம்சியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் கூண் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம வகுப்புலேயே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம். நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது ஓடும்போது இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோள்பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா, இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து நம்மளை மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கு?
0: நிச்சயமாக. இந்த குழந்தை வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்ன இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும் போதே இந்த முதுகு தண்டுவாடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையாவோட பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே மூன்றாவது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், ஆறாவது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், ஒரு வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அதாவது பிறக்கும்பொழுதே ஒரு நெலி முதுகு கண்டிஷனோடு பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்க கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 20 degreeக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். 20-40 போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 40 degreeக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது, அந்த ஸ்கோலியோட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மற்றதெல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
1: நிரந்தரமாக சரியாக்கி,
0: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0-20 degree percentage அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெலி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20-40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 degreeக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
0: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழிறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கீழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்காலிலேயே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 கால் பாய்ச்சலில் அதாவது குழந்தை வந்து 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது 2 முட்டியும் 2 கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகை வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான், இந்த

0: ஜீரோலேருந்து 20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தைய வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20லேருந்து 40, 40க்கு மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படையிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்புனா நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங்க இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 வார்த்தைகள் பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க, 0 to 20 degrees இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். வேறு மேற்கொண்டு வேறு ஏதேனும் ஜாயிண்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம்.
1: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால் சரி செய்ய முடியல அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
0: நிச்சயமா. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெளிமுதுகு காப்ஸ் ஆங்கிள் வந்து 0 to 20, 20 to 40, மோர் தென் 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0 to 20 அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20லேருந்து 40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை, இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 டிகிரிக்கு மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அந்த அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
1: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. உமா ராதிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். துவக்கமாக ராஜு விடல, தோடி ராகம், ரூபகதாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.

உமா ராதிகா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். நவரசகலா ரசிகை அம்பிகே சதா நமஸ்தே. ராகம் தானம் பல்லவி ரசிகப்பிரியா ராகம் திருஷ்ட திருப்பட தாளம்.

அரங்கிசையில் இதுவரை உமா ராதிகா அவர்களின் பாட்டு கேட்டோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். காற்றோடு கலந்திடவா முதல் பாடலாக 1000 வாசல் இதயம் திரைப்படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி குரல்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: அடுத்து எங்க ஒரு ராசாதி திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா குரல்களில் பாடல்.

நேரம் 11:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழப்பம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயரின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இந்த வேளையில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம்நேயர்களே, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ. இந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கும் பாடத் தோன்றுமோ என்னவோ.